أسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

0: முஸ்லிம் வானொலி முஸ்லிம் வானொலி
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
2: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்ப இந்த 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், யாதி அலன் நாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால் இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்மளுடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், فبعزتك لأغوينهم أجمعين. சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். لَأَقْعُدَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ. உன்னுடைய நேரிய வழியிலே, சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள். அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே சைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதை தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் வரக்கத்தாக கொட்டப்படுவதை, அந்துபுசத்தை அழைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகி கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர்.
3: நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயினுஹு வனஸ்தக்ஃபிரு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதிகள் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாஅல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படி என்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அது இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான். வளமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமை ரசூல் சல்லாஸ் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிள்ளை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளமும் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும் தான் என்ன சிரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கும் முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்கார்றது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க. அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழையில்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்க ரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றதில் என்னது பிழை உண்டு அல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலைக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்ன அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே, இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, மருதாணி மாதிரி. மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக மருதோணி சாப்பாடு எப்படின்னு சொல்லுவோம், மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்க ரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு, அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது, நம்ம அஜ்நபி மஹரமுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்க ரீதியாக என்ன செய்யலாது, எந்த தடையும் செய்யலாது, பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்க ரீதியாக அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மறுபடி மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபுலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்திருக்கணும். ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இதை அலங்கார அந்த ஆடை, அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 2-3 முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குற அப்படின்னா, பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,

அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ள பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகளில் இருக்குது, அது அப்படி எங்கள் சமுதாயத்துக்குள்ளே தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண் வீரத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வரும். எந்த அளவுக்குண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதி இல்லாங்க உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற சூழ்நாங்க சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அண்ணா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த மத சகோதரிடமிருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னதுக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிறதுல அவன்ட பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மோட்டில் போட்டியா, ரெண்டு ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். இடத்துக்கு இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவ வந்து அடிமை பெண், சரியா அடிமை பெண்ணாக ஐக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்கிறான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸ்ஹா அன் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவனை பார்வை, லோ கிளாஸ் மாதிரி அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். ஒக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே, ஃபமா கான திம்ரா அத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருகு,

0: மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோ அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாங்கிற காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முன்னானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக. அப்படி என்று சொன்னால் ரசூல்லாங்கிற காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய, மணப்பெண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க. அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க. வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம். பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன, இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா சொல்கிறாங்க. அது 5 திருஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திருஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திருஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமா கான திம்ராத்துன் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது, இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். 3வது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி. அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹுவோட அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபூதாவூதில் 3903வது இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து
1: நிறைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே, இதே மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர், சரியா, இது ரெண்டு, அதை அந்த குளிர்தன்மை உள்ளது, அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது, இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி அஹ்சனிசமனி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மனப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முஹம்மது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகளெல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட ரீதியாக நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி, இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா, நான் கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா, உம்மு ரூமான் நினைக்கிறாங்க, சரியா. இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா, சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுதூல் இல்ம்டா, இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹீஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷாரெலாம் சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷாரெலாம் சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின் து சித்தி சினின், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபா கதிம்னல் மதீனத்தை, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை, அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம், வந்து இறங்கினோம். ஃபா உஐக்து ஃபத்தமர் ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர் ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால் என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க, இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்ற நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத் பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது, வய நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கொண்டு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில் வ இன்னில உன் ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மிம்மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃப மஸஹத் பிஹி வஜ்ஹி வராஸி, என்ன தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க, பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவு பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவு பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க வ அலா ஹைரு தாயிர். இந்த நிகழ்வு வந்து ஆயிஷர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர். இந்த தாயிர்ன்றது சகுணம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், நல்லதே நினைச்சேட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்னி இலகின், என்ன தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மனப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியுல்லான்னு ஒரு மனப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனுக்கு இப்படி என்ன செஞ்சது, திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையே தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூகரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கிட செய்து, அஸ்லமத்னி இலைஹி வஅன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாவன்ஹா, அப்புறம் உம்மு குர்சூம் ரதி அல்லாவன், அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள் பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் அந்த அதாவது பாலியவய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்ல விரும்புறது, மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்ல. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்கள என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதே புரிஞ்சுக்கணும், இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம் அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து எனத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது, அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை, அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மனப்பெண்ணை, மனசா அல்லது மினசா, அதாவது மனப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ், இதுக்கு சொல்லுவாங்க சரியா. ஃபலம்மா நுசத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது, அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மனப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா என்றதுக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம், வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம், அஸ்மா பின்த் அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான். ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவளுக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்ஹா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, வஸவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமா, வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலு ரஸஹா, ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின் பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னதி, என்ற மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என்னை மகளை நான் முடித்து வச்சிருக்கேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போ இல்லை சொல்கிறது, முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபா அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும்ன்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும், முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம் ஆடைகள் சம்பந்தமாக, ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படி என்று நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த அந்த அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல், அதாவது என்ன, மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக, பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ள நிற்கணும்னா கரண்டை கீழ் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, கரண்டை கீழே, அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீனா மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கின்னு அர்த்தம், அறிந்து கொள்வதற்காகன்றது, காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்களும் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பெயர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதுக்கிற சூழாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவும் என்றதுனால, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது, பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பிருந்தாலும் அதாவது ஆண்கள் என்ன செஞ்சிடணும், அந்த ஆடைகளையும் அந்த விருப்புகளையும் தவிர்த்து கொள்ளணும், பெண்கள் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதகபினரும் என்ன செய்யலாம், பெண்கள் பயன்படுத்தலாம் என்று அதிலேயும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதகபினரும் என்ன அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2614 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க, அலிர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அனுப்பினார்கள், நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோபத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போன கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னிலம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலை, நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும், விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா, ஃபவாத்திமன்னா ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான, பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காக தான் அனுப்பினு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன, நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய, ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்கு தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண ஓட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்னுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி, அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து, இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. வலதால் போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு, திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து, அதாவது அதபுல் முஃபரத்தில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃபரத்தில், அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இளைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மா ரதியல்லாஹு எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, ஃபக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன, அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில், ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்கிறார்கள்ன்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால, அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும், வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பிறநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிரும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா, அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம் பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் எஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்கிறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருங்க, எந்த நிமிஷம் என்ன செய்கிறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அதை ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும் எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது சைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம். அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதாவது நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது அவு லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு

وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا بغلوم إلا ملا الله سبحانه وتعالى وكيه சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, வஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்மாவில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா யௌமில் ஜும்மா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால், ஃபதருல் பை ஃபசாவில் அதிக்கிறில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். ஃபைதா புதியத்தி சலா, அப்படி தொழுக முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னு சொன்னால், ஃபந்த ஷுருஃபில்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கங்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அது போக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுற, நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரியை எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி, அந்த விறகை வெட்டி விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்வோட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீஸ்களில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதல்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸ்க்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிஸ்க்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும், அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதில் நம்முடைய பொருளீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு
ஒவ்வொருத்தருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்து

0: தான் அல்லாஹ் தருவார். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை தருவார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் ஔ மின் ஹராமின். இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிஸ்க்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனையே கிடையாது. இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களைப் போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது, அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன் நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனம் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடு சீக்கிரட் விற்கிறவன், அவன் அவன்ற பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் ஊடு கட்டணும் கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகிறான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கி மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிற்று, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது காசு தேவை திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வழியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மளோட கண்ணுக்கு எதுக்கு ஒருத்தன் சாக கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்க சில்சிலத்து அஹாதீத் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை போனது, இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்க மனசு கல்லப்பச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன்ற தலை துண்டாயிரு, கால் துண்டாயிரு, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அதை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? அப்போ இந்த அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்னைக்கு பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னை காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்டா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த வீடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா? அப்போ ஹலாலா ஹராமாங்கிறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா, புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு நிற்கும். போலீஸ் தேடி வரக்கூடாம் தெரியும் என்ன நடந்தேன்னு. பொண்டாட்டி தெரியா, புருஷன் காசு எங்கால வருதுன்னு. பாப்பாவுக்கு தெரியா, பிள்ளைகள் காசு எப்படி வருது, அப்போ என்னடா செய்யா பாப்பா, அது ஃபோனில் தொழில், எப்படிப்பா ஃபோனில் தொழில் செய்கிறேன். அப்போ இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு காசு கடன் அது இது சாப்பாட்டு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாட்டி கல்யாணம் அப்படி இப்படி என்றால் உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற ஈடு வைக்கிறேன் ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல. இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்குது. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் நிற்கார், பறந்தா போட்ட ஆஜியார் நிற்கார், என்ன காசு கட்ட வந்த, நகையை மூள வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலாம் ஒரு ரோஷம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க, அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கிறோம். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடு, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடு, அதுவும் வட்டி எங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டு இருக்காரு, மாஷா அல்லாஹ், கார் ஓடுறாரு, வேன் ஓடுறாரு, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ள பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை பஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். வட்டி எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்கறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம். ஒருவள் அடகு வைக்காதுன்னா அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை வேணுமெண்டா மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம், ஹெல்ப் பண்ணலை வா ரெண்டு பேரும் நரகத்துக்கு போகமாட்ட. அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை, இப்போ நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தாவரும் அலலீசுமே ஒரு எழுதுவானுங்கிறான் அல்லாஹ் தாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்ஸிக்கு வாகனம் எடுத்துக்க பாவம் தான். கூடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பெயர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு லோனு ஓடி வியாபாரம் செய்தார்கள். என்ன செய்கிறாரு, செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு வர கிரெடிட் கார்டு வர, டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட கார்ட்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்னா கடன் அட்டை, பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும் எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாமென்று, உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு அவன் கிரெடிட் கார்டு தருவார். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமம் பண்ணலாம், நீங்கள் சாமம் பண்ணலாம், ஃபுட் சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, சாமம் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசுடுபாடு சாமனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, இப்போ காட்டில் காசு எடுத்துருவோம், உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும், அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னின்று கடன் கொடுக்கணும். எப்படி கடன் கொடுக்கான் தெரியுமா? ஒரு நல்லவன் ஆட்டம் வந்து கடன் கொடுக்குறான். எப்படி? 15 நாள், 20 நாள், 30 நாள் என்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், திராட்டி வட்டியோட தருவேன். அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கே உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள், இப்போ 1ஆம் தேதி, 1ஆம் தேதி நீங்கள் காட்டில் சாமான் பண்ணிக்கணும், அடுத்த 1ஆம் தேதி கிடையில், 30ஆம் தேதி கிடையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காசை அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் போட்டால் பேங்க் அதை எடுத்துருவான். போடலையா அவன் பயப்பட மாட்டான். நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களோட காசையும் எடுத்து வட்டியையும் எடுப்பான். அப்போ இந்த பெருமைக்கு சாமான் பண்ணிட்டு போய் நம்ம இதில் அதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறோம்டா, அது நாங்கள் காட்டு எடுத்திருக்கோம், அது உசுறு போனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நாங்கள் காசை கட்டுவோம் என்று சொல்லலாம். இது எப்படி நாம் உத்தரவாதம் செல்வது? என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு? காசை கட்டலாமண்டோ நாம் என்ன, நமக்கு ஒரு நோயும் பெறாதா, நமக்கு ஒரு மரணம் பெறாதா, நமக்கு ஒரு விபத்து வராதா, நமக்கு ஒரு மறதி வராதா? என்ன கணக்கில் நாம் கட்டுவோம் என்று அப்படி உறுதியாக சொல்லணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட? அடுத்தது மறந்துட்டுண்டா? இன்னொரு விஷயம், நீ காசை கட்டுவாய் சரி, அப்போ சைன் வைக்க என்னன்னு தெரியுமா? நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு செய்வேன், அல்லாஹ்வோட சண்டை பிடிப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலோடு இருக்கின்றார்களோ அவங்க அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் போருக்கு தயாராகட்டும் என்கிறான். 279வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லலாம், சூரத்துல் பக்ராவில், நீங்கள் இந்த வட்டியை விடலையா, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரோடும் நாங்கள் யுத்தத்துக்கு தயாரான்னு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரோட சண்டைக்கு போகலாம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயாரன்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது. பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன் பூமியை முதல் கடனை கொடுக்கறது. ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கண்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்சரூபா காசு தாங்க, 2 லட்சரூபா காசு தாங்க, விளக்கிட்டா அந்த காசை நான் திரும்பி தரும் பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம். அது எத்தனை போகமாண்டாலும் ஒன்றும் இல்லை. எப்போ காசை தரோன்னு அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன். அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற, பூமியை கொடுப்பாங்க, தோணி விலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா இத்தனை தோட்டத்தை கொடுப்பாங்க. இப்படி முதல் கடன்னு சொல்கிறோம், அதுக்கு முதல் கடன். கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவ்வளோவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள், பழங்காலத்தில். அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிற, சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் வரப்போகுது. இப்போ மாதம் மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட், ஒரு வருஷத்தில் கொடுக்குறது. அப்போ வந்து 3,60,000 காசு கிடைக்குது அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா? இப்போது மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க, அண்டா 1 லட்சம் மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1 லட்சரூபா எடுத்துருவார் ரைட். 2வது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார் இருப்பார். 2வது மாதம் எல்லாரும் பெறுவாங்க. அதை நம்மட ஊரில் சிட்டைன்னு சொல்லுவாங்க, கூட்டம்ன்னு சொல்லுவாங்க. நம்மட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து எல்லாரும் காசை வச்சிருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசி சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செத்தியா 20ஆம் தேதி என்ன, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்கும், நாளைக்கு காசு தாரன்ற கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ வெறும் காசை கட்டுவாங்க, காசு 1 லட்சரூபா. முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார், 1 லட்சரூபா என்ன வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி என்பார், இந்த துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு அப்படி தானே சீட்டு. இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒராள் கழிஞ்சு ஒன்பது பேர் இருக்காங்க. ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், ஒன்பது பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிற. ஒன்பது பேர் எந்த கிழமை ஆறுக்கு சீட்டு தேவை, கேளுங்கள் என்கிற. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2000 ரூபா அம்பார். அப்படின்றா என்ன அர்த்தம், 2000 ரூபாவை விட்டுத்தாரன், மிச்சத்தை தந்துடுங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிற மாதிரி தான், 3000 என்பான். ஆக கூட காசு ஆறு கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பான். 10000 இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15000 ரூபா கழிப்பான், 15000 ரூபா அப்படியம்மா அப்படியா. அப்போ அந்த 15000 ரூபாயை எடுத்து வச்சு போட்டு 85 அவரை கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க. அந்த 10 பேரும் ஆளுக்கு 1500 ரூபா எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1500 ரூபா. அதான் அந்த வட்டி ஊர் அந்த காசு தானே, அதை எடுத்துக்க போயிட்டுருவாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கழிஞ்சு இப்போ 7 பேர் வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி அப்படின்றோன்னா அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனைக்கானே அவனுக்கு மொத்தமாக 1 லட்சமும் கிடச்சி ஒவ்வொரு மாதமும் வட்டி காசும் கிடைக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுதான் இன்றைக்கி சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் திட்டத்தெளிவான வட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமான், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் லயுபாலில் மர்ரு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு பக்கமாக போ. இப்போ சூது இப்போ ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னண்டா, சூது. இந்த ஃபோனில் சூது, இந்த ஃபோனில் என்ன செய்தன்னா, இந்த பிரமிட் சிஸ்டம்னு ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு, அதுவும் ஒரு ஒரு ஒரு வகையான வட்டி. பிரமிட் சிஸ்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயர்களை வந்துச்சு. பிரமிட் சிஸ்டம் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட், காளான் மருந்து, எக்ஸசைஸ் மிஷின், சில இதுகளில் ஒரு சைனாவோட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ரைட், இதில் ஒரு 20000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் அடித்து உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான்னா உங்களோட
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: 60,000 ரூபாய்க்கு சமம் பண்ணிட்டேன். 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமன், அவங்க மூணு பேருக்கும் மூணு கூப்பன் 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க மூணு பேரும் சாமம் பண்ண அந்த 60,000 இந்த கூப்பம் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டோம். அதுக்கு அவங்க என்ன சாட்டு சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டெக்ஸி கட்டணும், விளங்கிட்டா? இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்குது. இதுக்கு மௌலை மாறும் ஒரு சிலர் உடந்து ஓம் தான், அவன் வியாபாரி மௌலைக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலை தலையாக்குவார். அறிவு இருக்கிறது இல்லையா? எங்கே பிழைன்றத கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கும் செரிமாய்த்தான் தெரியும், அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்கிறான்டா, பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு, மூணு கூப்பம் விற்ற ஆளுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. மறு அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க, அவ்வளவு பேரும் அப்படியே பிடிவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் போய் போய் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பேர் எல்லாருக்கும் காசு. அந்த 1-3 ஆனோடனே அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து பேரும், அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் வந்து பேருங்களும் பேரும், அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடி கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க, இவர் வந்து 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு BMW கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அது இன்னும் பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும் என்று குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி டபுள் அவரோட வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணும்ன்றது இல்லை, ஏதாவது ஒரு ஷாட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறோம். அவனுடைய நோக்கம் காசை கலத்துறது. என்ன யோகிக்கு பாருங்கள், 1, 3, 9, 9, 27 ஆனால் ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு போனால் உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதல் அந்த கூப்பம் பெறும். ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினானுண்டா கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையும் முடிஞ்சு. இப்போ கடைசியாக நிற்கிறவன் சாபம் விடுவார். நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம். முதலாளி அதுக்கு புற உள்ளால் அதுக்கு வந்து பிரமிக்மா இருந்தேன், அங்கேருந்து அப்படியே லாபம் என்று ஆக அடி விரிஞ்சிருக்குமே கோடிக்கணக்கான நாக்கள். ஒரு 10 லட்சம் பேர் என்று வீங்களேன், ஒரு 10 லட்சம் பேரை காசு சூண்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுவார், அவ்வளோ வெறும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்பு வர்ற, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ், இது தப்பு, அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே அதை தடை விதிச்சுது. அன்ஒஃபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு, எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா, இப்போ பொடிய மாதிரிலாம் ஸ்கூல் பொடிய மாதிரிலாம் மாசர்மா இருக்கும் ஆஜிமா இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சு புள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவாளை விற்க போகிறாங்க. என்ன 6,000 ரூபா போகிறேன் ஒரு அப்பண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யலாம், ஆப் ஸ்டோரில் இருக்காது. என்னடா ஆப் ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற, அவன் போகிறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுறாக்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பேன், இருந்தால் போட மாட்டேன், ஆப் ஸ்டோரில் போட மாட்டேன். ஆனால் இவங்க என்ன இருந்தால் அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்கிறேன், KKT அது இதுன்னு பேர்கள் அதுக்கு, ரைட், இதை என்ன செய்கிறேன் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6,000 ரூபா நீங்கள் போர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு திறப்புறோம். அப்போது உங்களோட 6,000 ரூபா போட்டால் 1 டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விடும், 1 டேயில் 850 ரூபா விடும், சரியா? போட்டு பார்க்குறாங்க 850 ரூபா வருது. அடுத்த அன்றைக்கு அந்த காசை ரிட்டர்ன் எடுக்காமல் இருந்தோம்னா அடுத்த அன்றைக்கு ஒரு 850, சும்மா விட்டு பார்க்காம் பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8,500 ரூபா காசும் வந்துட்டு 6,000 ரூபா காசும் அங்கே நிறுச்சு. சக்சஸ். இப்போ நட்டம் இல்லை தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துட்டு, இப்போ சக்சஸ் இதை இனிவர் கூவி கூட்டாளிமார்க்கு சொல்லிஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டிருக்காங்க, ஒரு இடத்த வேலைக்கு போகிறமில்லை, அழகாக வேலைக்கு பண்ண பாமாச்சான் மரம்பு கட்ட போகல, என்ன சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும், இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோம்னா ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோம்னா அப்படியே பறக்குறது. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைவன் தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தூண்டலை எறை குத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது தூண்டலை எறை குத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான். இது போட்டோன்னு யோசிக்கணும், என்ன காசு இது, இது ஹலாமா ஹலாலா ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலை சொன்னாங்களே விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்கிறவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை, இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை காசு வருது, அவன் என்ன செய்யணும் எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே பொண்டாட்டிகிட்ட நகையை விற்கிற, மதினியிட நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை பண்ணுற, மச்சினன் வெளிநாட்டில் இருக்கிற மச்சினாட்டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன் உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற, அந்த காசை தூக்கி போடுறேன் இதை காசை தூக்கி போகிறேன், இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார் ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிட்டு வரலாம், 80 லட்சம் ரூபா போடுவார். அவன் சும்மா கடையை போட்டுல அது நடந்துகிட்டு இருக்கும், அவன் சொல்வான் எரர், நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு பட்டிக்கு வண்டி கடன் வண்டி ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார், அதில் போடுவான் ரைட், உங்களுக்கு வந்து 3 ஷீட்டில் 2 ஷீட் நம்பி திரிக்க, ஒரு ஷீட் வில் படலை, உங்களோட பொருளில் 3 தம்பி 3 விற்கணும், 2 தம்பி 3 ஒன்று வில்வல் உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு, அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளோ போடணும், இது மட்டையனாகிற இப்போ அப்படியா எல்லாம் ஆன்லைனில் வருது, இதுக்கு முன்னே ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி தானே இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க, ஸ்கூலில் பெரிய புடிய ஸ்கூலில் படிக்கிற புடியம்மார் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச புடியம்மார் அதை செஞ்சு பெரியாப்பா சின்னாப்பான்னு சொல்லி இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி அவன் இவர்கிட்ட ஓடி வர்ற ஸ்கூல் பொடியம்மா இருக்கட்டும் இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா, அவர் வாயோட 12 மணிக்குள்ளே 10 லட்சம் ரூபா போடணும் போடுறான், போட்டு போட்டு போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம் அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா இழந்திருக்கார் நம்மளோட ஊரில், 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு சாஃப்ட்வேரை மூடிட்டான், ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு வெப்சைட் மூடப்பட்டு, அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லோரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியாக அவன் கணக்கு வர கொள வெப்சைட்டை மூடி விட்டுவான் முடிஞ்சு. இந்த காசால் எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசா நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளை கொடுத்துருக்கலாம் நீங்கள் சிம் அவுட்டுட்டீங்க. இதனால் பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா, நம்முட காசு இலங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முட பணத்தின் பெருமானம், அந்த காசு கூட கூட தான் நம்முட பணத்துக்கு பொறுமதி கூடும், பொறுமதி கூடணும். இப்போ நாம் இப்போ வெளிநாட்டில் 1 ரியாலுக்கு 80 ரூபாங்கிறாங்களா, 80 ரூபான்டா அவன்ற காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையுது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் 1 ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு, இப்போ 80 ரூபா ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பொறுமானம் குறையணும், குறைஞ்சால் நம்மள காசு பெருசு, நம்மளோட காசுகிற பெருமானம் எப்போ குறையுமெண்டா, நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு நம்மளோட காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும், நம்மட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மட காசை சுரண்டி பிச்சை எடுத்தானுண்டா, காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரலை. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, பணவீக்கம் ஏற்பட போகுது, பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் ஃபோனில் விளையாடுற நமக்கு என்ன, இவன் விளையாடுறான் பார்த்துக்கிறீங்க ஏழாது. ரசூலா சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க, மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவங்கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்கான் நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போகுதுன்ட்டு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டை போட்டா நமக்கு என்னண்டு, மேலே இருக்கிறவன் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்காகும், எல்லாரும் சேர்ந்து அதை மூழ்க போகிறாங்க. அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நாம் நமக்கு என்ன, அவரை ஃபோனில் அவரை அக்கௌண்ட்டில் அவரை காசு அவரை அழிச்சா நமக்கு என்னண்டுக்கு இருந்தால் நம்மளும் சேர்ந்தா மூழ்க போகிறோம். ஏன்னா அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போகும், கோடிக்கணக்கான காசு வெளியே போகும். அப்ப இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது, இப்படி ஏமாற்று பிசினஸ். இன்னொன்று, வெப்சைட்ல கோழி வளர்க்கு, வெப்சைட்ல நாங்கள் சைனாவில் இருக்கோம், அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த அந்த விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம், இந்த வெப்சைட்டுக்கு வாங்க என்று சொல்லி எடுக்கார். எடுத்து தான் இதுக்குள்ள ஏற்றுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன செஞ்சானேண்டா, எங்களுக்கு நுகர்வர்கள் எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை, எங்களோட ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை, மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் பண்ணணும். கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி டெக்னோ அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்கன்று கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா ஒரு 4-5 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்கோயினாக மாற்றுறேங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளேயே சம்பளம் கொஞ்சம் பெரிய பெருமை, வா எங்களுக்கு மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் பெறுதுன்னு ஒரு 2-3 மாதம் சம்பளத்தை போட்டார். இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் எப்படி பிட்கோயினை மாற்றுறது. அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சார், ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம், அந்த கோழி பண்ணையில் நீங்கள் சேர் பண்ணலாம், சேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை விடும், அந்த முட்டை காசு உங்களுக்கு வரும், நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம், விட்டோ பண்ணால் முட்டை காசு வராதுன்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு ஒரு 5,000 ரூபாவை போட்டு பார்ப்போம், ஒரு 5,000 ரூபாய்க்கு எத்தனை கோழி, 5 கோழி, இப்போ 5,000 ரூபா போட்டேன், 5 கோழி, அடுத்து அந்த 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500 ரூபா, 5 வந்து அப்போ 5,000 ரூபா விட்டோ பண்ணி பார்ப்போம், விட்டோ பண்ணுறோம், விட்டோ பண்ண காசு வந்துச்சு, நல்லவன் அதிக்காண்டே டக்கண்டு ஒரு 10,000 ரூபா போட்டு 10 கோழி, ஒரு நாளைக்கு 1,000 ரூபா வருது. அப்போ வட்டி மாயிட்டான், அங்கே கோழியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா படம் கோழி பண்ணை ஒன்று போட்டோ ஒரு வெறும் எங்களோட கம்பெனி நேம் இதுதான் அட்ரஸ் இதான்னு ஒரு வெளிநாடு சைனா நீங்கள் எப்போயா பார்க்க போகிறீங்க அப்படின்னா. ஆனால் நாம் காசு போகிறதெல்லாம் இலங்கை அக்கௌண்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போட்டுட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும், முட்டை வெறும் போகும் அப்படின்ட்டு போகும். மறுபடி இவர் இன்ட்ரெஸ்ட் கண்டாருன்னா லட்சக்கணக்கில் போடுவார், லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்கே இருக்கிற அந்த 1,00,000 ரூபா சம்பளம் எடுத்து அகழிக்காங்கன்னு இவங்க என்ன செய்கிறன்னா அந்த காசை பிட்கோயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன், அனுப்பிவிட்டால் முடிஞ்சு, அனுப்பிவிட்டால் முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க, அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க, கணக்க பேர் வெளியில் சொல்லாமல் தலையில் கையை வச்சுக்காங்க, பொலிசிக்கு போகிறாங்க, போலீஸ் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க, ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கிட்ட போகிறாங்க, எங்களை 50 லட்சம் பேத்து 70 லட்சம் பேத்து எடுக்கலாமான்டா, ஒன்றும் செய்யணும், எல்லாம் பிட்கோயினாக மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இந்த சம்பளம் எடுத்தாங்களே அவங்க, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப், அவங்களே ஏற்கனவே இவ்வளோ பேரும் அவனை தான் பிடிக்கணும், ஃபோன் ஆஃப், கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகும், ஒன்றை அக்கௌண்ட்டு தேவைடாப்பா காசு வந்தேன், அது ரன் ஆகி தெரியும் அந்த அக்கௌண்ட்டு, கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு அவனுங்களை எஸ்கேப். இப்படி அநியாயமா மக்கள் பணங்கள் சுரண்டப்படுது. அப்ப இப்படி ஆன்லைன் பிசினஸ்ல போன்ல சூது நடந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் சும்மா வட்டி, நீ 1000 ரூபாய் தா, நான் 100 ரூபாய் தா, நீ 10000 ரூபாய் தா, நான் 1000 ரூபாய் தா, நல்ல வட்டி அப்படி இல்லை. நீங்கள் இந்த கோழியை வேணுங்க, கோழி படத்தில் அனுப்பி உண்மையாக இல்லை. இந்த 10000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ கோழி வேணுங்க, உங்களுக்கு முட்டை கிட காசு தாரேன். அப்போ காசை தான் வட்டி தாரேன்னுடா, அதை சும்மா தர மாட்டேன்னா, இதை வேண்டு இதைத்தான் எண்டு எண்டு எண்டு கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை வேண்டியதுக்கு அவன் எஸ்கேப். அப்போ வட்டி கொடுத்து சூது விளையாடுறான், சூது. இதெல்லாம் பெரிய படித்தவனுகள், இந்த ஆன்லைனில் காசுகளை மாற்றுறது, இந்த டெக்னாலஜி படித்தவனுகள். மக்களுக்கிட்ட இப்போ ஃபோன் வந்துட்டு தானே, எல்லோரும் இப்போ ஃபோன், பேங்கெல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுவாங்க. இப்போ எல்லோரும் கையிலேயும் போகணும். அவங்க கொஞ்ச நாளைக்கு பெருமை, அவங்க வச்சுமா ஃபோன் அப்படி வரும் காசுலாம். கோல்டு பிஸ்னஸ், ஒரு வெப்சைட் ஒன்றிக்கு அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறேன். ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கு தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் இத்தனை சேர் வேண்டிக்கிறேன், அதை வேண்டுறேன், அப்படி விலை கூட கொள்ள டக்கண்டு விற்கிறேன், விலை குறைய கொள்ள வேண்டுறேன் அப்படி கூட லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் ரோஸ்ட் ஆகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாமண்டு ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும், கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க, சும்மா காசி வந்துட்டு மறுவோ ஆக்களக்காக இல்லை. நிறைய பேர் ஆறு ஆறுகிட்ட செல்கிற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு விற்கிறதுல இருந்து ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு வீடு கட்டுறதுல இருந்து சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு நல்ல வென்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றை வேண்டாய் ஐஃபோன் ஒன்றை வேண்டாய் பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது, ஃபோனில் பேங்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அதுசுமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளபாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுவா அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறது காசா. அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுற, விளம்பரம் பண்ண உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மறை என்ன விளம்பரம், விளம்பரம் பண்ணினா காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம், யோசிக்கிறது இல்லையா? என்னையாலும் உங்களை செய்ய வச்சு தானே உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சூட்டணும், அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஹதீஸ் விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை. நம்முடைய காசு ஹலாலாக வருதா ஹராமாக வருதான்னு யோசிக்க, அவன் காசு தாரானா என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலா ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன் அப்படியே சுரண்டி எடுக்கிறான். ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், 50 லட்சம் மட்டுக்கு பெய்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டை விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, உங்களோட காசு இருக்கு. அவன் எப்படி கல்லஞ்சக்காரனாக இருப்பான், அதான் ரசூலா சொன்னாங்களே, மிருகங்களுடைய உள்ளங்களை போன்றிருக்கும் அவங்களே. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போகிறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும், இது ஹராம ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸில் ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சிக்கிட்டே இருக்கோம். நல்லா பாதுகாக்கணும், கண்ணுக்கு எதிர பொருள வேண்டி வில்லுங்க, பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இலங்கை வரலாறு. எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹலாத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹு தஆவனா அல்ஹம்துலில்லாஹ்.
0: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள். MuslimWanoli.com. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும்.
2: www.muslimvanoli.com.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அந்நிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
3: فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وإيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكَ مِنْ قَبْلُ وَرُسُلًا لَمْ نَقْصُصْهُمْ عَلَيْكَ وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من أخذ السبع الأول فهو حبر رواه احمد صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூராவாகிய சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும்? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா, அந்நிசாவுல் குபரா அந்நிசாவு சுகுரா என்று இரண்டு சூரத்துன் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் 4வது சூரா. நிசாவு சுகுரா என்றால் சூரத்து தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூராதான் சூரத்துன் நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள், லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176, ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அநாதைகளின் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் சொல்கிறார், நபியே, நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் வாழ்வளித்தோம். இந்த சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் 5 தடவை யதாமா, உலகத்தில் சகோதரர்களே உரிமைகளை பேசிய குர்ஆன், அதிலும் அனாதைகளின் உரிமைகள், இந்த உலகத்தில் வாப்பா மௌத்தாகிய பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் உரிமைதான் யதாமாக்களின் உரிமை. இந்த யதாமா பொருள்களை கொடுத்து விடுங்கள். அல்லா துகுசிதூஃபில் யதாமா வபதலுல் யதாமா வல் யதாமா வல் மசாகீன் இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன். ஐந்தாவதாக, யார் அநாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துன் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம் الغفور الرحيم العليم الحكيم الغفور الرحيم العليم الحكيم الغفور الرحيم. கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே, இதில் 30 அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்துன் நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்துன் நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத்து இருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூராவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்துன் நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்துன் நிசாவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆன கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, அக்ரவு அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மஸ்ஊத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல, ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் ஹுஜுராத்தை பாடமாக்குறது மலையை உடைக்கிறது போல, சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூராக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க, 41 ஆயத்து வருது, فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. نبيه فكيف إذا جئنا من كل أمة بشهيد ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். வஜினா பிகலா உலாயி ஷஹீதா, நபியே உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க அப்துல்லா போதும் நிறுத்து. சொல்றாங்க அப்துல்லா மசூத், ஃபைதா ஐநாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத் இருக்கு சூரத்துன் நிசாவுல 41வது ஆயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம் சகோதரர்களே இந்த சூரத்துன் நிசாவிலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்துன் நிசாவுல கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்துன் நிசா 164வது ஆயத்துகள் எடுத்து பாரு. 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹ், நபியே உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீனா மின் பஅதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், 1வது பெயர் 2வது இப்ராஹிம். ஓ இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். ஓ இஸ்ஹாக், 4வது ஓ யாக்கூப், 5வது வல் அஸ்பாத், ஓ ஈசா, 6வது ஓ ஐயூப், 7வது வயூனுஸ், 8வது வஹாரூன், 9வது வசுலைமான், 10வது வாத்தைனா தாவூத ஜபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரை கொடுத்தோம். 11 நபிமார்களுடைய பெயர். 12வது வருசுலன் கது கசஸ்னாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை சம்பவங்களை. 12வது நபியுடைய பெயர் தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த 12 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்துன் நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள் அப்துல்லாவின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்துன் நிசாவிலே 5 ஆயத்துகள் இருக்கிறது, எனக்கு அந்த ஆயத்துகள் 5 ஆயத்துகளும் துன்யா உலகம் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்துன் நிசாவை சகோதரர்களே சரிவர ஓதும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ண. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, 2வது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், என்று சூரத்துன் நிசாவை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். சூரத்துன் நிசாவில் 5 ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த 5 ஆயத்துகளும் உலகம் உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? 1வது ஆயத், 40வது ஆயத், சூரத்துன் நிசாவுடைய 40வது ஆயத். إِنَّ اللَّهَ لَا يَظْلِمُ مِثْقَالَ ذَرَّةٍ وَإِنْ تَكُ حَسَنَةً يُضَاعِفْهَا وَيُؤْتِ مِنْ لَدُنْهُ أَجْرًا عَظِيمًا. الله சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்கால ذره, ذره என்பது பழையங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்வது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத், 40வது ஆயத். இரண்டாவது ஆயத் அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? نُكَفِّرَنَّكُمْ سَيِّئَاتِكُمْ وَنُدْخِلَنَّكُمْ مُدْخَلًا كَرِيمًا.

அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவதுக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத், வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் جاءوك فاستغفر الله واستغفر لهم الرسول لوجد الله توابا رحيما. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்து விட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத், 110வது ஆயத், وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. யார் கெடுதியை செய்து யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இறக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு சூரத்துன் நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவீஹில் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம் அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்துல் நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்துன் நிசாவுடைய 163 164வது ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை. சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? மனிதர்களே, உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய 2 சூரா. ஒன்று சூரத்துன் நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத் என்ன தெரியுமா? யா ஐயுஹன்னாஸு தகூ ரப்பக்கும்
ரப்பை.

0: ஐந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். அந்த இரண்டு பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள். இப்பொழுது சூரத்துல் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவான், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துல் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதிக்கொண்டு இந்த 100 ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மையை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்குவா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிசமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுகூனனா குல்லஹ், வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத அயின். யா கஃபூர் யா ரஹீம், யா அலீம் யா ஹகீம், யா கஃபூர் யா ரஹீம், يا عليم يا حكيم يا غفور يا رحيم يا عليم يا حكيم يا علي يا عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بعزتك التي لا ترام. قرف الرحمن இந்த சூரத்துல் நிசாவை வைத்து கேக்குறோம். ரஹ்மானே, இந்த சூரத்துல் நிசாவில் வந்திருக்க கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்துடம் கேக்குறோம். ரஹ்மானே, அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த சூரத்துல் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துல் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த சூரத்துல் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துல் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா போன்ற இந்த பெரும் பெரும் சூராக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூராக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே வஃபாத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவில் சூரா அந்நிசாவுடைய விளக்க உரை கடிர்கள் வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை, அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஆதாரம் புகாரி.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبع. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டே இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நாளை இருக்குமா இல்லையான் அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன் குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது. அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை, இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம்தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமயா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹுடைய கரங்களில் கல்பு உண்டே, கல்புகளை அல்லாஹு பரட்டி போடுவான் என்றாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆலே இம்ரான் பரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்க ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி, ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்றேன். ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா, நேர் வழி இது என்று காட்டியிருக்கு பிறகு யா அல்லா எங்கள் கல்புகளை தடம் பொருள செய்து விடாதயா அல்லா. ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா வா ஹபல நாமில்லதுன் கரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக. இன்னக்கு அந்தல் வகாப், நீ குடை வல்லல் யா அல்லா. மூமிங்கள் தொடர்ந்து கேட்பார்களாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ, நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா? ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துராதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொருமுறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள், நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ரசூல்லா சொல்கிறாங்க, இப்படி நடக்குமப்பான்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு, நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதியனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாவுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது, ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லா என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றும் இல்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது, எல்லாமே திட்டங்கள் தான். திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு இந்த தொட்டவத்தேண்ட ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம். அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தேண்ட யார் தெரியுமா? கண்ணு குருடர். நீங்கெல்லாம் கண்டிருப்பீங்க, விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்லுவேன். மீடியாவில் அடிக்க ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயிலில் நிறைய ஃபோட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கன்ற சிரசு ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெள்ளை பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது. நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்காந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ ஆச்சரியமா, இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரைய அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ளே உள்ளதை சொல்ல போகிறாராம். ஜோசியர் சொல்ல போகிறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில் வைத்து விட்டு பொட்டியில் கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ளே என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ளே இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில் கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான். ஒரு வாட்ச் இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர். அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில் கையை வைத்து பார்ப்பார். பார்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அம்மா பஅத், ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஅ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله آمنوا اتقوا الله حق تقاته

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமையினால் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாஇ லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு, தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்றது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என்னை பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என்னை பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாதே ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமை நாள் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன் ஈமானை பாதுகாத்துக் கொள்றது, அவன் நல்ல அமலை பாதுகாத்துக் கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு கொண்டு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு கொண்டு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்துக் கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லை, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என் புள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என் மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமான பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக, தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குதுதானே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முதுலிமி, இப்போ நீங்கள் இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போகத்தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, விட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாமல் போயிடும்.
சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதன் ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவா உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட, நல்ல இஸ்லாத்தோட, ரொம்ப பேணுதலா, நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன அப்படி சொன்னேன்னா, காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வ சாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்க்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட, நல்ல பக்குவமாக, நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாவை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை, ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவனுடைய நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மின துன்யா. முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி, ஏண்ட ஈமான, ஏண்ட அகீதாவை, ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், யபீஉ தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்றா அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தந்த பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தர் எவனாவது ஒத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அகீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோமில்லாண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளைய குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அதோட பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில்
என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃசதலஹா மின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி வஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின் ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமாக செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், இந்த ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவு முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு, அதுக்கு அடித்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன் மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அகீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னா, ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வனா, இன்னமா யம்ருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜையன லஹும் ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல, பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யம்ர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது அர்த்தம் இருக்குது. என்ன செய்வான்டா, யமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாயிருவார். லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார், ஹராமான கொடுக்கல் வாங்கல ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் நான் சொன்னேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே. இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன்கிட்ட ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான அறிவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விழல்லை, இது ரெண்டுலேயுமே விழையில்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார், இல்லை என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் இப்னு கதீரில், தஃப்ஸீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்ஸீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்ஸீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்ஸீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்ஸீர் தான் தஃப்ஸீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்ஸீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்ஸீர், இமாம் தபரி ரஹமத்துல்லா தஃப்ஸீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்ஸீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வ குல்லு முபத்தி இன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க, என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினைச்சு கொண்டு, பக்குவம் என்று நினைச்சு கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினைச்சு கொண்டு, அப்பேற்பட்ட பிதத்துக்காரனும் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவன் மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது, அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்த காலத்துல அதையிலே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும்,
என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏ கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து சிறுக்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபுர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களோட வாழ்க்கையில குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், என் ஈமான என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமான எங்களோட தக்குவாவை எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புகிறீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியாவுனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இதுதான் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலாவே சொல்ல சொன்னார், சூரத்து ஆலே இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்க, இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையில் தின்றார், இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் வருது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ல நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டாரு,
என்ன செஞ்சாரு, இடது கையால சாப்பிட்டாரு. வேற வேற ஹதீஸில் வருது, இடது கையால சாப்பிட்றது, இடது கையால குடிக்கிறது யாரு? ஷைத்தான் குழு வயசபு பிசிமா அலிஹி சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு. ஷைத்தான்னா என்ன செய்யறான், இடது கையில சாப்பிட்றான், இடது கையில குடிக்கிறான். அப்ப ரசூலுல்லா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே ஹதீஸ், இது யாதோ சாலிஹின் எல்லாம் வருது தானே. என்ன சொன்னாங்க ரசூலுல்லா அந்த மனிதரை பார்த்து, இடது கையில திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க? என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போவோம், ஏன்னா உற்சாகமா போவோம். அப்ப தானே சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள் நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆ குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் பறக்க செய்வானாக. என்னது குல் பியமீனிக் ரசூலுல்லா அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டானடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், எனத்துக்கு இதான் வேண்ட வலது கையில தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சு பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, எனத்துக்கு இதை வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் தின்ட்டு தொலையட்டும் சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன, குல்பிய மீனி வலது கையில சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னாரு, லா அஸ்தத்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றாரு. எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குன கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமை இருந்தாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புகை இயலாது. கட்டுகளவாது லயதுகுலுல் ஜன்னத மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ், அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை, இப்படி நாங்கள் பாதரச்சை, நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானோ நல்ல அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூலை இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை கிபிர் தான் என்னது, ப்ரவுட் தானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோடு அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலது கையில் சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்றாங்க, மாமனாஹூ இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹிய சொன்னாங்க வலது கையில தின்னலாமே, ஆனா அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாம சாப்பிட இயலாமே, எது பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வஹிய ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹிய ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்தத்தா.

அல்லாஹிடத்துல மிக விருப்பத்துக்குரியவனாக என்ன செய்து ஆக்குது. அப்ப அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்றைக்கு அப்படித்தான் என்ன முடிறது, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என்ற வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேலஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லேயே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேலஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா, அப்படியா இல்லையா? சுண்ணத் இருந்தால் தானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறு தான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால ஹராம் பேசிக்கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது அப்படி தானே, பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே, ஆமா ஷார்த்த அண்ணாலா நாக்குழு சதக்கா, சஹீஹுல் புகாரில் வர ஹதீஸ். உங்களுக்கு தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யார் செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையாக இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதில் இருந்து நானும் என்ன என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்ட இங்கே சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக

0: இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க. ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம்? யாரு? கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார சொல்லலாம்? யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு. இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு பிளட் ரிலேஷனு. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேற யார் சொல்லுங்க, கதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேலே மைசா என்ற அரபுல சொல்ற என்னது, செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை பார்க்குறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூல்லாவை பற்றி கேட்டதோடையே அவர் வெளியே போனாருமா இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லீமில் வர ஹதீஸ். நிறைய இடத்துல வருது சஹீஹுல் புகாரில் கிட்டத்தட்ட 5-6 இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாம வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, சரியான கூட வீட்டில், கணவண்ட வேலை பிள்ளையோட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன். அவர் ராவைக்கு படுத்தால் சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எலும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம் அப்படிதானே, கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்ட வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடைச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. நானும் தேவை உள்ளவரால் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களைய தேடி மகள் வந்தாங்க, உங்களைய தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க, என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, என்ன அதுக்குரிய சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்கால ரசூல்லா தண்டை தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தண்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்களோட வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டை விட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, யசுடா இசலாசம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோரு இடம் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சத்ரி. அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்கார்றதுக்கு என்ன சொல்லி, சம்மளம் கொட்டி உட்காரதா, சம்மளம் கொட்டி அப்படித்தானே. இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சத்ரி. அல்லாஹுடைய தூதர் யாரு, அவரோட மாமனார், என் மாமாட அந்த கால் விரல்ல இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்க இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சு போட்டமா வருத்தமா இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையே கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா? ஆ அப்படித்தானே. அவன் நான் பாத்திமனத்தால் அப்படி செய்கிற ஆள் ஒன்று அல்ல. அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள். அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வாரால் ஒன்று இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமான்ல பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவா வாழ்றான்டா, தந்தையாக இருக்கிறான்டா, தாயா இருக்கிறேன் என்று சொன்னா, ஒரு குடும்ப கட்டமைப்புல வாழ்றான்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவா இருக்கணும். அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவா இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கத்தனே சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான்னு நாம தானே சொல்கிறோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாமல், ஒழுக்கம் தவறாமல், பண்பாடல் தவறாமல், விழுமியம் சீரழிஞ்சு போயிடாமல், ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயாரி இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேன்னு கேட்டிங்களே, அதெல்லாம் தரையலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலா. உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, என்ன அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் என் உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எலும்ப கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லகுமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்டெல்லாம் உடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும், அதை விட. அப்போ அலிரலியல்லா அனுபவம் இது ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாத்தால் அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியல்லாவுடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிகளோட காலம் முடிஞ்சு, உமர் அலிகளோடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிகளோடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே. அப்போ அவர் கேட்குறாரு, சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால் வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே. அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே. அந்த நைட்லையும் நீங்க இதை செஞ்சுட்டா தூங்கினீங்கன்னு தெரியும் சொன்னாரு. அந்த நைட்லையும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டா. அந்த நைட்லையும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்து. நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்தாங்க. அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசுல மதிச்சு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு சம்பவத்துல நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால சொல்றது என்ன? சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்ன வாப்பா வச்ச பேர் தானே அலி. அதை சொல்றத விட எனக்கு விருப்பமே தெரியுமா? அபு துராப்னு சொல்றது. என்ன சொல்றது? புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்ட்ட பழக்கத்தில் இருக்குது. என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு. இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா. இப்போ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு அவள் உண்மையிலேயே அலி அலி அல்லா தாலாக்கு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை. நீ என்ன விருப்பம் வைக்கணும்? அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்றாரு சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன பேர் அலின்னு சொல்றதை விட என்னைய அபு துராப். அபு துராப்னா துராப்னு ஒரு பிள்ளைங்க, துராப்னு ஒரு பிள்ளைங்க இல்லை. ஆய் ஃபாத்திம ரலியல்லாவோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் இப்படி படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்து வைக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்கள், என்ன அதை இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல், ஏண்ட பாசத்துக்குரிய மவளம் நீ வந்து கூட எதிர்த்து வந்தீங்களா படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி. எந்த அளவுக்குண்டா ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான்லாம் சொல்றது இல்லை. எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க. அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, மகள் என்று வர நேரத்தில் கூடுதலான வச்சது யார, மகள் எடுத்தாலும் வெட்டுவேன். அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் அலிரலியல்லாத்தால அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாரு என்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூச்சுரா. அவர் சொல்றாரு, எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காவது இவன் மாமாவை பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா இல்லையா, தலையாட்டிடவானா படத்தில் பிறஜே பிரச்சனையா போயிடும். ஏன்னா இலகினா அவ நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் என்ன சொல்றேன், எங்கட வாழ்க்கையில முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் என்கிறது வேறொன்றும் இல்லை. நாங்கள் எங்கட ஈமான பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார், யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம். யார், நபியே நீங்கள் இவரை பின்பற்றுங்க, இவரோட விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூலாக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன, சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான், உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு, இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்போய் நலனையே விரும்பி வாழ்ந்தாரு. யாரு யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இப்போ இந்த ஊருக்கு போகிறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? நப்துரத்தன் ஃபின்னு ஜூம், ஃபனதர நப்துரத்தன் ஃபின்னு ஜூம் என்று சொல்றது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன், டீப்பாக யோசிச்சார். இப்படி கூப்பிட்டத்தோடயே யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார்? காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்கள்லாம் போங்க. என்னத்துக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு நான் எங்களுக்கு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான். எதில் பொய் சொல்ல மாட்டான்? சிரிக்கல விதத்தில் கலந்து கலந்ததில் இல்லை, இப்படித்தானே போகக்கூடாதான், மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா? என்னத்தான் இருந்தாலும், ஆனால் அவங்க அல்லாஹாலா ரசூலா இஸ்ரா சொன்னாங்க, மூணு பொய் சொன்னார், அதில் ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார். அதில் ஒன்று, நாங்கள் அதே ஒரு பொய்யை சொல்லியாவது சிரிக்கல விதத்தில் கலந்து கொண்டா என்ன? சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்ய சொல்றேன், நான் ஒரு சிறுக்கில் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்காக நான் ஒரு பொய்ய சொல்றேன், என்ன ஆயிர போகுது? என்ன ஆயிர போகுது? உண்டு ஆகாது, உண்டு ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதத்தை அல்லாத சொல்றான் ரசூலுக்கு எப்படி? ஹத்தபீம் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க. ஹத்தபீம் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, மனிதர்களே நீங்கள் எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் எமது முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை இப்போது உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியில் சிறப்பு தப்சீர் வகுப்போடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். முதல் கூட்டம் வஸ்ஹாபுல் யமீன், 2வது கூட்டம் வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு 1 or 2 இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யத்ஹுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையுமின்றி எந்த வேதனையுமின்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு, நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள் எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள், சபக்க பிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிக பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஃபுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ், இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும், அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில், அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா அனா குஃபிருஹா லக்கல் யௌம், அடியாணி நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா அஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருள்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் மூன்றாவதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம். நபியே, அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை, வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான், வஹமீம் சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமதைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹுடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ், அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே, இல்லை அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றிருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு, இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலை அளவு இருக்கும். இரண்டு தோல் புஜங்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது? எங்கே அச்சம் வருகிறது? எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில்? சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர்? என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர்? சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்து விட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42வது வசனம் சொல்லுகிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்தில் இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43வது வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நிற நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும், அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது ஒருபோதும். குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது, எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன்? ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன். இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் செலவழித்தான், கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான் இந்த உலகத்தின் செல்வங்களை. வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான். அல் ஹின்ஸ் அல் அஸீம், மகத்தான பாவங்களில் இணை வைப்பில் நிலைத்திருந்தான். உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கியிருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி யா உஹ்தி, இந்த சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்க. நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண் மேல் சுமத்துவதை விட இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குசலா தாரிக்குசலா, தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. மேலானது உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கியிருப்பான். பிடிவாதமாக இருப்பான். அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து குர்ஆன் சொல்கிறது, வகானு யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் அஸீம். 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், வகானு யகூலூன், இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபவ வ இஸாமன் அ இன்னா லமபுஊதூன். எப்படி அப்பா சொல்கிறாய், மர்ணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் அ இன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவலூன், நான் அல்ல, என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன்? எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன். நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாதா என்று, முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால், லமஜ்மூஊன இலா மீகாத் யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், லமஜ்மூஊன், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான். குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன், அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில், இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், தாலூன் அல் முகத்திபூன். என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு? நிறுத்தவில்லை அல்லாஹ். அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது. உனக்கு கொடுப்பேன் என்ற மரத்தை, குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது, ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது, அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, வஸுகூ மாஅன் ஹமீமன் ஃபக்தஅ அம்ஆஹும், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடுக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலைவனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருவோ, அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்மா கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா? நான் படைத்தேனா? அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான், அது நடக்கும், நடந்தே தீரும். படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன், நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இந்த உயிரோடுதான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் கழு தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى وَلَقَدْ عَلِمْتُمْ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், النَّشْأَةَ الْأُولَى உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை. فَلَوْلَا تَذَكَّرُونَ இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவுபெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினால், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள், எதை பொய்ப்பிக்கிறீர்கள்? இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே, லௌ நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆகிவிடுவீர்கள் ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுவீர்கள். இன்னால முஹ்ரமூன், சோதனையில், கடனில், இழிவில் மூழ்கிவிட்டோம். பல் நஹ்னு மஹ்ரூமூன், அது போன்ற அந்த விளைச்சல் நிலம் முழுவதும் அழிக்கப்பட்டால், பயிராக மாறுவதற்கு முன்னால் எல்லா நலவுகளிலிருந்தும் தடுக்கப்பட்டோம் என்று தானே கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதை கொண்டு வருபவன் யார்? இன்னும் கேட்கிறான், அஃபராயிதுல் மா அல்லதீ தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை வானத்தின் மேகத்தின் நீரிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? லௌ நஷாஉ ஜஅல்நாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றியிருப்போம். ஃபலௌலா தஷ்குரூன், அந்த நீர் உப்பு நீராக மாறினால் அது பூமியில் விழுந்து என்ன பலன்? குடிக்க நீரை எதை குடிப்பீர்கள்? அந்த நீரை கொடுத்து, அந்த பயிரை கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபரஐதுமுன்னார் அல்லதீ தூரூன், நிறுத்தவில்லை, நீங்கள் எரிக்கின்ற வீடுகளில் எரிக்கின்ற நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் மன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னு நஹ்னுல் முன்ஷிஊன், அந்த நெருப்பில் வீசுவதற்கு எரியப்படுகின்ற அந்த மரங்களை, விறகுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களா? அல்லது நாம் உருவாக்குகிறோமா? நஹ்னு ஜஅல்னாஹா தஸ்கிரா, இப்படி நெருப்பை கூறுவது உங்களுடைய நினைவுக்காக. வமதாஅல் முக்குவீன், இந்த நெருப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பாதை எறியாமல் இருக்கக்கூடிய இரவில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு பயனளிப்பதற்காக. எதை இறைவன் நினைவுபடுத்துகிறான்? இந்த நெருப்பை நினைத்து பார்த்து, நரக நெருப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பில் 70 ஒரு பங்குதான். நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள், எப்படி இதை தாங்குவீர்கள்? எப்படி இறைவனுக்கு நன்றி இல்லாமல், நினைவு கூறாமல், இறைவனின் அத்தாட்சிகளை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த படைப்பை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த உணவை, நீரை, உங்களுக்கு பலனளிப்பதற்காக கொடுத்த இந்த நரக நெருப்பில் ஒரு பங்கையும் வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய மக்களே, ஃபமாஸ்பரஹும் அலன்னார், எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நஹ்னு ஜஅல்னாஹா தத்கிரா வமதாஅல் லில்முக்வீன் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம். நபியே, புகழுங்கள் உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு. அவன் மிக மகத்துவமானவன், அவனை புகழ்ந்து விடுங்கள். படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன், நீரை கொடுத்தவன் அவன், வழிகாட்டுவதற்கு உள்ள அனைத்தையும் கொடுத்தவன், அவனை புகழுங்கள். புகழுங்கள் நபியே, துதியுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நபியே. எப்படி தாங்குவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடதுகிற கூட்டத்தார்களுடைய நிலைகளை கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். இந்த இடதுபுற கூட்டத்தில் ஒருபோதும் அந்த தாலூன் அல் முகத்திபூன், வழிகேடர்களாக, பொய்யர்களாக மாறிவிடாமல், முன்னால் உள்ள வஸ்ஸாபிகூன், முந்திய கூட்டத்திலும் வலதுகர கூட்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும், இறைவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதனால் தான் தெல்ல தெளிவாக அந்த நரக நெருப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற தன்மைகளை தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். அதில் நீங்கள் ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை துளைத்த தாய் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தேடி கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அந்த தாய். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த பெண் இந்த குழந்தையை இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், வல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தான் படைத்து, தான் உழவணித்து, தான் நீரை கொடுத்த, தான் தன்னால் வளர்க்கப்பட்ட, தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇ நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். லா உக்ஸிமு பிமவாக்கிஇ நுஜூம், நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல், இடங்களின் மேல், உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம், எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். எதை ரப்பே சொல்லப் போகிறாய் இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால்? பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள், யா அல்லாஹ் அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்கள். அதை சொல்கிறான் அல்லாஹ், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். நீங்கள் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள், இதை மறுத்து விடாதீர்கள், இதை தூரமாகி விடாதீர்கள், இதிலிருந்து நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி, இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால், மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும், இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு, அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு, எல்லா நிலைகளிலும் கஷ்டம் சிரமம் சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான். குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால், யா அஹி யா உஹ்தி, இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும், குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாத நம்மில் பலருக்கு கேவலம் இல்லையா? முசீபா இது. வாழ்வில் எதை பெறப் போகிறீர்கள்? குர்ஆன். குர்ஆனை கூட ஓத தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதம் இல்லை. இன்னும் சில ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா? இது முசீபத் இல்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியைப் போல், வானத்தைப் போல், மனிதனைப் போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் மனிதனைப் போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன்

لا يمسه لا يمسه الا المطهرون அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஜீலும் மின் ரப்பில் ஆலமீன், அந்த லஹூ மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது. குர்ஆன் கேட்கிறது, மக்களே மனிதர்களே, இந்த ஹதீஸையா இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத, வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அல்லாஹ் அக்பர். வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னாலாக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். நிஅமத் குர்ஆன், ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை, வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், மலையை நான் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. தஜஅலூன ரிஸ்க வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அடுத்தும் அல்லாஹ் சொல்கிறான் 83வது வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், எதை புறக்கணிப்பாய், இதை புறக்கணிப்பாயா, எவர் புறக்கணிப்பவர் உண்டு? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால், உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து, இந்த உடல், உடலில் உயிர் உண்டு, அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கி கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன், அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கி செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள். வெள்ளை நிறமோடு, நல்ல ஆடைகளோடு, மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்து விட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். என்ன சவால் இது! ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன், இவன் உயிர் கொடுத்து, இன் உயிர் அழிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கிப்போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், தர்ஜிஊனஹா, உயிரை எடுக்கிறேன், என் மலக்கை கொண்டு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து பாருங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக

இருந்தால் சொல்வதில் ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன். முடியாது உங்களால், அதனால் தெளிவுபட்டு கொண்டு மீண்டும் இறைவன் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற நினைவூட்டல்கள். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்திய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்கு நான் கொடுப்பது ரவுஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம். முடிக்கிறான் அந்த சூராவை, அந்த சூராவுடைய முடிவை கொண்டு வருகிறான். சூரத்துல் வாக்கியா அழகிய அமைப்போடு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளையும் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து முடிவோடு முடிக்கக்கூடிய ஒரு சூரா. இதோ முடிவு இதுதான், மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம். அதற்கு ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், நெருக்கமானவர்களாக இருந்தால் ஃபரௌஹுன் நிம்மதி, வரைஹானுன் வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், வஜன்னத்து நஈம் அருக்கொடையுடைய சொர்க்கம், கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும் இந்த மரணத்தின் நேரத்தின் போதும். ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம். அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருள் அடைந்த உலகத்திலே செல்ல போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழைய போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் நிம்மதி. என்ன நிம்மதி?

0: உறுதியாக இருந்தார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள். லா தகாஃபு வலா தஹ்சன், பயப்படாதே, கவலை கொள்ளாதே, என்ன நிம்மதி உனக்கு. அபஷிரு பில் ஜன்னா, விசாரணை முடிந்தல்ல. ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், விசாரணை முடிந்தல்ல. அபஷிரு பில் ஜன்னா, உயிர் எழுப்பு உயிர் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கம் உனக்கு நற்செய்தி உண்டு. நாம் உலகத்தின் தோழர்கள் உமக்கு. இறைவனை விசாரிக்கப்படும் போதும் நாம் தான் உமக்கு தோழர்கள். இறைவன் உங்களை விசாரிக்கும் போதும் இதுதான் மன்னிக்கக்கூடிய இரக்க குணமுடைய இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாகும் விருந்தாகும். நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு, உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான், ஆனால் கைவிட்டு விட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான். உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, இன்னல் முத்தகீன ஃபீ மகாவின் அமீன், எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடிய அமைதி அளிக்கக்கூடியதாக முத்தகீன்களுக்கு அதை மாற்றுவான். ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். வஅம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன், ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மறுமையை மறுக்கக்கூடிய இறைவனின் நல்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், நான் உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான், நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான். நீங்கள் எரிவது நரகத்தில் தான். அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வ தஸ்லியத்து ஜஹீம் இன் ஹாதா லஹுவ ஹக்குல் ஹக்குல் யகீன். இவை அனைத்தும் தெளிவான உண்மைகளாகும், தெளிவான உண்மைகளாகும், பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும், நடந்தே தீரும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம். நபியே, உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள். உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக. இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட தப்சீர் வகுப்பில் சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தூய வடிவில் இஸ்லாத்தை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974771617 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் உங்களது குழந்தைகளின் கசிதாக்கள், அல் குர்ஆன், கிராத் மற்றும் இஸ்லாமிய நாடகங்கள், இஸ்லாமிய சம்பாஷணைகள் போன்றவற்றை எங்களோடு இணைந்து முஸ்லிம் வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், இலங்கை தொலைபேசி இலக்கமான 0974777116 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
4: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
5: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
4: தொடர்புகளுக்கு 0774 497 6016.
6: You are listening to muslimwanoli.com.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹ், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்க செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலையும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம், சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் ஒன்று இல்லை. கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது நமக்கு. இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமையாஷ்வான் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுலஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா, ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால், அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம்ன்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சகாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு. மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட திக்ர செய்யலை. இப்போ பாருங்க, அப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, உஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும். இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுவலஹு கரீனன். அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்க்கு சுபஹானு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்கள். ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்தும் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளநெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு. ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா, இல்லையே நெல் குத்துறேன், நெல் குத்துறேன்டா, கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும். நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கமாத்த அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி எண்டை விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா இப்போ அரிசியே தயாரிக்கிறான். அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான், அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுழகு இருக்குது, எங்கே இருக்குது சுழகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுழகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க? முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறான், கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊழ்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏ வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்தேன், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா உம்பட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது, எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளா ஆரிசன் கொச்சிக்காய் அரைக்கிற காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உரப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கொலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்கிற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்ப இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு. இந்த தீவனங்கள் செய்யறதுக்கு நேரம் இருந்துச்சு. இது போக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு. ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால சுருட்டு வாழ்வீச்சு, குதிரை ஊர்வலம். அந்த எங்க அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணல. நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனா அம்மாமார் சொல்றாங்க, அதுக்கு முன்ன குதிரையில மாப்பிள்ளை எடுத்து ஊர்வலம், அதுல நாலஞ்சு கலைகள், சீனடி, சிலம்படி, சுருட்டு வாழ்வீச்சு, இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்புல நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் உம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம். ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணன்னு சொல்கிறது அதனால தான். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணன்னு சொல்கிறது, விளக்கெரிக்கிற எண்ணெய்ன்னு சொல்கிறது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடம்பரம் இல்லை, ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட, அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை, 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடன்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீஸை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க. ஆயிஷா நாயகி கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க. உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க. உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க. ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க. இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம். 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. இல்லைங்கிட்டா சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு, 18 GB அண்ணா இவ்வளவுக்கு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ளே ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் என்னையா, 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம் அவ்வளவு. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ளே என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு. இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இதுதான் அண்டைய நிலைமை. அன்றைக்கு 1,000, 1,00,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னார் இன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசயம் தேடி படிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன். என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டியில் டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டியில் டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்போம்டா எடுக்க ஏலாம். நம்பர் இஞ்ச இல்லை, இஞ்ச தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான், பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்காத்தூள் இடித்து தம்பருது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட்டு, மீன் கறிக்கு ஒரு பக்கெட்டு, இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறைச்சி கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்ட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்கிறது, முதல்ல தாளிக்கிறது, மரம் இறைச்சி கொட்டுறது, மரம் கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைச்சி கொட்டுங்க, இந்த பக்கெட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஆ ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம், எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும். காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை, உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்தது. அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளையில் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் அந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில், அதுக்கு நேரம் இருக்குது. தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்திமா, பேன் மருந்து போடுவோம், முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப்பு இருக்குது, பேன் மருந்தை போட்டுட்டு ஒரே இல்லவே ஷம்பு வருது, ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம். இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு, நம்மளை இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம் அந்த ரசூலை சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை, நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டீங்களா, நிலாக்கதை, நிலாக்கதைண்டா என்ன, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறை பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறை, நிலா கதை சொல்லி சோறு தீர்த்துறை, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காகக்கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார், இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளைய எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உம்மா வாப்பா எல்லாம் சும்மா ட்ரெண்டு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை 100 ரூபாய் போட்டு பிரட்டி எடுக்கும், ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு என்ன டை ஆட்டம் வந்துடும், ஆட்டம் வந்துடும், ஆட்டம் வந்துடும், ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துடுவேன், ட்ரெண்ட் அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளைய விட்டாச்சு பாய் அப்படின்ற, உம்மா ஒரு வேலைக்கு வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது, அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன், ஆ டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு, அடுத்தது வருது திரும்ப குர்ஆன் மைசா, அப்படியே போய் அந்த சரியான களைப்போடு வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும், சரி அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான், கொண்டு போய் அப்படியே தூக்கி வள தட்டிவிட்ருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னண்டா உம்மாவோட பாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உம்மாவோட வெறுப்பு அடிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவரிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம், பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு, அவனுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம். அவ தான் இந்த ஆரம்ப பாடசாலை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே. அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது அவங்க. அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை. ஒரு வாழை மரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை. நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டுருவோம். விளங்கிட்டா, நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன, எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது. ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய், பெரிய புடலங்காய், பிரைலர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு? மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம் மனுஷன்னா, விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும், ஆனால் நேரம் இல்லை. என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்தில் சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துபா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்துருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10 மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லி கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமாம் ஆமாம். மூணாவது தக்பீரில் துவா ஓதுறோம், அந்த துவா அல்லாஹும் மஃபுல்லஹூ வரஹம்ஹூ ஆஃப். ஆஹா, நாலாவது தக்பீரில் சலாம் கொடுக்கும், கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குழம்புறான மையத்து தொழுக முடிஞ்சாங்க, தொழுக சட்டம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், இப்போ எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம். ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா, இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளவு தெரிக்கி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது, ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலகு மனுஷத்தல் வான்கான், அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லித்தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லித்தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா, இந்த பா காசைப்படி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, குறுக்காப்புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் 1/2 பாட்டில், சீனி 1/2 கிலோ, தேயிலை குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு உள்ளத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டினோம்டா கிரண்டு ஓட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்ப இருக்கிற நினைவு இப்ப இல்லை, ஆனா அப்ப இருக்கிறவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாற்ற நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படிச்சு கொடுக்க தெரியல, அப்ப படிச்சு கொடுக்க தெரியல அவ்வளவுதான். அப்ப இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியா இருந்துச்சு. அப்பயே கடைக்கு போனா கடைக்கு வெளியில நின்று சாமானை கேட்போம், கடை அவன் கடைக்குள்ள என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கு இல்லாமல் நல்ல கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி எழுத்துடாம எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கு முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான எடுத்து போடுவான். உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்குவான், அவன் பின்னுக்கெல்லாம் இருட்ட தான் இருக்கு, போய் எடுத்து கொண்டு வந்து சாமான தந்துட்டு கணக்கு எடுத்துட்டு மிச்ச காசு தரு. அப்ப நம்முடைய தேவையை வீட்டில இருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரன்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம். நம்முடைய கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் எம்பட்டுன்றத்தை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானம் வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம் இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோர்ன்றா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அந்த முதலாளித்துவம், அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவும் விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவனை கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான், இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்தல் அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையில் நாம நின்றடத்த அவன் வந்துட்டான், அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டு எல்லாம் கமரா சிசிடி கமரா போட்டுருக்கிறான். அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக் அந்த கற்று இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வளர்கிட்டான் யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹை ஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன், சாமான் ஆட்டம் ஆனால் பார்க்குறேன், என்னோடய ஆளை காணலை. அது அப்படித்தான் நீங்கள் சும்மா வாங்க சரத்தன் இல்லாங்க, அப்படியே பேக்கில் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் நாமான் இப்படி பிடிக்கிறேன், அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக் நீக் நீக் நீக்கணும், தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கரத்துக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும். அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கரத்துக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனையெல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமே அந்த மிஷின், அந்த கற்று கற்று மானம் கப்பல் ஏறி, அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிற கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ள சனத்தை இறக்குறேன், அப்போ லிஸ்ட் எடுத்துட்டு போகிறல்ல. இப்போ எப்படி என்ன ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம், அம்மா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்டில் இருங்க, என்ன ஷாப்பிங் போகிறோம்டா என்னன்னு தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரிஞ்சால் தானே இந்த காசு வேணாம் இன்னும் 10 ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்து போகலாம், இவ்வளவு தான் வேண்ட போகிறோன்னு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம். என்னென்று தெரியுமா? தெரியும். தெரியாமல் நீங்கள் ஷாப்பிங் போக போகிறீங்க, அப்போ காசு கட்டோட போகணும், காசு கட்டு தேவையில்லை, அதான் நவீனத்துவம். நான் நவீனத்துவம் என்ன? சரி, இப்படி கடையை திறந்து வச்சுட்டு பேங்கால் கூப்பிட்றேன், வாங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு, என்ன பேர்? கிரெடிட் கார்டு. நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம், உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம், உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தாங்க காட்டேன்னா காட்ட வேணும், உங்கள்கிட்ட இப்போ காசு தேவையில்லை, உங்கள்கிட்ட யாரும் காசு கட்டு, நீங்கள் இப்போ சாமானம் வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த காட்டை எழுங்க. இல்லை தவங்களோட பட்ஜெட் எவ்வளோ 75,000 ரூபாய், 50 நாளைக்கு காசை கட்டுங்களே, ஒரு வட்டியும் இல்லை. 40 நாள் சில பேங்க் என்ன 40 நாள், 40 நாளைக்கு காசு கட்டலாம். எப்படி புடுங்குறோம் பாருங்க, எவ்வளோ உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டுதான், எவ்வளவு வருது 40 நாள், ஒரு மாத்த இல்லதா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம். நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வேணும், நீ எப்போ சாமான் வாங்குறோம் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அந்த கடை எங்களை பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பெய்த்துரும். அண்ணா விளையிட்டான் அப்படியே ஆன்லைனில் பெய்த்துரும். உங்களோட பட்ஜெட்லேயும் ஜெயிக்கும். 40 நாள் வெயிட் பண்ணும், 41வது நாள் நீங்கள் காசை கொண்டாந்து திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான், என்ன 40 நாளைக்குள்ளே நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன். ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான், வட்டி கட்டுவேன். அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா, என்ன சிக்னேச்சர் அது, நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன். செய்யலாமா இது, செய்யலாமா இது? அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது, கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார், 9 அடி உழுதுன்ட்டு, அது ஹலால். இது ஹராம், இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டிக்கிறீங்க. அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே, நீங்கள் இல்லாத நேரம் நான் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ளே இந்த மிஷின். அப்போ என்ன நடக்குதுண்டா, நம்மளை மடையன் ஆக்குறான். நம்ம காசை வெளியிலேருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம், இப்போ என்ன செய்யறான்டா, கடையை திறந்து உள்ளுக்கிட்டான் போ. இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம், அங்கே போனோம்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால, அது ஒரு பெருமை. அந்த கடைக்குள்ளே போய் சாமம் வாங்குறது பெருமை, அந்த கடைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, ஆ நம்மளை கொண்டுட்டாங்க நாம் மிஞ்ச சாமம் வாங்குறது. ஆ இப்போ அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துருவோம், இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது, இது இதை வெடுப்போமே கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராக, சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம், ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலிருந்து கொச்சி கவிக்கலாம், ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபந்தான், என்னென்னா அது ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறான்டா, ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறான். மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்தும் இந்த மூளை காடு வத்திடுச்சு, அப்படி கந்தடிச்சு கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபாய் செலவழித்து அப்படி ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள், இதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன் ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான் இந்த இலைக்கே ஊற்ற எடுக்கா, ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா, குர்ஆன் ஓதலாம் இல்லை, குர்ஆன் ஓதலாம் இல்லை, சே குர்ஆன் ஓதுற தவிடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா, ஏ சாப்பாடு எடுத்துட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையிலிருந்து அவன் என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாமா, இப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல அதுக்கு நான் அவன் ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே, நாம் கதைக்கலையே, நாம் கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிட்டு இருக்கான், இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்தேன் சரிதான், இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள், நேரம் இருக்குதா? மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்க. நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை, பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல. இது நல்லம், இது நம்ம அந்த இதில் வந்து இந்த வாஷிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்கிறது வேலை இது ரொம்ப ஆ 100 ரூபா தான். அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டு வெட்டிப்பட்டு 319 ரூபா அப்படின்னு எவ்வளோ கூட குறைச்சிக்கான். 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான். கழிச்சு பாரு 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 31 ரூபா ஆதாயம். 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின, வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டானா? எப்படி என்ன, ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்ட இல்லை, பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாருண்ட ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டோவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் நான் 30 ரூபா எடுப்பான், ஆட்டோ எவ்வளோ எடுப்பான்? இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 319 ரூபான்னு எழுதி 219 ரூபான்னு போட்டால் 30 ரூபா ஆதாயமா? 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ? அதை உனக்கு தேவையில்லாத சாமி. அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிங் போட்டல் உண்ட, விலையை குறைச்சி போடுவான். சரி, அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான். எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்தை, இப்போ இதை குடிக்கணுமா? ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம், கொண்டாடிக்கின்னே சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
2: பயோமேக்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
0: தொடர்புகளுக்கு 0777-49-0607-1 0777-49-0607-1

0: பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
1: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு ஆத்தி இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படியே விட்டாச்சு. விட்டா அங்கே இந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ளே போய் இஞ்சப்ப எவ்வளோ 30 ரூபா ஏ 20 ரூபா தரா அப்படின்னு சண்டை பிடிச்சி இல்லாஜியார். அது கோஸ்டே 30 ரூபா தான், நான் ஆதான் இது விற்கல அப்படின்ட்டேன். அந்த கதையை விட்டு 20 ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில பிடிக்கலாமா? ஏ பிடிக்க வேண்டாண்டா, அவங்க அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டிருக்கான். அவள் இங்கிலீஷ்லான்னு சொல்லுவாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், கேஸா கிரெடிட் கார்டான்னு கேட்பாள். இந்த ஆளை சேரண்டு அவள் சொன்னா அந்த ஆள் அப்படியே உருகிடுவான். இவரை போய் அந்த புள்ள சேரங்க வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவடையோட, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆள் சார் ஓகே அப்படின்ற இங்கிலீஷ் வந்துடும் அவர் வந்து என்ன. அப்போ இந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பார். என்ன 5000, 6000, 7000, 8000 போய் ஒரு 12000 போய் நின்றும் இவ்வளவு சாமானும் பன்னெண்டா அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா இல்லை, பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள், கேஸா கிரெடிட் கார்டு, எஸ் கிரெடிட் கார்டு. அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சுக்கிட்டு கொடுப்பார், ஓட்டி எழுத்துருப்பார், பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார். இதை தலையெழுத்து அடிக்கார் இவர், அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேண்ட அர்த்தம். இந்த செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட், அவள் என்ட்ரி பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். இவர் ஓடணும், 40 நாளைக்குள்ளே ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும், இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன், நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான். அப்போ இந்த உமாவுக்கு சந்தோஷம்தான், அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாகும், நல்லா இருக்குல்ல என்னொடனே இவர் நடிப்பா சிரிப்பா நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓ நல்லா இருக்காங்க. அண்டிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட், அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார். அப்போ சம்பளம் பத்தாது, லஞ்சம் எடுப்பார், ஏமாத்த பார்ப்பார், ஃப்ராடு பண்ணுவார், டூப்ளிகேட் பண்ணுவார். எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும், இந்த 12500 ரூபாவையும் போடணும். இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்கு என்று ஓட்டு ஓட்டணும், ஓட்டி விட்டுருவா கார்டு தானே கையில் அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி, பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் டைம் 3 மணிக்குள்ள 40000 ரூபா காசு தேவை, 3 மணிக்குள்ள 40000 ரூபா சொல்லிட்டா தேவை. அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் இவரை முகத்தில் சிரிப்பு இருக்காது, பொண்டாட்டி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு சண்டை வரும், ஸ்ட்ரெஸ், இங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே நிம்மதி இல்லை. இவரை தலைக்குள்ளே எல்லாம் 40000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும், அந்த உமாவாக டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்தோங்க, அந்த ஆள் வெயி உடத்த அப்படியும் வேறு டென்ஷன் வேறு, எப்படி இருக்கு நம்ம வேண்டின பால்மா சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர். இவனுக்கு வேற கடுப்பு, அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது, 40000 ரூபா காசு தேவை, சூப்பரான் சூப்பரான கொப்புளிச்சதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும், கொப்புளிச்சு தூ தூக்கி ஊத்துட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேண்டி ஊற்றி காடியம்மா ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும் அப்படி. அப்போ இவ பாப்பா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட, பாப்பா நல்லா இருக்கண்ட, நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்ட, இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றினேன் நல்லா இருக்கலண்டா, இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை, ஏன்டா இப்போ 2-3 நாளாக நம்மக்கிட்ட இம்பெறையும் இல்லை, டென்ஷன் அந்த ஆளுக்கு நித்திர இல்லை. 40000 ரூபா சண்டை வந்து சண்டை வந்தால் மூடநம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க, ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு ஓடுவாங்க, அப்படி இல்லை மூட நம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங், இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு உண்டு.

0: சந்தேக கண்ணால பார்ப்பாங்க. சந்தேக கண்ணால போல மேனேஜர் ஹோல்ட் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் என்று இஞ்சு சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அம்மாவும் பாப்பாவும் இப்படி எதுகு எகு மோன மோகனையாக எதிர்த்து கதைக்க பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது. எதால? இவன்களோட சடவாத கொள்கையால். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன், கடைக்குள்ளே விட்டான் பாப்பா, குடும்பம் வெளியில் கடைக்குள்ளே விட்டுட்டான். அழகாக நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டினமெண்டா விஷயம் முடி அறிமுகப்படுத்துகிறான். டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு அவ்வளோதான். டிவி 17,000 தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவாங்க. நீங்கள் ஒரு 5,000 இப்போ கட்டுங்க, மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோன்னா வெரி சீப் வேண்டி கொண்டே வச்சிருவோம். நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சுட்டியா? ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டு அன்று நான் கடனுக்கு தருவானா? அது கேசிக்கு வேண்டும், ஓடி திருச்சு அன்று நான் வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களை விட்ட கேடிவி வேலை செய்துகள் என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே என்ன கேடிவி வேலை இல்லையா? அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கு 20,000 டிவி வெறும் 5,000 தான், மிச்சம் காசு இன்னும் கட்டலை. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலைன்னு சொன்ன எல்லா டிவிலையும் சேனலில் மாற்றி மாற்றி மாற்றி கடை வீட்டு வேலை நடக்குமா? இல்லை. காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்கா வெட்டி அப்படியே விரலையும் பெற்றுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கே இல்லாது வாங்க மாமி எப்போ வந்தீங்க வாங்க இருங்கன்னு முக்கியமான கட்டம், கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகர். இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன், இவட வாழ்க்கை முடிய போகுது இப்போ இதை பார்த்துக்கிட்டு. வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு விளம்பரம் போகும், அப்போ திரும்பி மாறுவா எப்படி சோமரிக்கலாம் எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு. விளம்பரம் முடிஞ்சோடனே நீ சோமா இருந்தா இரு இல்லாட்டி படு பாரு மிச்சட்டு பார்த்து வீட்டை வராக்க. வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ குடிக்க கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை, ஃபுல்ல என்ன செஞ்சிருக்கான் கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டிக்கா, இந்த கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால் இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் சோறு கறியாக்கி திண்டுக்கிருந்தாங்க. அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக ஒன்று காட்டி விடுவாள். என்ன செய்கிற நீங்கள் வந்து இந்த பிஐயே எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படு பிஐ, இந்த வீட்டில் பிஐயே இதுக்கு முன்னே வேண்டி இல்லை பிஐ, தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம் பிஐ அல்லையாச்சு அச்சு, ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் ஆ ப்ளம்ஸ் எதுக்கு ப்ளம்ஸ் அழியாச்சு, ஜெலிஃபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எழுதப்படுச்சு, அப்பச்சோடா இப்படி வினாகிரி எல்லாம் அழுகும், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி, ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா? ஒரு பொட்டலை வேண்டி மிச்சம் அப்படியே நாரும் அம்பட்டு பல அப்படியே வேண்டி அடிக்கி டிஸ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படியே வெரி டேஸ்டம்பல் டேஸ்ட் உனக்கு தெரியுதா? அவள் வெரி டேஸ்ட்னு சொன்னது மட்டும்தான் தெரியும், நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான். ஏண்டா வீடியோவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கா நல்லா இருக்குமா, இதையெல்லாம் வேண்டிதாங்க அந்த லிஸ்ட்டு இவர் வேலை விட்டு வந்தோம்னா கையில் கொடுத்த உடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும். சம்பளம் காணுமா? ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதுக்குள்ளே டார்லிங் என்றாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவார், இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆஜியார் வேண்டுவார். இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டப்பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்து எடுத்த செலவு எல்லாம் 1,000 ரூபா அது வேறு, இது வேண்டின வேறு வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு. இப்போ இவன் என்ன செய்வான், புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான். பழகினா நாம் திண்டோம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் புருஷன் பொண்டாட்டி திண்டோம் எனக்கு தெரியுமென்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் மூணு பேருக்கு மூணு பார்சல் கட்டணும், எல்லாம் ஒரு அஞ்சு பார்சல். அஞ்சு பார்சல்ன்னா நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட்டு. ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம், 2 கிலோ மாவு இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட். விநாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ. இந்த ஆளுக்கு இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா? அதோட ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ, அது அது ஒரு பங்கு. இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல, அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட். இப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. பேர் அப்போ இப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா? வருமானம் போதாது. இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு. உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு. முகத்துக்கு சோப்பு போடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம்? அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப்பு போடலை. முகத்துக்குன்னு இன்னும் என்ன இருக்குது இந்த ஷம்பு இது இங்கே நோட் பண்ணிடுவான். அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு உண்டு, வாய் ஒப்பளிக்கிறதுக்கு உண்டு, தலைக்கு போகிறதுக்கு உண்டு, உடம்புக்கு உண்டு, நகைப்பொலிஷ் அது உண்டு, கடைசியாக குளித்து முடிஞ்சு கிரி கொண்டு உதட்டு கொண்டு. சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன், அந்த பாத்ரூமுக்கு போனால் சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன் ஒரு பயானுக்கு போய். அப்போ அங்கே லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே, வைஃபுக்கு ஒரு பாத்ரூம், பயானுக்கு வந்து கொஞ்சம் போய் க்ரௌடு புது செய்யணும், என் வைஃப்கூட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதலாக பாமஸுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சேன். வலித வரி பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான் அடுக்கி வச்சிருக்கு. ஒரு அம்புண்டாட்டி கொண்டு ஒரு கொண்டாட்டி கும்பட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு என்னடா இதுண்டா, அது எனக்கே புரியாது மௌலவி. இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள், இது முடிக்காமல் அது நினைக்காம, இது உதட்டுக்காம், இது நாக்குக்காம் மூக்குக்காமன்ட்டு கால் விரல் வரைக்கும் நறிக்கு. இந்த ஷோக்கேஸை அடித்து கொடுத்துருக்கு, இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைக்க உழைச்சி தான் தம்மண்டி. ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது, செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா? உழைக்க கேளாது. அவன் ஓடுவான், என்ன தலைக்கு மேலே செலவு அங்கதான். ஏண்டா செலவு, நம்ம யோசிக்கிறது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடக்குது. அந்த கடையில் இருக்கிற மொத்த சாமான் எல்லாத்தையும் தாடாண்டா 3000 ரூபா தம்பி. பொட்டி கடை நடக்குது இல்லை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சாண்டு ஒரு டொஃபி, ஒரு பிரளிக்காயை ஊற வச்சு ஒரு போத்தலில் வச்சு அப்படி ஒரு கொஞ்சம் பிரளிக்காய் அப்படி வெத்தில் ரோல் ஒரு 4 அம்பட்டு கச்சாங்கொட்டையை வறுத்து ஒரு பக்கத்து சின்ன பொட்டி கடை, அந்த கொழும்பு சைட்லாம் பொட்டி கடை, 2-3 பிள்ளைகள் கொண்டாடி பிடிச்ச மறந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் இவ்வளோத்தையும் கட்டு அப்படின்ற ஒரு 3500 ரூபா, சரி ஒரு 5000 ரூபா. அப்போ முதலே 5000 ரூபா ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாதம் மாதம் 40000 ரூபா 50000 ரூபா எடுக்கும் பட்ஜெட் இல்லை. ஏன் இல்லைண்டா? நாம் டிசைன் பண்ணிட்டோம், ஆடம்பரத்தை கூட்டிட்டோம். கோழி இல்லாட்டி மீன் இல்லாட்டி இறைச்சி இல்லாட்டி முட்டை இல்லாட்டி சாப்பாடு இல்லை நமக்கு. ஆனால் சிங்களவர்களை பாருங்கள், வெறும் வெண்டிக்காய், இப்போ கத்திரிக்காய், ஒரு பருப்பு, ஒரு நெத்தலி கருவாடு, உப்பு கருவாட்டு துண்டோண்டு சாப்பாடு முடிச்சு, ஒரு விளையாட்டு சாரம், ஒரு சீத்தை முடிச்சு. நமக்கு திங்கிரண்டா பெரிய லிஸ்ட். அந்த கொக்கரக்கோவை திங்கிரண்டா ஒரு கொக்கொண்டு அடிக்கும். அப்போ கொக்கும் கொக்கரக்கோவும் இல்லாட்டி இறங்குது. பெப்சி இல்லாமல் சோறு, என்ன பெப்சி, பெப்சி இல்லாட்டி சோறு. அது யூதண்ட், அது யூதண்ட் ப்ராடக்ட், அது நெஞ்சு, அது நம்மளை சாவடிக்குது. அப்போ அதை அடிக்கும். கோழி மீன் வாய்க்கு ஒரு துண்டு இறச்சி விரணும், இல்லை நமக்கு இறங்குதில்ல, நம்முடைய சாப்பாட்டு பட்ஜெட் உயருது. கவர்மெண்ட் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நின்று மருந்து எடுக்கிறவன் நாமையா? நம்முடைய சோநகர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று மருந்து எடுக்க வைக்கம். நம்ம ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 550 ரூபா காசை கட்டி டாக்டரை சந்திச்சு துண்டெடுத்துக்கு போய் ஃபார்மசியில் வேண்டணும். நமக்கு ஃபார்மசியில் மருந்து வேண்டணும். இல்லாட்டி சில ஊருக்குள்ளே இருக்கிற டாக்டர் மாதிரி அவனே மருந்தை கொடுத்து 500 ரூபா பில் தருவான். ஆட்டோ செலவு 300 ரூபா 800 ரூபா. எதுக்கு? ஒரிஜினல் டெப்லெட்டு ஒரிஜினல் மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குது. அதுக்கு காசு நம்மள்கிட்ட இருந்தால் புடுங்குது. நம்ம கட்டுற டெக்ஸி, நம்ம வாங்குற பால் மாவில் விலை, அடிக்கிற பெட்ரோல், இதில் எல்லாம் காசு கொடுங்குற நமக்கு மருந்து தரது. அந்த மருந்தை நாம் ஏன் பிரயோசனப்படுத்துகிறோம் இல்லை? நமக்கு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஏன் நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்? போட்டிருக்கு, அதுக்கு டிக்கெட் குறைத்தான். நமக்கு சொகுசு தேவை, நமக்கு நல்லா சாப்பிடணும், நமக்கு லேசர் இருக்கணும், ஆடம்பரம். நமக்கு ஆடம்பரம் கூடினா பட்ஜெட்டு கூடும். பட்ஜெட்டு கூடினா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை வரும். ஏன் வருமானம் பத்தலாட்டி சந்தோஷம் இல்லை? எவனுக்கிட்ட சந்தோஷம் இல்லையோ அவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு. எவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை. மருந்து இருக்குவா? ஆண்மை குறைபாடாக இருக்குது. எப்படி ஆண்மை குறைபாடாகாமல் இருக்கும் யோசி. நான் ஒரு கவுன்சிலர், அதனால் நான் சொல்கிறேன். ஆண்மை குறைபாடுங்கிற ஒரு நோய் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. தாம்பத்திய உறவில் பிரச்சனைங்கிறது ஒரு நோய் இல்லை, அதுக்கு மனசு தான் காரணம். எவன் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கார். ஆண்மை குறைபாடுன்ற ஒருத்தன் வந்தால் அவருக்கு 1008 சிக்கல் இருக்கின்ற அர்த்தம். கொஞ்சம் வாங்கு, அதுக்கு மருந்தெடுப்போம் புறவு. உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? சிலர் பிஸ்னஸ் மேன், நல்ல பொண்டாட்டிக்கும் அவருக்கு மேலே பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லை இவருக்கு. பிஸ்னஸ் கோளுக்கு மேலே கோல், அங்கே சரக்கு போகுதுன்னு சொல்லி லொரியில் சாமான் பெறுது, வெளிநாட்டு சாமான் கொஞ்சம் வந்து சுங்கத்தில் பிடிபாட்டி இருக்குது, அதுக்கு போகணும், அதுக்கு ஆள் அனுப்பணும், இதுக்காக நண்பட்டு தலைக்குள்ளே இருந்தால் ஆண்மை குறைபாடு கட்டாயம். நிம்மதி இல்லை. நாம் தொழில் செய்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அந்த சந்தோஷத்தையே இழந்து தொழில் நடக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட்டு கூடுது, பட்ஜெட்டு கூடினா இந்த ஆளுக்கு நிம்மதி இல்லை. உழைக்கிறது பத்தாவது, உழைக்கிறது பத்தாதுன்னு கடைசியாக ரெண்டு பேரும் கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன? ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, என்ன ஒவ்வொரு மாதம் நமக்கு கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, எடுக்கிற சம்பளத்தை கடையெல்லாம் கொடுக்கணும், வீடு கட்டணும், என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்டா, இருக்கிற ஆடம்பரத்தை குறைச்சோன்னு தாராளம் அமிஞ்சும். நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் 5 பேருண்டா 6 ஃபோன் எதுக்கு? வீட்டில் 5 பேர், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், பாப்பாவுக்கு ஒரு ஃபோன், மூத்தவனுக்கு ஒரு ஃபோன், இளையவனுக்கு ஒரு ஃபோன், மகளுக்கு ஒரு ஃபோன், கொமனா ஒரு ஃபோன். 5 ஃபோன், 5 பேர், 6 ஃபோன். அந்த ஃபோன் சில ஃபோனில் 2 சிம், இதில் ஒரு 2 சிம், இதில் ஒரு சிம், இதில் சிம், டொங்கல் நெட்டு தகுவல். இந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளவு காசு கரையுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வழங்க மாட்டேங்க. நாம் ஒரு மெசேஜ் தானேன்றட்டோ, அஸ்ஸலாமு அலைக்கும், எதுக்கு இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? நீ சந்திச்சியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துச்சு. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் கொண்டு வந்த நான் சும்மாரிக்கலாமா? என்னத்தை நினைப்பான்? வலைக்கும் அஸ்ஸலாம், நீ 1 ரூபா 400 ரூபா 10 ரூபா, ஆறுக்கு போகுது அந்த காசு. நீ 1 அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா, 400 அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா 10 ரூபா, அதையே வெளிநாட்டுக்கு அடித்தா 6 ரூபா, நான் திருப்பி அடித்தா 6 ரூபா 12 ரூபா. ஒரு சலாத்துக்கு 12 ரூபா. எத்தனை சலாம், எத்தனை நிக்கல், எத்தனை நெய்யாண்டி, எத்தனை கிண்டல், எத்தனை எம்எம்எஸ், எத்தனை சட், எத்தனை இன்டர்நெட் தொடர்பு, எத்தனை ஸ்கைப், எத்தனை ஃபேஸ்புக், எத்தனை வாட்ஸ்அப், எத்தனை வேதம், எவ்வளோ என்ன நடந்துக்கிட்டு? 1 ரூபா 5 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை 100 ரூபா 100 கணக்கானது கரையுது. ரீலோட் ரீலோட் ரீலோட். பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கு ஏர்டெலுக்கு ஒரு ரீலோட், டயலாக்குக்கு ஒரு ரீலோட் போடுங்க அப்படின்னு. அதுக்கு 100 ரூபா, இதுக்கு 100 ரூபா, சிம்பிள் 200 ரூபா அப்படியே கொடுத்தான். நம்ம கொடுக்கும்போது 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா தான். ஆனால் மாதம் முடிய பட்ஜெட்டு 40,000 ரூபா. எதுக்கு இந்த ஃபோன்? எதுக்கு மகளுக்கு ஃபோன்? எதுக்கு மகனுக்கு ஃபோன்? அந்த ஃபோனை கொடுத்தா அந்த கை சும்மா இருக்குமா? செவனை பிடித்தவன் கையும் செல்ஃபோன் பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கும். அது சுரண்ட சுரண்ட காசு தான். இந்த காசு போயிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பாருங்க. இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்குது. ஒரு மௌலவிக்கு சம்பளம் நியாயமாக கொடுக்காதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு மௌலவி ஒரு பள்ளியில் நிற்கி. என்ன முதல் ஒரு மௌலவி இந்தலா அவர் வெயிட்டர், என்ன போனண்டா, ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருந்தா, ஏன் போற? நீங்க அங்கால் எஞ்சால் ஒன்று வாடி ரிசிட்டு கிழிச்சு, இந்த மாசம் இல்லை அடுத்த மாசம் என்று கடக்காரன் ஏசி மோதி ஏறி இறங்கி உழைச்சிக்கு வந்து அங்கே இங்கேண்டு பார்த்து கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாம் கட்டி ஒரு 10,000 ரூபா வச்சு, தலைவர் ஒரு 2,000 ரூபா வச்சு, செயலாளர் இன்னொரு 2,000 ரூபா வச்சு, அதில் உள்ள ஒரு பாப்பா நானும் 2,000 ரூபா தாரன் போட்டு ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 15,000 ரூபாய்க்கு அவரை குடும்பம் எப்படி ஓடும்? நமக்கு நல்லா விளங்குது இல்லை? 30 காணாண்டு.
1: நன்றி ஜசீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக 12:00.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அது வேற விஷயம், சும்மா ஒருத்தன் பேசிக்கான், ஒன்றும் இல்லை அவனுக்கு, பிசினஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபோன், ஒவ்வொரு தெருக்களையும் ஃபோன், இன்றைக்கு ஃபோனில் செலவழிகிற காசு மாதிரி வர எதுலேயுமே செலவு இல்லை, அம்பிட்டு போயிட்டு இருக்குது. தேத்தாணி குடிக்காட்டியும் டீ குடிக்காட்டியும் ரீலோட் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை கறிவாண்டாட்டியும் அவன் ரீலோட் போட்டுட்டிருக்கிறான். சாராயம் குடிக்கிறவன்ற நிலைமையை விட ரொம்ப மோசமாக போச்சு இந்த ஃபோன் பாவிக்கிறவனுடைய நிலைமை. அதுலேயும் புது மெடல் வந்துட்டா பழைய மெடல் அறவிலைக்கு விற்கான். புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கிறான், அதில் சும்மா கமரா கிளியர்ண்டா, அந்த மாதிரி கிளியர் கிளியர்ண்டா, உனக்கு என்னடா? அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்கான். விற்று அந்த 12 இன்னும் கொஞ்சம் காசை போட்டு புதுசாக வந்த ஃபோன் ஆதாயம்டாண்டு வேண்டாம். எல்லாம் வந்த கேஸ் தான், ஆதாயம் என்று வேண்டது இருக்கே, என்ன ஆதாயம் நட்டண்டா உனக்கு? உனக்கு புரிய மாட்டேங்குது. இது முதலாளித்துவம். இப்போ உள்ள கொமர்ஸ் பாடம் இருக்குது இல்லை, அதில் போட்ட ட்ரிக்ஸ் தான் இது. உனக்கு ஆதாயம் ஆதாயம் என்று விளக்களை விளக்களை வென்று தேவையில்லாத சாமானை திணிக்கிறான். திடீரெண்டு ஃபேமிலியில் ஒருத்தன் போட்டு விரிக்கிறான், 100 ரூபாய்க்கு 3 யார் என்றா என்ன அர்த்தம்? இங்கே வந்து மடப்பட்டம் கேட்குற யார் என்ற அர்த்தம்? நீ இதுவரைக்கும் சும்மா தானே இருந்த, உனக்கு சீலை தேவைப்பட்டா? எனக்கு சீலை தேவைப்பட்டா? ஒத்தருக்கும் சீலை தேவைப்படுது. 100 ரூபாய்க்கு 3 யார் அழகான பூவும் ஆதாயம் ஆதாயம் உனக்கு என்ன? உனக்கு தேவை இருந்தா வேண்டு, அதான் வாழ்க்கை. தேவையில்லாத வேண்டி மூட்டை கட்டினா தேவையான ஒன்று ஒதுங்கி நிற்கும், ஊடுகாடா. ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? கழிவுப் பொருட்களை அகற்றுவது தான் காரணம். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? கழிவுப் பொருட்களை அகற்றுவது. நம்மளும் முன்னேறதா இருந்தால் கழிவுப் பொருட்களை அகற்றணும். நம்மளோட வீட்டை போய் அலுமாரியை திறந்து பார்ப்போம். உங்களோட அலுமாரியை திறந்து இப்படி அடுக்கு அடுக்கி வச்சிருக்கலா, அதில் எத்தனை உடுப்பு உடுக்கிற உடுப்பு, எத்தனை யூஸ் பண்ணுற உடுப்பு எத்தனை இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்ன உடுத்த புடவை இருக்கு, சின்ன வயசில் போட்ட ஷர்ட் இருக்குது, சின்னதாக கட்டையாகி போன அழகான பீத்தல் இல்லாத ஷர்ட்டு, ஆனால் உடுக்கறதில்ல கட்டை. இப்போ கொஞ்சம் உடம்பு ஃபெட் ஆகிட்டு இடுப்பு காணாம், ஆனால் புது ட்ரௌசர் மடித்து இவ்வளோ உயரத்தில் அது ஒரு மூலையில் இருக்கு. அலுமாரி நிறைய இருக்கிற உடுப்பில் ஒரு 4-5 உடுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற உடுப்பு, மற்றது எல்லாம் இருக்கு. எதுக்கு? என்னத்துக்கு? இப்போ என்ன நடக்குது? உங்களோட அந்த 4 உடுப்பில் ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு 25 நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நான் வச்சேன் ட்ரௌசரை, தேவையில்லாத நான் கிளப்புறேன், இதை கிளப்பி அதை கிளப்பி இதை கிளப்பி, சி இந்த கதவை திறந்து அதை கிளப்பி அதை கிளப்பி, இன்னாரு இந்த 25 நிமிஷம் உனக்கு வேஸ்ட்டாக இல்லையா? இந்த யூஸ் பண்ணாத உடுப்பை எடுத்து அளவு உள்ளவனுக்கு தர்மம் செய், இல்லாட்டி ஒரு பார்சலை கட்டி வீட்டுக்கு முன்னுக்கு வை. ஜப்பானில் அப்படி தான் செய்வான், அவனுக்கு தேவையில்லாத உடுப்பு. இந்த உடுப்பை இனி நான் உடுக்க இல்லாது, இது ஃபேஷன் இல்லை அல்லது மங்கி போச்சு எனக்கு காணாது. இதை வீட்டுக்க வச்சு இடத்த பிரச்சனையாக்குறதில்ல, இடம் சரியாக இருக்கும். அதை என்ன செய்வாண்டா, உண்டு டஸ்ட்பின்ல போட்டு எறிவான், அல்லது கட்டி போட்டு கிஃப்ட் ஃபார் ஹிமன் முன்னு கழி விட்டுவான், கிஃப்ட் ஃபார் யூ ஒன்று விரும்பினவன் பெறுவான், தேவைப்பட்டு வந்துக்கிட்டு போவான், தேவையில்லாதவன் இருப்பான் மெஷின் பெறும் அள்ளி போட்டுக்கிட்டு அவன் போயிட்டு. இப்போ உங்களோட அலுமாரியில் 5 உடுப்பு தனிக்கு 25 நிமிஷம் தேவையில்லை, ஒரே செகண்டில் திறந்தாச்சு எடுத்தாச்சு, அவன் போயிட்டிருக்கான், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டிருக்கிறான். தேவையில்லாத சாமானை அகற்றுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தேங்காய் வேண கலர் மீண்டின்னு கூட செட்டின்னு, தயிர் வாங்கின போத்தல், தயிர் வாங்கின மண் சட்டி, டூத்பேஸ்ட் நெய்ச்சி விட்ட முடிஞ்ச அந்த நெஞ்சது, அதையும் தூக்கிறிய விருப்பம் இல்லை. அதுவும் பாத்ரூமுக்கு ஒரு குப்பை, ஷம்பு நெய்ச்ச பேப்பர் எல்லாம் அங்கே பாத்ரூம் உள்ள குப்பை, உடுப்பு காணாத உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அந்த உடுப்பு, இது ஊடுகாடாக இருக்கு. ஊடுகாடாக இருந்தால் ஒன்று அழகில்லை, இன்னொன்று அது இன்ஃபெக்ஷன் ஆக்குது, நோய் கிருமிகளை கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்குரிய சாமானை உரிய நேரத்தில் எடுக்க இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அது இடத்த பார்த்து டென்ஷன் வரும். எப்போவுமே ஒரு இடம் நீட்டாக நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக அழகாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற ரூமில் உங்களோட புக் ஒழுங்காக நீட்டாக இருந்து, நீங்கள் படிக்கிற மேசையில் படிக்க வேண்டிய நோட்புக் மட்டும் இருந்தால் உங்களுக்கு படிக்கிற மூட் வரும். இதில் ஒரு நாலஞ்சு கொப்பி குமிஞ்சி, அதில் ஒரு ஏழு எட்டு புத்தகம் அப்படியே அடைஞ்சி விரிச்சு உரகிழிஞ்சி கையெழுத்து கூடி கீறுப்பட்டு நீட்டில்லாத எழுத்தோட உங்களோட படிக்கிற ரூமை வச்சிங்கப்பா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்க முடியாது, உங்களால் படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் செய்ய முடியாது. நீட்டாக இருக்கு. அப்போ ஜப்பான்காரனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக அப்போ ஆடம்பரம் கூட அந்த போன் இந்த போனது இது சொல்லி குமிச்சு குமிச்சு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கோம். செலவுகள் கூட ஸ்ட்ரெஸ் கூடுது. இப்போ பொண்டாட்டியும் புருஷனை உட்காந்து யோசிப்பாங்க, நமக்கு இப்போ காணாது இந்த வருமானத்தில், நாம் எப்படி பொம்பளை பிள்ளை நான் பிறந்துட்டு நான் ஒரு புள்ள வகுத்தில் ரெண்டு இனி இவ தான் ஸ்டார்ட் பண்ணும். அவ்வளோதான், நகை பொலிசு வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், டை வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், ஃபேர் லவ்லி வேண்டி கெட்டதும் அவ்வளோதான். நான் கருப்பு வெள்ளையாகிறதுக்கு ஒரு மருந்து தாங்க, அந்த மருந்துக்கு 500 ரூபா 10 நாளைக்கு உண்டு, 30 நாளைக்கு 3,500 ரூபா மாதம். நீ வெள்ளையாகி யாரை கல்யாணம் பண்ண போகிறாய், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அவன் என்ன தேவையில்லைண்டா, நீ கருப்பு உன்ன தேவையில்லைன்னு சொன்னா இல்லையே. இப்போ ஆறுக்கு அலங்காரம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டறிக்கக்குள்ள அலங்காரத்தை காணல. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், புருஷன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நல்லா உடுத்துட்டு மனம் இல்லாமல் நாத்தம் இல்லாமல் நல்லா உடுத்துக்கிட்டு நீட்டாக உடுத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, வீட்டில் இருக்கக்குள்ள பழசு கிழிஞ்சி தச்சது, சாயம் போனது, தலை சீவுறல், பவுடர் பூசுறல்ல, செண்ட் அடிக்கிறல்ல, குதிகாலில் ஊத்தரிக்கும் வீட்டு. ஆனால் வெளியே போகும்போது சும்மா அப்படியே ஒரு நடிகை போகிற மாதிரி போகிறோம். அப்போ ரோட்டில் இருக்கிறவன் இஞ்சி ஆசைப்படுறான், வீட்டில் இருக்கிறவனுக்கு ஆசை வராது, ஏன்டா இதை பார்த்த கோலம் பேர். இந்த ஆளுக்கு இன்னொன்று கிளி மாதிரி தெரியும், அந்த கிளி வீட்டில் அண்டங்காக்காயத்தான் இருந்திருக்கும். நடக்குது நடக்கு. அப்போ இன்றைக்கு நைட்டியை நல்லா வேண்டுறதுக்கு ஏன் மனசு வருதில்லை நமக்கு, இன்னொரு பொம்பளையில் ஒரு புருஷன் ஏன் ஆசைப்பட்றான், அலங்கரிச்சுக்கிட்டு பாரத்தால் ஆசைப்பட்றான், அவளை விட அழகானவளை தான் நம்ம பண்ணியிருக்கோம், இதை அலங்கரிச்சுப்பார். நாம் பார்க்குறது தான் நைட்டி, ஒரு புருஷன் ரசிக்கிறது தான் நைட்டி. அந்த நைட்டி 150 ரூபாய்க்கு வேண்டுவார், அந்த நைட்டி அவர் பார்க்குறது 150 ரூபாய்க்கு. கொடுத்து போக்குள்ள ரோட்டில் ஊரன் பார்க்குறானே அது சல்வார், அது சல்வார், அது 7,500 ரூபா. உனக்கு கொடுத்த மரியாதை இதானா நீ? நாம் என்ன சொன்னா, வெளியே பார்க்குறதுக்கு ஒரு கருப்பு கோட்டு, உள்ளுக்கு நீ ரசிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேஷனாக எவ்வளோ அழகாக உடுக்கலாம் அந்த சோட்டி, அந்த நைட்டி, வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு பேண்ட்டு போடுறண்டா போடு, டிஷர்ட் போடுறண்டா போடு, நீ உன்னுடைய மனைவியை அழகாக ரசித்து அனுபவி, குடும்பத்துக்கு சிக்கல் வரா. இதுக்கெல்லாம் ஆடம்பரம் பார்ப்பாங்க, ஆடம்பரம் நைட்டி 2,000 ரூபா வேணாம், டேய் 2,000 ரூபாய்க்கு வேண்டி கொடு, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இது ஆடம்பரம் இல்லை, இது அனுபவிக்கிறது. ஆனால் நீ இன்னொருத்த அனுபவிக்கிறதுக்கு ஆடம்பரம் பார்க்கணும். இந்த வீட்டை கட்டுறோம், இப்படி கட்டுறதாக இருந்தால் மேஷன் கூலி கேட்கான் 2,000 ரூபா, அதை அப்படி உருட்டி கட்டினால் 15,000 ரூபா. எப்படி கட்டினாலும் அதுக்குள்ளால் ஒரு ஆள் தம்புவார். எதுக்கு இது, எதுக்கு ஒரு பல்பு கட்டி தொங்க விடுவாங்க சில பள்ளியில், இது தௌஹீத் பள்ளியாகி, அந்த பல்பு 75,000 ரூபா, 1,00,000 ரூபா, 1,50,000 ரூபா தலையில் கலண்டுழுந்தா அவ்வளவு தான் அந்த பல்ப். எதுக்கு அந்த பல்பு தர வெளிச்சத்தை இந்த பல்பு தராதா, எதுக்கு ஆடம்பரம்? பள்ளி வாசலில் மனோகரா கட்டி செலவழிக்கிறாங்க, ஆடம்பரம் ஹராம். உமர் அலி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் ஒரு பள்ளி வாசல் தூணை பூசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த தூணை விட ஏழையர்கள் ரொம்ப தேவையுள்ளவர்கள்னாங்க. இந்த பள்ளி வாசல் தூணை விட தேவையுள்ளவர்கள் ஏழையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆடம்பரம் பள்ளிக்குள்ளேயும் வேணாம். கியாமத்து நாளின் அலங்காரங்கள் சுவர்களை சீலைகளை போன்று அலங்கரிப்பார்கள் என்று. இன்றைக்கு சீலைகளை போட்டே அலங்கரிக்கிறான், விளங்கிட்டு. எனவே இது அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் நம்முடைய நிம்மதியான. அப்போ பொண்டாட்டி புருஷன் இருந்து பட்ஜெட் பண்ணுவாங்க.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
3: அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அரபியாவது வேற வார்த்தை சொல்றான் பாருங்க, அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த தலா போன தமிழ் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? அந்த லாங்குவேஜுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. லாங்குவேஜ் கலாச்சாரம் என்ன? நல்ல ஒரு சமூகம் என்ன பாஷை பேசியதோ அந்த பாஷையில் நல்ல பண்பு இருக்கு. நாம் பேசுகிற தமிழ் நல்ல கலாச்சாரம் உள்ளால் பேசினதில்லை. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வரல இந்த தமிழ், அரபு வந்திருக்குது. கைஃப ஹாலுக்கு என்ன கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறவங்க கூட ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்யோம் ஹைரும் மினல் அதாவது நாளைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட ஹைர் மினல் அம்ஸ் நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கணும். நம்ம தமிழக கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறான்ட்ட எப்படிப்பா சோமா இருக்கேன், சோமா இருந்தால் இங்கே ஏன் வந்து படுக்கிறான்ட்ட நாய் ஏண்டா, நேற்றைய விட இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு கொஞ்சம் நிமிந்து உட்கார முடியுதுன்னு சொல்லலாம் இல்லை, சொல்லலாமா இல்லையா? வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறோம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு படிப்பு வரலை, நமக்கு இங்கிலீஷ் வருதில்லை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், காசை கொடுத்து கண்ணாடியை வேண்டி மாட்டி வச்சிருக்கேன், அதில் போய் நின்றுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு 1000 ரூபா கண்ணாடி, பெரிய கண்ணாடி 1500 ரூபா. காலையில் எழும்பி போயிட்டு முதல் கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி தான் பார்ப்பேன், நல்லா இருக்கு, கண்ணை வளைச்சி கருப்பு ஓதடு, இந்த மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் என்ன அளவு பார்த்து இப்படி பார்த்து, நாமளும் தான் இருக்கோம், வளரலையே, அல்லது நம்ம கொழுப்பாக இருக்குதே, நம்மளும் தான் இருக்கோம். இப்படியே உடம்புல குறைய பார்த்து பார்த்து காலையிலேயே கவலைப்பட்டு தான் வெளியில் போகிறான். ஏண்டா சந்தோஷப்பட வேணாமா? எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர வர மனசில் இறுக்கம் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடும். ஸ்ட்ரெஸ் கூடினால் சந்தோஷம் குறையும், சந்தோஷம் கூடினால் உங்களுடைய முயற்சி குன்றும், ஆற்றல் குறையும், உங்களால் சாதிக்க முடியாது. ஒருத்தன் சாதிக்கணுமெண்டா முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் சிரிச்சுக்கிட்டு போனால் தான் சாதிக்கலாம், மனசு நிறைஞ்ச சந்தோஷம். அவன் கவலைப்பட்டுக்கு போனால் அவனுக்கு வேகமாக ஓட முடியுமா? அதனால தான் அலா இன்ன அவுலியா அல்லா அலா ஹோஃபுன் அலிஹி வலாஹும் யஹ்சனுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் பயம் இருக்காது, கவலை இருக்காது அவர்கள் மீது. பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலை எப்போ வரும்? நடந்து முடிஞ்சத நினைச்சா வாரது தான் கவலை. ச, நான் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டேனேன்றெல்லாம் கவலைப்படுவோம். பயம் எப்போ வரும்? நாளைய நினைச்சால், நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, எப்படி இந்த ஜாப்பை ஜாயின் பண்ண போகிறோமோ, எப்படி இதை பேச போகிறோமோ, எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்க போகிறோமோ, எப்படி இந்த விவசாயத்தை செய்ய போகிறோமோ, நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஸ்பீச்சை செய்ய போகிறோமோ என்று நாளைய நினைத்தால் வாரது பயம், நேற்றைய இதை நினைத்தால் வாரது கவலை. ரெண்டுமே இன்றைக்கு வருது, நிகழ்காலத்தில் வருது. நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் நம்ம மூஞ்சி சரியில்லாமல் இருக்கும். நம்மளால எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவு தூக்க முடியாது. பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிறவன் பழமையா 30 கிலோ தூக்குறவன் அன்றைக்கு ஏலாம் 20 கிலோ தூக்கிடுவான். பழமையா 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், 2 மணியோட ஓஃப் ஆயிடும். ஏ என்னடா எனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி என்ன வாழ்க்கை, சாகனம் போல இருக்கு. ஏ இங்கே பயமும் கவலையும் இருந்தால் சாகனம் போலான் இருக்கும், பாலனும் போல இருக்குமா? இருக்காது. அல்லாவே குருவான்னு சொல்லலாம். ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். நடந்து முடிஞ்சது அல்லாட விதிடா, விதி கல்லாக்கதரை நம்பினவன்னா எதுக்கு கவலைப்படணும்? அப்படித்தான் அல்லா, அப்படித்தான் இது உடையணும்ட்டு நாடித்தான் உடஞ்சி போச்சு. இப்போ என்ன செய்யும்? காசாவில் அடி விழணுமெண்டா அல்லா தானே அடினேன், என்ன அடி விழுந்துட்டு இப்போ என்ன? அகதியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடணுமெண்டா அல்லா தானே அடினேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன? ஒன்றுமில்லை, ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன பிச்சை எடுக்கமா? நல்லா தான் இருக்கும். 100,000 பேர் ஓடி வந்து என்ன பிச்சை எடுக்காங்களா? 100,000 பேர் நல்ல வசதியாக இருந்துக்கிட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனால் அல்லா காப்பாற்றிக்கான். 20 வருஷத்துக்கு புறவு அடி உள்ள போது இப்போதைய ஓடன்று ஓட்டம் காட்டிக்கான். 2010 அடி உழுது நாம சந்தோஷமாக இருக்கிறோம். அன்றைக்கு எல்டிடிக்காரன் 200 ரூபா காசை கொடுத்து விரட்டாட்டி அந்த யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் இருந்துக்கிட்டு செத்திரிக்கணும் கடைசி யுத்தத்தில். நல்ல வேலை விரட்டி விட்டான், ஊடுவளவு போக ஊசும் மிஞ்சிட்டு. எல்லாத்துலேயும் நிலவு இருக்குதுன்னு சிந்திக்கணும், நல்ல தோட்ஸ் வரணும். எதிர்காலம் அல்லாஹ் எப்படி நாடணும்ண்டு நடத்தணும்ண்டு நாடித்தானோ அப்படித்தான் நடக்கும். எதுக்கு பயப்படணும்? இந்த தைரியத்தை வரவழைச்சு பாருங்க, சந்தோஷம் இருக்கு. எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை பேசணும். எனக்கு முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன், எனக்கு வெற்றி, நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் சந்தோஷம் இருக்கும். அப்போ ஆடம்பரம் கூடும்போதே நம்மளால் முடியாமல் போகுது, முடியாமல் போனால் வேறு வழி கையாளும். இப்போ ஆடம்பரத்தை குறைப்போம், திரும்பிப்போம், பழைய வாழ்க்கை வாழ்வோம். தேவையில்லை, ஒரு சோப்பு போதும். இந்த சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தலைக்கும் போட்டாக்கள் சாகல். சம்பு போடாமல் சோப்பை தலைக்கு போட்டவனெல்லாம் அந்த மொட்டையாக போய்த்தானா? இந்த சம்பு வந்தது பிறகுதானே மொட்டை ஆனை, அதில் உள்ள விளக்கம் விலங்கு தான். அதில் முடி உதிர வச்சு போட்டு தான் முடி உதிர்வுக்கு இன்னொரு சம்பு விற்கணும். எல்லாம் ட்ரிக்ஸு தான், எல்லாம் ட்ரிக்ஸு தான். ஒண்டை ஒருத்தன் உடச்சி விளம்பரம் பண்ணுறான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வளர்ந்துட்டான். ரெண்டும் ஒரு கம்பெனி தான், ரெண்டும் ஒரு கம்பெனி. ரெண்டு சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்ணும், ரெண்டும் ஒரு கம்பெனி தான். அதுக்காக இந்த சோப்பை இவன் நக்கல் பண்ணி விளம்பரம் பண்ணுவான், விளம்பரம் பண்ணி இந்த சோப்பை விற்பான். இது கொமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வியாபார தந்திரங்கள். ஒரே ப்ராடக்ட் ரெண்டு பேரில் வரும். கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டு கம்பெனி. அவன் கொக்கோ கோலா, இவன் பெப்சி. அவன் கொக்கோ கோலா மட்டும், இவன் பெப்சி மட்டும் செய்ய வேண்டியது தானே? இல்லை, இந்த பெப்சி கம்பெனிகளை 7-Up மெரிண்டாவே மாட்டான். பெப்சி கம்பெனிக்கு 7-Up மெரிண்டா, பெப்சியை கூட ஆனோடனே 7-Up மெரிண்டா. பெப்சி கம்பெனி தேவையில்லை, மெரிண்டாவுக்கு அது அது இல்லாண்டா இருக்குது, அதுவும் அது இல்லாண்டி. சரி 7-Up கூட ஸ்ப்ரைட் அடி, அது கொக்கோ கோலா கம்பெனிக்கு இல்லைங்கிறா. இன்னும் சொல்ல போனால் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு கம்பெனி தான், அதுவும் ஒன்று. அப்போ என்னன்னா பல பேர்களை வந்து ஒன்றை ஒன்று உடச்சி விளம்பரம் பண்ணினா ரெண்டுமே வியாபாரம் கிக் ஆகும். என்றா பொசிட்டிவ் நெகட்டிவான விளம்பரத்தில் தான் மக்கள் பார்வை கூடுமங்கிறது ஒரு உளவியல் தியரி. ஒருத்தனே ரெண்டு கடை போடுவான், கீரை கடைக்கு எதிர் கடை வேணும் பண்ணுறது, ரெண்டு கடை போட்டு இவன்ட ஸ்வீட் பிள்ளைண்டா அவன் அவன்ட ஸ்வீட் பிள்ளைண்டு வேணும் வியாபாரம் பண்ணா ரெண்டு பேருக்கும் வியாபாரம் போடும். இப்படி பிளான் பண்ணி செஞ்சுட்டிருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? இந்த ஆடம்பரத்தை உடன் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு வருவோம், செலவை குறைப்போம், ஃபோனை சுருக்குவோம். தேவையில்லாமல் ஃபோன் தேவையில்லை, சுருக்குவோம். தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் தேவையில்லை, வீண் பிரியம் தேவையில்லை. வீட்டை கட்டி 4 கோபிஷம் அடித்து அதுக்கு மேலே 4 பல்பை போட்டு வச்சுக்கிறோம். 4 பல்பை போட்டு வச்சா இப்போ கரண்ட்டு பில்லு கூடிட்டு, யூனிட்டுக்கு 4 ரூபா கூடிட்டு, யூனிட்டுக்கு 4 ரூபா கூடிட்டுன்றதுக்கு கவலைப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் முறங்கினதும் வேதனைப்பட்டதும் கரண்ட்டு பில்லு கூடிட்டு வேதனைப்பட்டது யார்? நம்ம முஸ்லீம்கள் தான். மற்ற 2 ஜாதி கவலைப்படலை. ஏனென்றா எவ்வளவு உயர்த்தினாலும் அவன் 40 யூனிட்டுக்குள்ளான் பாவிப்பான், அவனுக்கு புரிஞ்சு தேவையில்லை. அவன் கோழியை அவனில் வச்சு ரோஸ் பண்ணாமல் திம்பான், அவனுக்கு ஃபிடிங் அவிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தேவையில்லை. அந்த என்ன நன் ஸ்டீல் சட்டியை வேண்டி அதில் அப்படியே பாட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளேயே பல ஆயிரம் பீட்டர் நிறைய சாமான்கள், இடியப்பத்துக்கொண்டு மாவு அடைக்கொண்டு இடிக்கொண்டு பழங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், கொச்சிக்காய் வெங்காயத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், புதுசாக வந்த ஒரு மெஷின் கோப்பி இடிக்கிற மெஷின், அந்த நன்னு ஸ்டீல் சட்டி ஒன்று வருது, மீனை பொறிச்ச உடனே கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கல நல்லா ரோஸ் ஆகும், அது உண்டு. கோழியை திருப்பி திருப்பி சுடுறது உண்டு, திருப்பாமல் போட்டு வறுத்து எடுக்கிற மெஷின் உண்டு. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு 40,000 ரூபா செலவழித்து லாக்கை, அந்த லாக்கையிலெல்லாம் அதையெல்லாம் அடுக்கி வச்சு மிஷினை பண்ணால், கோப்பி இடிக்கிற மிஷினை வேண்டி கோப்பி கொட்ட வேண்டி இடிச்சு கோப்பி குடிக்காது எனதுக்கு மிஷின், அப்போ அதை வேண்டி கோழி பெரட்டி சுடுற மிஷினை வேண்டி வச்சுட்டு கோழி சுடாமல் இருக்கலாமா, அப்போ கிழமைக்கு ஒரு கோழி அது பட்ஜெட், இப்படியே துண்டு கொளுத்து சத்து போகிறன் நாம். அவன் என்ன செய்கிறான், கோழியை வேண்டி அந்த மண்சட்டியில் வேண்டி ஆக்கி திண்டுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு கரண்ட்டு பில்லு கூடினா கவலையே இல்லையே, 40-50 யூனிட்டுக்குள்ளே பாவிச்சா முடிஞ்சு, நமக்கு தான் ஃப்ரிட்ஜு வேலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், கூழ் தண்ணி தான் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு நோய் வரும். நம்ம ஆடம்பரத்தை நிப்பாட்டணும், முட்டி மண்முட்டியில் தண்ணி வச்சு குடிச்சுப்பார், பழைய நிலைமை வரும், நோய் குறையும். எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ஒரு கோழி உசுரோட காலைக்கு இருந்த விட, ஒரு கோழி உசுரோட காலைக்குள்ளே இருந்ததை விட அது செத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காலம் கூட. அந்த கோழியைத்தான் திங்கம். அப்போ எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆக்கியிருக்கு, எவ்வளோ இன்ஃபெக்ஷன், அதில் எவ்வளவு நோய் சிந்திச்சு பாருங்க. ஸோ ஆடம்பரங்கள் கூட கூட நோய் கூடும், செலவு கூடும், நிம்மதி குறையும். ஆடம்பரத்தை குறைச்சிப்பார், நேரம் மிச்சம். இப்போ இஸ்லாம் நம்மளோட கையில் இருக்கு, இஸ்லாத்தை நம்மளால் படிக்க முடியும், ஒரு பயான் கேட்க முடியும், குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இருக்குது, ஹதீஸ் பாடமாக்க நேரம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் நேரம் இருக்குது. எனவே இந்த சடவாத கொள்கை தான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தால் சடவாதம் கடவுள்வாதமாகும். கடவுளை நம்புவோம், இறைவனை நேசிப்போம், இறைவனுடைய தூதரை நேசிப்போம், குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நமக்குள்ளே வரும், செலவு மிச்சம், நிம்மதியான வாழ்க்கை, மறுமையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஆக்ர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
3: நேயர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
7: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா, வஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மண்ணறையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை அனைத்தையும் நாமெல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து கபருடைய வாழ்க்கை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான் நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்று நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் எல்லாம் அல்லாஹு நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து தமிழகத்திலே இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலே வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு
9: நடக்க போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்துவிட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயதுதான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடை இல்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து பள்ளியை சுத்தம் செய்து ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து தகஜித்தும் தொழுதுதான் பாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாய் போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வு நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையை முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமி யுபாசுன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம்.

பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்துத்தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து, மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும், அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சொர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், அலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற, அல்லாஹ்வால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு என்ன தெரியுமா? திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், எதுவரை என்றால் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரைத்தாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா? நிறைவாக சம்பாதியுங்கள். வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக்கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கபருடைய வாழ்வாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகிலும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுகல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள்.

0: மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை தன்னுடைய சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்திலே வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபு ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை, நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யார சூழல்லா என்றார்கள். அல்லாவுடைய தூதர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்திலே ஏதோ ஒரு மாற்றம். அபு ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபு ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன அபு ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடு இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய்விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம்? மனிதர்களாக நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள். நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும் பாவங்கள், விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும் பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆச்சரியப்படுவார், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரண காரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன? சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்திலே இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள், அதற்காக வேண்டி உயிரை பறிகொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலுமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது? திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சொல்லலாம், என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்லுகிறார்? என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்கே அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு, யார ரசூலுல்லாஹ், நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார். அங்கே போய் நின்று கொண்டு, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு. மாயிஸ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து, மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா, மாயிஸுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபி தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யார சொல்லல்லா என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹுனுடைய நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணில் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பார் சொர்க்கலே. அந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் புகார் மனு கொடுக்கவில்லை. அவரேதான் தனக்கு மரண தண்டனை வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னோடு தொழுது அந்த தோழர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி? இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து இந்த தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்னானது, நமக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு ஒரு தலை குனிவு என்றெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இந்த மக்கள் தானே நம்மளை கேவலமாக பேசுவார்கள், இந்த மக்களை விட பல கோடான கோடி மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் கண்டுபிடித்து விசாரித்தால் எது பெரிய கேவலம்? மறுமையில் ஏற்பட போகிற கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மான மரியாதை எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து எல்லோரும் கொண்டார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவான இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொல்லும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹன் கொஞ்சம் கோபம் வருகிறது. யார சொல்லலாம், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா? என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா இருக்கிறது, தௌபா மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம், நமக்கு அந்த வாழ்வு நஷ்டமடையவே கூடாது. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றால் மறுமை நாளில் அல்லாஹ் அது குறித்து விசாரிக்கவே மாட்டார். உலகத்தில் தண்டனை பெற்ற குற்றங்கள், திருடுகிறான் கை முறிக்கப்படுகிறது, விபச்சாரம் செய்கிறான் திருமணத்திற்கு முன்னதாக 100 கசியடி கொடுக்கப்படுகிறது, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த குற்றம் மறுமையில் விசாரிக்கப்படவே மாட்டாது. அதையும் ஆயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்லுகிறோமே, அந்த குறுமின சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரம் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள 2 வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத் நமக்கெல்லாம் இருக்க போய்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடிய இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா, மேலே ஏறி துள்ளணும்,
1: குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதா, சகலதையும் சம்பாதிச்சுட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால் நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன? நிம்மதி இல்லை. இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரம் இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க பாப்போம். டாக்டர் சொல்லுவார், அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா? நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள் கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன்? அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை. நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறான்னு நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால்தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள். போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா. எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது. இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்க. அல்லாஹ் அவர் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து வசுவாசம் உண்டாக்குறான். அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு சைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை அந்த மரத்தை நெருங்குறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க? இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான். அல்லாஹ் இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை. அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னிஹுத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும். சும்மா வாழையலாது, அந்த அங்க இருக்கிற நேரத்தில் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரி தான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே எல்லாம் சொல்றேன், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தி அன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா? குருவான்ல இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும். இதுதான் குருவான் ஸ்டைல். நீங்க குருவானை எடுத்து பாத்தீங்கன்னா குருவான்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது. அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குருவான் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம் மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன? கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான்? வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்தனூன். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்லா வாழுவீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழுவீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்டு உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன். அல்லாஹு அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான், அவனுக்கு மூளை இல்லை இருக்கிறது வேற உண்டு, இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா, இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஆப்போசிட்டிவா என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கு மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவன் கார்டு டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும், எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். பின்னாடி ஒரு பட்டன் அமுக்கினா பென்டகனுக்கு போயிடும், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்துல ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல்ல இருக்கு. அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான்? எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன். மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும்ட்டு யாரு யாரு நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். உஃபி இலையும் ஆமாலும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும்ன்ற ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும், அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானியானால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான், ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான், இந்த நேர்வழி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால், அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல, இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னால், யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுகிற எனக்கு, கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம். உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம், பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிராவல்ஸ்லயே முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை விற்றார், எல்லாத்தையும் விற்று விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா, அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். எல்லாவுடைய நிலையார்களே, பதுவா டேஞ்சரானது, இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாறி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள். எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடையார்களே, அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர்கள் நினைப்பார், நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவலர் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர். அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்குதேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியம், பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில கொஞ்சம் இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடையார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பார். இலங்கையில நம்பர் ஒன் பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடையார்களே. எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா, இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடையார்கள். இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. 10 பிள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த 10 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும், இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும், இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா, கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு, எல்லாம் இருக்கிறது, என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர் பெரிய ஒரு ஆஜியார் திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்னேன், இல்லை அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும், எல்லா 4 வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தான். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார், எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன்ஸ் சிண்ட்ரோம் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஹெச் என்ற ஹார்மோன் இருக்கிறது, அது சுரப்பாது, சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் 10 புள்ள ஒரு 4 மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளையை தடாவிட்டு கண்ணால் ஓடும், இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மற்ற புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ளை சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர் உண்டு தெரியுமா. இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கிடைக்கிற பிள்ளை எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய யாருமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான். ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள். தெரப்பிஸ் மருந்து இல்லை. அந்த ஹார்மோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா? என்னுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா? அவருடைய பஞ்சத்தை அல்ல, இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாக வைத்திருக்கிறான். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லா, அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், நாலு பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், ரெண்டு பிளாக், ஒரு பிரவுன். பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது. எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும், அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்கலமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பெண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலையை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது. பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை. அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார்களே? யார், யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடையார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத்தை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அய்ஹசபுல் ஜாஹில், தெரியாதவர்கள் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70 மேற்பட்ட தோழர்கள் அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள். 2 ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குருவான் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே. முகத்தில் உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம். என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், உடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள். உடைய வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. பெரிய ஹாஜியார் எல்லாத்தையும் செய்திருவார். அல்லாஹ் பிள்ளைகளை கூட அள்ளி கொடுத்திருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை. சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரே ஒரு பிள்ளை பாப்பா முகத்தில் கரிய பூசற மாறி ஹெரோயின்ல இருந்து எல்லா போதைப் பொருளும் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை விட்டு உங்கள் பிள்ளை பெயரும், அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன். நல்லா கூட இல்லையார்களே, நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அழுவார், நான் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன் என் மகனுக்கு, இவன் இப்படி என் கண்ணு முன்னாடி நாசமாகுவான்னு நான் நினைக்கவில்லையே. அவன் போதையை அடித்து விட்டு குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு, கண் கலங்கி வாப்பாவுக்கு ஓடும், கண்ணு முன்னாடி சிகரெட் அடிப்பான், பாப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பிரச்சனையா இருக்கும், போன்ல தப்பான விஷயங்களை எல்லாம் பார்ப்பான், மனசு பதறும். நான் செல்லமாக கொஞ்சி தலைய தடாவி நிறைய கனவு கண்டு மடியில போட்டு சுத்தி சுத்தி விளையாடி எத்தனை கனவு கண்டு இந்த இடத்தில் இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார், அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையிலே 4 முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது, நாய்க்கூடை வீட்டில் உள்ள நாய்க்கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 73 தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 பிறகு, 6 தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டில் வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில், 20 தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா, வீட்டுல அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும், ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே என்னை, எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால் ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்து விடும். தாயும் அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது ஒரு வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோட பக்கத்தில் வந்து நின்று யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடும். இங்கே பல கேட்டகரியில் இருப்போம். ஏதாவது உண்டு, வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை? மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால் சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பால் கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும். அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா? துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜு வனக்ஸி மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன். சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன். இலங்கையிலே காலி கோட்டை பெரிய, அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம், அவர்களுக்கு எவ்வளவு சல்லி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான். கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும். அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு ஒர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா? ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால் தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய்? இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே. வருகிற நேரம் யாரு பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்கள் கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறாங்க. பொறுமைசாலி இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறாங்க.

அவன் சொல்லுவானா, பொறுமையண்டா எது பொறுமையாம், காலு இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜகுன் யாழ்லா, நான் உனக்கு சொந்தம் யாழ்லா. இது நிறைய பேர் புரியவே இல்லை. நான் உனக்கு சொந்தண்டா, வை இன்னா இலகி ராஜகுன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா, இதுதான் பொறுமையா? பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லதீன இஸா அஸாபத்ஹும் முஸீபா, யார் பொறுமையாளர்கள் தெரியுமா? கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா, லண்ணோடு வரல, அவங்க நினைப்பாங்க, நினைக்கலையா, போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, போச்சு தானே, ஒழிய மாட்டான், எல்லாம் போயிடும், காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒழிய மாட்டான், அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் அல்லாஹ் எடுத்துட்டான், அது நிலவு நிலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது, நிலவு இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வை இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சிட்டு உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருகுது, ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் ஃபோன் உடையுது கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது எனக்கு கவலை வரல, இதில் யார் உரிமை சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது, இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? அவன் புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார், ஓஹோ அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட ஏண்ட கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட என்ன கவலை வருகுது, வேணாம் அது வேணாம், அது தள்ளிடு, இது வேணாம் அது வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாமல் இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாரு, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டு பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும், வேண்டாம் அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்ப உனக்கு ஒண்ணு இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிடும். கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்ரோதன்னு ஒரு சாமி போறார் ரோட்டில், போறனர் இங்கே வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியா நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியல, நீ பெருசு அமைதியா இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறாரு. அவ என்ன பண்றாரு? புத்தர் இப்படிதான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறாரு. புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்றாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா சரிதானே, ஏன்னா நீங்க நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்ப்பான், அங்க போன போற இறங்கினா நல்ல பண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராகவே இருக்கலாம் சிலர் நினைப்பான். அங்க இருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலைப்பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்து 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா? ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடி ஏன் கூடிருக்குது? ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்த மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானா முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டதான் செவந்து கொண்டிருக்கேன், அவர் தான் குடிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும், அவர் ஜனாதிபதி மேடைக்கு ஏற முன்னாடி விட கண் செவந்து இருக்கு.

0: கன்சர்வேட்டிவ் தூக்கம் இல்லையா? எது பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோடு முடிஞ்சிடும். 10 மணிக்கு போயிட்டாங்க, அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோட போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்குதான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து குடிக்க தான் வந்திருக்கிறான். அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான். வைட் அண்ட் வைட்டா கொடுத்துட்டு பெரிய ஆட்கள் பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காத்துக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு இங்க கவலை மறக்கலான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன். எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இது தேடுது, ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படி இந்த நிம்மதி ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா? நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்க போட்டு தூங்க வைக்கிறது நிம்மதி தூக்கம். அட தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழைய பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான், கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவாது. எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அது இது எல்லா ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கம் இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனை அதான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்ல தூக்கம் போய் இருக்கும் அவருக்கு, நிம்மதி எல்லாம் அங்கே கொடுத்துருப்பான். அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கை இதை விசாரிச்சு பார்க்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன? மனுஷன முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது? எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்ப அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண இல்லாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது? அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சாரசாரியாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க. உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்னைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம்? அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான், இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனுஷன் ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், பிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒண்ணுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட்? பசி வரும், இலைய சாப்பிடும், தூங்கிரும். நாங்களும் பசி வரும், சாப்பிடுவோம், புடுக்க போடுவோம், முடிச்சாச்சா? அப்படி இல்லை. இந்த அறிவால உண்டா கண்டுபிடிக்கலாம். 10 தட்டு 100 தட்டாகும். உலகத்திலே பெரிய மாளிகை, பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது. உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருகிறது. ஏன் வருகிறது? அறிவு சிந்திக்கிறான் மனுஷந்த. இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கைய காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதி ஏறிப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான்? மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ளக்குட்டி வேணாம், 10 நாள் ஓடி வந்துடும். 10 நாள்ல அவர் நினைப்பீங்க, உங்களுக்கு வீட்டு போயிட்டுறீங்கன்னு வைங்களேன், நீங்க இங்க இருந்து ஏதோ ரூம்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாசம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா? இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படி நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. ஒரு 2 கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்ட் கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவன் பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதுண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒன்றும் இல்லையே, பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்போ அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிடும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டிலேருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான், இது நான் படித்தது. அப்ப மகன் நிற்கிறார், பொண்டாட்டி நிற்கிறா, இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வரேன் மகன், நல்லா இருக்கணும் சொல்லலை, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார். பார்த்தீர்களா, பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டும். அட, இது மனிதாபிமானமா? யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினாரண்டா, புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா. உன் புள்ளை ஏங்கி தவிக்குது, உன் புள்ளை சின்னது நிக்குது. நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டு இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல. இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள்? போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல. போஸ்டன், அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார். மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா? அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா? நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடக்கும். இந்த உரை முடிந்து போகிற நேரம் அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய கார்ல ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால், என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய போன் உடைஞ்சிட்டு, ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது. அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்ட எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டும் இல்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹுவை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை. அல்லாஹுவை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை. அல்லாஹுவை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் போயிருமாம், மனசு அமைதி பெறுமாம். இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தத்மைன் எப்படி வருதெல்லாம் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ரா எல்லாம் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன் அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டான், கால அவலம் துமின், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம், காலபலா நம்புறேன் யாரா, நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள்ளி எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாறு இருக்குது, மனசை இது பண்ணுவதுக்கு தான் நல்லாவே உன்ட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்ல இல்லாத ஒரு பிரச்சனை, நான் நம்புறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான்னு தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாரா, ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்ததை உண்ட உசுராக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாரா. இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான், சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா. அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க, பால் கொடுங்க, கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு போல நமக்கெல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அது மேல கோவம் வரும், அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பாரு, அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு, அஷ்ஹதன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாரா, ஹோய் இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்ப நேத்து ஏழு தானே, சரி பரவாயில்ல இந்த கேளை ரெடி பண்ணுவோண்டு, ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரேன்னு பார்த்தே, இல்ல தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
2: யார் ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, வருகிறார்கள். ஒரு விடயத்தை விளம்பரம் நான் படிக்கணும் என்பதற்காக வாரார், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குகிறார். இனிமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இதே நன்மாராயமாகும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது, ஒன்று சேர்ந்திருப்பது, குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் இந்த பிரயாணத்துக்காக அல்லாஹ் தரக்கூடிய கொடை சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் நேசாக்குவார். அபூ தர்தா ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார், நன்மாராயப்பர் ஹைர். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றுள்ள உலக வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக, முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமான, இவர்களுடைய சிந்தனை குறுகியது. எதை எடுத்தாலும் அவர்கள் உலகத்தை மாத்திரம் யோசிப்பார்கள். உலகத்தில் எப்படி நல்லா இருக்கிறது அவ்வளவுதான், நீ எத்தனை மதம் இருக்குதோ அனைவர்களோடையும் பேசிப்பார். ஆனால் முஸ்லீம்களாகிய எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சஹுடைய வாழ்க்கை. பர்சஹுடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களையும் பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம், இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை, இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா. எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டில் எங்கட தலையணையை எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலையும் உள்ள தலையணைகளுக்கு ஓலை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷூ லீஃப், ஓலை, ஓலையை நிறைச்சுதான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சு ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? எங்க எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் எவ்வளவு பஞ்சி எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கு, பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி. எண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை படித்ததுதான் என்ன, வமினஹும் மய்யகூலு ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வகினா அதாபன்னார். முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாம், அவங்க துவா கேட்பாங்களாம். என்ன துவா? எல்லாரும் பாடம் தானே சொல்லுவோம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். மூணு துவா, ஒரு துவா அவனுக்கு இருக்கு. என்ன துவா? முஸ்லீம்களுடைய துவா இல்ல, யா அல்லாஹ் உலகத்திலையும் ஹசனாவ நல்லது தான். ரெண்டாவது வஃபில் ஆகிரதி ஹஸனா, யா அல்லாஹ் ஆகிரத்திலையும் நல்லது தான். மூணாவது என்ன துவா? வகினா அதாபன்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்க. மூணும் சேர்ந்த துவா யார துவா? யார துவா? முஸ்லீம்களுடைய துவா, உண்மையான முஸ்லீம்களுடைய துவா. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றார் இவங்களுக்கு இந்த பர்சக் ஆகிரம் எல்லாம் விளங்க. எந்த நேரமும் அவங்களும் துனியா மட்டும்தான். அவங்களையும் அல்லாஹ் சொல்றார் ஓமே.

0: கொஞ்சம் பேர் இருக்காங்களா எப்பயும் கேட்கறது எல்லாம் துனியாவதா துனியாவதா துனியாவதா துனியாவதா. துனியா நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். அல்லாஹ் கேட்க வரண்டா சொல்ற, கேளுங்க. இதோட சேர்த்து ஆகரத்தோட வெறும் துனியா இல்ல, வெறும் துனியாவை கேட்பாங்க. அல்லாஹ் சொல்ற அவங்களுக்கு ஆகரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நாங்க அதிகமானவங்க 40 வயது அடைஞ்சிட்டோம், 40 வயது 30 வயது வயதானவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலக முடிஞ்சிடும், உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது, என்ன சொல்றது? ஆலமுல் பர்சக். ஆலமுல் ஆலமுல் பர்சகில் எங்கட வாப்பா வாப்பட வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கட உம்மா உம்மாட உம்மாவெல்லாம் எங்க இப்ப? ஆலமுல் பர்சக். சகோதரர்களே, இன்று 8 மணிக்கு உங்களோட உயிர் பிரிஞ்சிட்டு வை. அல்லாஹ் ஆயுள தரணும், நீண்ட ஆயுள தரணும். 8 மணிக்கு உயிர் பிரிந்தால் 8:05 ஆலமுல் பர்சக். 8:05 எங்க? ஆலமுல் பர்சக். ஆலமுல் பர்சக் கண்டா என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய சொகுசுகளை நாங்க தேடுறோம். மனிதன் அப்படித்தான். ஸ்ரீலங்கால வாழ்ந்து பார்த்தோம், சரி வரல, ஜெர்மனிக்கு வந்துட்டோம். அதை விட கொஞ்சம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இங்கிலாந்துக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாட்டையும் நல்ல எல்லாருக்கும் விருப்பம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப யோசிங்க, இந்த ஆலமுல் பர்சக்குக்கு நாங்க தயாரா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இதுவரைக்கும் உலகத்துல உயிர்கள் பிரிந்ததே எங்கட அப்பா உதாரணமா, எங்கட உம்மாட உம்மா உதாரணமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபிரௌன், அபூஜெயில், எங்களுக்கு தெரிஞ்சாங்கல்ல இருக்காங்கல்ல இல்லையா? எங்கட காலத்துல வாழ்ந்த எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு மோசமானவங்க இருக்காங்கல்ல இல்லையா? சரி, இந்த பலஸ்தீன்ல ஷுஹதாக்கள் எல்லாம் எங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கட்டாயம் படிக்க வேண்டிய அறிவு. ஏனென்றா பர்சக நாங்க தயார் செய்வோம். இவங்கள ரூஹ் எல்லாம் எங்க இருக்குது? இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இருந்து ரூ வெளியா, ரூ வாயால வெளியாக எங்க போகுது சகோதரர்களே? இந்த ரூ 5 இடங்கள்ல போயிருக்குது. எத்தனை இடங்கள்ல? இதுதான் பர்சக், இதுதான் பர்சக். எங்கட கட்டையை கொண்டு போய்த்தான் மண்ணுங்க வைக்கிறது. ஏன் மின்ஹா கலபனாகும் வஃபியா நுஈதுகும் வமின்ஹா நுஹ்ரிஜுகும் தாரதன் உஹ்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மண்ணுக்கு தான் திரும்ப எடுப்போம். உங்களை திரும்ப ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து தான் எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான், இது நம்பிக்கை, ஈமான். இந்த ரூஹுகள் எங்க இருக்குது? முதலாவது நபிமார்களுடைய ரூஹ். யார் ரூஹ்? இந்த உலகத்தில் ஆக சிறந்தவருடைய ரூஹ். இந்த ரூஹ் இருக்குது சகோதரர்களே, இல்லீன் என்ற இடத்தில். அந்த இடத்துக்கு எந்த ரூஹும் போகையில ஆக குவாலிட்டியா நடந்தான் அந்த இடம். 2வது சுஹதாக்களுடைய ரூ. சுஹதாக்கள் என்ன? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதா இல்லையா? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கைவெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, வகுறு கிழிக்கப்பட்டது. இந்த பலஸ்தீன்ல சுஹதாக்கள் போறாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலத் ரசூலி. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா. ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் 2வது இடம். அவங்களுக்கு எத்தனாவது இடம்? 2வது இடம். அவங்க எங்க இருக்காங்க? இதுவரைக்கும் இன்று வரைக்கும் உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டவங்க எல்லாருமே அல்லாஹ் அவங்கள ரூஹ பறவைக்குள்ள அல்லாஹ் போடுறார். எதற்குள்ள போடுறார்? அந்த பறவை என்ன செய்யுது? சுவர்க்கத்தை சுத்தி திரியுது, சுவர்க்கத்துடைய பழங்களை சாப்பிடு. அல்லாஹ்வுடைய அரிசியில கூடு இருக்குது, அதுல போய் தங்குது.
1: நாங்க கூடுன்னு சொல்லக்குள்ள கிளி கூடு நினைச்சிடாதீங்க, புறா கூட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாட அரிசங்கிறது இந்த ஏழு வானத்தை கொண்டு போய் அல்லாட குருசியில வைத்தா பெரிய மைதானத்துல வளையத்தை வச்ச மாதிரி. குருசிய கொண்டு போய் அல்லாட அரசியல வைத்தா பெரிய ஒரு மைதானத்துல சகனொண்டு வளையண்டு வச்ச மாதிரி. சின்ன சின்ன கூடி இல்லை இதெல்லாம். அதனால அல்லாஹ் சொல்ற இந்த ஷஹீதான யாருமே மௌத்தாக ஷஹீதான யாருமே என்ன செய்யலை, மௌத்தாகலாம், ஹயாத்தோட வாழ்றான். ரெண்டாவது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. மூன்றாவது ரூஹு தான் முஃமீன்களுடைய ரூஹ். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்று வாழ்ந்தாங்களே, இவங்களோட ரூஹ். இவங்களோட ரூஹ் எங்க போகுது? இவங்களோட ரூஹும் சகோதரர்களே சொர்க்கத்து தான் போகுது. அல்லாஹ் சொர்க்கத்துல பறவைக்குள்ளதான் போடுறான். வித்தியாசம் என்ன தெரியுமா? சுகதாக்களுக்கு சாப்பிடலாம், மூமிங்களுக்கு சாப்பிடல. மூமிங்களுக்கு என்ன செய்யலாது? சாப்பிடலாது. பறவைகளுக்கு ரூஹ் இருக்குது, அவ்வளவுதான். இது மூன்றாவது. நான்காவது, முஸ்லிம் ஆனா பாவி இருக்காங்களா? அப்படி சரி, முஸ்லிம் ஜும்மா முஸ்லிம் என்பாங்களே, ஜும்மா முஸ்லிம் என்பாங்க. முஸ்லிம் தான் ஹராம் வாழ்க்கையில், முஸ்லிம் தான் ஃபர்லுகள் இல்லை, ஹஜ் செய்யல, நோம்பு குடிக்கல, தொழல, முஸ்லிம் மௌத்தாயிட்டார். இவர ரூஹ் எங்க போகுது? இவங்களோட ரூஹ் போற இடத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கனவுல காட்டினான். ஒரு நாள் சுபகுடைய தொழுகையை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, கனவு கண்டீங்களா யாராவது? இல்லையா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டேன். ரெண்டு பேர் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க என்று கனவு, பெரிய கனவு, புகாரியுடைய பெரிய ஹதீஸ். அந்த கனவுல தொழுகை இல்லாதவங்களுடைய தலை உடைக்கப்படுறது, வட்டி சாப்பிட்டவங்களை ரத்த ஆறுல அல்லாஹ் ஓட வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தான் நபியோ. இது யாரு கண்டா? முஸ்லிம் ஆனா பாவி. என்ன வாழ்க்கையில் இது? பர்சஹ்ல, பர்சஹுடைய வாழ்க்கையில் அப்படியேதான் அவங்களுக்கு. சகோதரர்களே, ஐந்தாவது ரூ, ஐந்தாவது ரூஹ் யாரு? இந்த உலகத்துல வாழ்றவங்களே காஃபிர்கள். காஃபிர் என்றா யார்? அல்லாஹ நம்பாத அவ்வளவு பேர். அல்லாஹ நம்பாத அவ்வளவு பேருக்கு பேர் என்ன? அது என்ன பேரா இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம், இவ்வளவு பேர் ரூஹும் எங்க போகுது? இவ்வளவு பேர் ரூகும் போற இடத்துடைய பேர் தான் சிஜ்ஜீன் ஜெயின், நரகத்துடைய சிஜ்ஜீன் ஏட்டுலதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஐந்து இடத்துல ரூ போயிருக்கு. விலைச நான் சொல்றது இப்ப என்ன முக்கியமான விடயத்துக்கு வரப்போறேன், அதான் இந்த அஞ்சை சொல்றவங்க. என்ன வாழ்க்கையில இது கட்டாயம் படிக்கும். சமூகத்துல உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத விடயங்களை படிக்க போய் தேவையான விடயம் படிக்க நேரம் இல்லை. தேவையில்லாத விடயங்களை படிச்சு படிச்சு படிச்சு இன்றைக்கு தேவையான விடயம் படிக்கிறதுக்கு அது தேவையில்லை. அது இந்த பர்சஹுடைய வாழ்க்கை என்பது சகோதரர்களே, யாரும் இதுல கருத்து வேறுபாடு இல்லை, யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க இதில். இந்த இந்த விடயங்கள் பர்சஹா எல்லாருக்கும் தேவை. ஏனென்றா தெரியாம போயிட்டோம் வேண்டாம், அது மரணம் எப்ப வரும் தெரியாது, மவுத் எப்ப வரும் தெரியாது, ஆனா பர்சக ரெடியாக்கி வைத்துக் கொள்ளும். எத்தனை வருஷம் பர்சக் சகோதரர்களே? உலகத்தில் நூறு வருஷம் வாழ்ந்துட்டோம், பர்சக் எத்தனை வருஷம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 1400 வருடம் ஆயிட்டு. எங்க இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பர்சக் எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்ப யோசிங்க, எவ்வளவு முக்கியமா பர்சக். ஆதம் அலை சலாம் உலகத்துல வாழ்ந்தது 1000 வருஷம், இன்றைக்கு பர்சகுடைய வாழ்க்கையில் ஆதம் அலை சலாம் 6000 வருஷமா இருக்கிறார். எத்தனை வருஷமா? எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது? எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது சகோதரர்களே? ஒரு புத்திசாலிதான் இதெல்லாம் யோசிப்பார். புத்தி அற்றவன் பர்சக பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான், அது எங்களுக்கு தேவையில்லம்பா. ஆனா கண்ணை பொத்தி அத முன்னுக்கு ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது? நீங்க எவ்வளோ தேவையோட வந்திருக்கிறீங்க, நானும் தேவையில்லாத பேச்சு பேசலாது. யாசிர் மோனி சொன்னாரு, ஒன்றரை மணிச்சாலும் பேசலாம் அசுரத்த, என்ன தேவையோட வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், பர்சக் மட்டும் போதும் எங்களுக்கு. இந்த மிக முக்கியமான சிந்தனை எடுத்துட்டோம், உதாரணமா உங்களுக்கு யகுதியில தெரியும், யகுதிகள் எல்லாருமே படிக்கிறது சூனியத்து. எதை படிப்பாங்க? கபாலா என்ற சூனியம் ஒன்று இருக்கு. பத்து யகுதி சேர்ந்தாங்கன்னா படிப்பாங்க, அது அவங்கள படிப்பது. அவங்க சூனியத்தை படிக்கிற எதற்கு தெரியுமா? உலகத்தை கண்ட்ரோல் எடுக்குது. எங்களுக்கு அந்த கல்வி தேவையில்லை, நாங்க படிக்கிறது குர்ஆன். நாங்க உலகத்தை கோடிக்கணக்க கையில் எடுத்து என்ன செய்யலாம்? நாங்களே சுபோ தொழுதோம் எல்லாரும், தொழுதோம் இல்லையா? இந்த சுபகு தொழுகையுடைய சுன்னத் தொழுகை இருக்குதே ரெண்டு ரக்கார், சுபகுக்கு முந்தி சுன்னத் தொழுவோமா இல்லையா? ஃபஜ்ருடைய என்ன ரக்காத்து வருவோம், குலியாயுவல் காஃபிரும் குல்வல்லாஹு. இந்த ரெண்டு ரக்காத்துடைய நன்மைய அல்லாஹ் தந்தா எங்க கொண்டு வைக்கிறது? ஒரு நன்மை தெரியுமா அதுக்கு? சுபகு தொழுகை விடுங்க, இஷா தொழுகை விடுங்க, அந்த ஃபஜ்ருடைய சுன்னத் ரெண்டு ரக்காத்து இருக்குதே, இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? கயிரும் மின துனியா ஒமாபியா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. நாங்க சொல்லலாரே சொல்ல உங்களுக்கு முழு ஜெர்மனியும் எழுதி தந்தா அன்றைக்கு கூட நாலு பண்றீங்க, சுவிட்சர்லையும் தந்தா ஒரு ஆளுக்கு, வேற எல்லாருக்கும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு இல்ல, ஐரோப்பா வழியும் தந்தாச்சு உங்களுக்கு, எப்படி இருக்கும் அந்த நாள்? சகோதரர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத் ரெண்டு ரக்காத் தொழுதா உள்ள நன்மை எங்க வைக்க கொண்டு போய் இதெல்லாம்? அதனாலதான் எங்களுக்கு பர்சக் முக்கியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பர்சகுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். புதிய ஒரு வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கும்? இப்ப நீங்க, நாங்க எல்லாம் ஜெர்மனுக்கு வந்தோம், ஜெர்மனுக்கு வந்த முதல் நாள் ராவிப்பட தெரியும் சொல்லுமா? தனிய வந்தவங்களா? குடும்பத்தோட இல்ல. ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்திருக்கும்? தலைவாணி நலஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் அழுதிருப்பாங்க, சமைக்கவே தெரியாது, முட்டை கூட பொறிக்க தெரியாது, ஸ்ரீலங்கால ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியா, என்ன செய்ய? சமைக்கணும், என்ன செய்ய, என்ன செய்ய? இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமா இல்லையா? தமிழ் பேசி பழகினவங்க, இந்த நாட்டுடைய பாச எல்லாமே வித்தியாசம், காசி வித்தியாசம், மனித முகம் வித்தியாசம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு இரவு நினைச்சா நிம்மதி வருதில்லை, தூக்கம் வருதில்லை. கேட்டாங்க, எந்த இரவு? சொன்னாங்க, கபருடைய முதல் இரவு. கபருடைய முதல் இரவு நினைச்சா எனக்கு தூக்கம் வருதில்லை. இவ்வளோ பஞ்சர மெத்தையில தலவாணியில தூங்கின நான் என்னை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா நான் என்ன செய்ய போறேன் கபருக்குள்ள? இதுதான் பர்சக். நீடிச்சுட்டே போகும் சகோதரர்களே, நீடிச்சுட்டே போகும் பர்சக். இந்த பர்சகுடைய வாழ்க்கை அதனுடைய முதல் தினம் தான் நாங்க மௌத்தாகிற தினம். மௌத்தை பத்தி கதைச்சதால மௌத்து வரும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு அது மூட நம்பிக்கை. மரணத்தை பத்தி கதைக்கணும் ஏன் தெரியுமா? தயாரா? ஆகரத்தை பத்தி பேசல, நான் பர்சக் நடுவுல உள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷஹீத். இவர் சுஹதாக்களுடைய, அதுவும் ஹந்தக்குடைய ஷஹீத். இவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் பின் முஆத். சொன்னாங்க, சஅத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுட அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். யார மௌத் செய்தி கேள்விப்பட்டு? எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அப்ப சஅத் பின் முஆத், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுட நேசரா இருந்திருப்பார், அர்ஷ் நடுங்குதுண்டா. ஜனாசா ரெடி ஆக்கியாச்சு, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு கையில தான் காயம், அந்த ரத்தம் அப்படியே ஓடிட்டு வருது மதீனாவில், அவ்வளவு ரத்தம். ஷஹீதாகிட்டார், பக்கீல கபர் தோன்றான் அடக்கிறதுக்கு. பக்கீல கபர தோன்றார் யாரு? அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு. கபர தோண்டக்குள்ளே சொல்றார், கஸ்தூரி வாட வருது கபருக்கு. இருக்கு என்ன வாட வருது? கஸ்தூரி வாட வருது, கபர் கஸ்தூரி ஆயிடுச்சு. ஜனாசாவை தூக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க, சாத் பின் முஆதுடைய ஜனாசாவை கொண்டு போ. எவ்வளவு சிறப்பறி, அரிஷ் நடுங்குது. 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போக, கபருக்கு இருந்து கஸ்தூரி வாட வருது. முன்னார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஜனாசாவை கபருக்கு வச்சதோட கபர் பிடிச்சிட்டு, கபர் என்ன செஞ்சிட்டு, கபர் பிடிச்சிட்டு, கபர் பிடிச்சதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். கபர் விட்டுட்டு, கபர் பிடிக்கிற எங்களுக்கு விளங்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்கு. இந்த ஹதீஸ அறிவிச்சிட்டு இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாரையாவது ஒருவரை கபர் பிடிக்க கூடாது என்று இருந்தால் அது சாத் பின் முஆத் பிடிச்சிருக்கப்பட. சாத் பின் முஆத் ரழியல்லாஹு என்ன நிலைமண்டா, இவர் நிலைமை நாங்க சாத் பின் முஆத் ரழியல்லாஹு போல எங்கட மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அரிஷ் நடுங்குமா? அவ்வளவு பெரிய ஆகல நாங்க. எங்கட மையத்துக்கு 70,000 மலக்குகள் வருவாங்களா? எங்கட கபரு கஸ்தூரியா வாடை ஆகுமா? எங்கட மையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க இருக்கிறாங்களா? இல்லையே. என்ன நிலைமை என்ன? அதனாலதான் சகோதரர்கள் இது முக்கியம், இந்த பர்சஹுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இந்த பர்சஹுடைய வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யும்? எல்லாரும் ஒரு அமல செய்யா செய்வீங்களா? இன்ஷாஅல்லாஹ். என்ன பர்சஹுக்கு தான், மஹ்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை பொறுமதியாகும். என்ன செய்யணும்? எப்பிருந்து எப்ப நேரத்தை? மஹ்ரிப் டு இஷா. இந்த மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையுள்ள நேரத்தில் விசேடமா என்ற பெண்கள் மஹ்ரிப தொழுத முசல்லாவிலே இஷாவை தொழணும். இடைப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ள சூரா தான் சூரத்துல் முல்க். என்ன சூரா? சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தயாரா இன்ஷா அல்லாஹ்? நம்மளுடைய விளங்கப்படுத்த போற அந்த சூரா வேறொன்றும் இல்லை, 30 ஆயத்து தான், மிச்சம் இல்லை. ஏன் இதை ஓதணும்? என்ன பர்சா? ஒரு வாப்பா மகன் கேட்டாரா, மகன் நான் மௌத்தானன் என்ன செய்வாய்? மகன் மகன் தானே நமக்கு விசுவாசி, கூட்டாளியை விட அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மகன் சொன்னா, வாப்பா கிட்ட, வாப்பா நீங்க அப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க அப்பாக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாட மையத்தை அடக்கிட்டு கூட்டாளி மாட கோப்பி அடிச்சிருந்தீங்க, அவ்வளவுதான். அவ்வளவு அவசரமா கோப்பி, அவ்வளவு அவசரமா டீ சாப்பாடு முடிச்சு, அவ்வளவு அதே தான் உங்களுக்கு செய்வோம் வாப்பா. நடம் அவன் இதைத்தான் எங்களுக்கு செய்ய போறான், எங்கட புள்ளு இதைத்தான் செய்ய போறான், எங்களுக்கு எங்கட புள்ள அவ்வளவுதான். நாங்க எதை செஞ்சோமோ அதுதான் எங்கட மனைவி செய்ய போறான். நாங்க எங்கட மனைவியே எங்கட பிள்ளைகளை மஹ்ரிப் டு ஈஷா முசல்லாவுல பழக்கம் இல்ல, மஹ்ரிப் டு ஈஷா தபாரக் அல்லதி ஓத இல்ல. எங்கட மௌத்தண்டைக்கும் எங்கட மகன் கரம் போட்டு அடிப்பான், எங்கட மனைவி அதே டிவியில இருப்பாங்க ஸ்ரீதேவி, எங்கட மனைவி அதே படத்தில் இருப்பாங்க. ஏன் பழக்கம் இல்லையே? நாங்க எங்கட பரிசாக நாங்க செய்யலையே. அதனாலதான் சகோதரர்களே, குடும்பம் குடும்பமா இருந்து தபாரக் அல்லதி ஓதும். என்ன வேலை இருந்தாலும் மஹ்ரிபுக்கு இஷாவுக்கு இடையில பிள்ளைகளை உட்கார வச்சு, ஒரு நோய் பிள்ளைக்கு வந்தா தடம் விட மாட்டோம் நாங்க, மனைவிக்கு ஒரு நோய் வந்தா கஷ்டப்படுறோம், பரிசகல மாட்டிக்கொண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க் ஓதுவாரோ அல்லாஹ் கபருடைய ஃபித்னா விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு பாக்கியம், சூரத்துல் முல்க் 30 ஆயத்துடைய சூரா குர்ஆன் இருக்குது, யார் ஓதுவாரோ கபருடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார். அவ்வளவு பெரிய ஒரு ஆயத்து அல்லாஹ் கையில தந்திருக்கார், 30 ஆயத்து தான். அல்லாஹ் இந்த சூரத்துல் முழுக்கில ஈமான படிச்சு தரான கருத்த விளங்கி ஓதும் இன்ஷா, கருத்த விளங்கி ஓதும். போன இருக்குதா சூரத்துல் முழுக்க எடுங்க பாபு, உட போன இருக்குமே எடுங்க. மாலை தீவுல எல்லாரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்து போய் பார்த்தா போன் பார்க்கற இல்ல, குர்ஆன் ஓதும். குர்ஆனை தான் பார்த்து ஓதணும், அவன பழக்கம். பள்ளியில சின்ன சின்ன பலகையில சுத்துரா ஒன்றிக்கும் என்னன்னு பார்த்தா போன் வைக்கிறது, என்னதுக்கு போன் வைக்கிறது. 12 மணிக்கு ஜும்மா அதான், 12:30 வரைக்கும் ஓதிட்டு இருப்பாங்க குர்ஆன். மாலை தீவு உள்ள பழைய முஸ்லீம்கள் செஞ்ச நல்ல ஒரு பழக்கம், உன போன் சொல்லி முன்கெடுங்க, நான் சொல்லித்தாரன் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز.

خزنتها ألم يأتكم نذير؟ قالوا بلى قد جاءنا نذير فكذبنا.

0: பத்து ஆயத் பத்து ஆயத்தை முடிச்சுட்டு மற்ற பத்து ஆயத்துக்கு போகும். அல்லாஹ் என்ன சொல்றார், ஏன் இது இந்த சூராவை ஓதினா கபருடைய பித்தினாலிருந்து பாதுகாப்பே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றார், எப்படி தொடங்குறான்,
1: تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
0: அல்லாஹ் சொல்றான், எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். முழு உலகத்துடைய ஆட்சி யார கையில இருக்குது? யகுதியின கையில இருக்குது இல்ல, அல்லாஹ் கையில இருக்குது. அல்லாஹ் கையில தான் ஆட்சி இருக்குது.
1: تبارك الذي بيده.
0: இதான் ஈமான். ஒரு மகரிபுக்கு பிறகு கருத்த விளங்கி ஓதினோம், ஈமான் கூடுமா குறையுமா? கூடும்.
1: தபாரக அல்லதி பியதிஹில் முல்,
0: பரக்கத் யார்கிட்ட இருக்குது? பரக்கத் அல்லாஹ்ட்ட. எங்களுக்கு வாழ்க்கையில சொத்துல செல்வத்தில பரக்க செய்யணும் யாரு? அல்லாஹ். அவன் தான் பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் சொல்றான்,
1: வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர்.
0: அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தியுடையவன். அல்லாஹ்தான் கதீர். அல்லாஹ் நாங்க கேட்கிறதா, அல்லாஹ் இந்த பலஸ்தீன பாதுகாக்கலாதான், கஸாவை பாதுகாக்கலாதா? ஏன் 1923 முந்தி பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் நாங்க. யாரும் இந்த கேள்வி யாரும் எப்ப பிறந்திருந்தா? 1923 கேட்டிருக்க மாட்டோம். நாங்க செஞ்ச எங்கட வாப்பா மார் செஞ்ச மடத்தனம் அவ்வளவு. அடிக்கடி நான் பயான சொல்றது, ஒரு ஹோட்டல் எழுதிருச்சா சாப்பிடுங்க, பேரன் பில் காட்டுவான். என்ன எழுதிருச்சா? நீங்க சாப்பிடுங்க, பில் காட்டுறாலையா? பேரன் உங்களோட பேரன் பில்ல காட்டுவான், நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா. நல்லா சாப்பிடுறாரு, பிரியாணி எல்லா கோழி மீன் சாப்பிட்டு முடிஞ்சதோட வெளியே வர கூட வந்து பில்ல கொடுத்தாங்க. அவர் காட்டினாராம், எழுதிருக்குதே நீங்க சாப்பிடுங்க, பேரம் பில் கட்டுவாருன்னு. அதுக்கு அவன் கடைக்கார சொன்னாங்கன்னா, நீங்க தான் பேரன், நீங்க தான் யாரு? உங்களோட அப்பா சாப்பிட்டு போட்டு போயிட்டேன். உங்களோட அப்பா சாப்பிட்டு போடும், எங்களோட அப்பா அம்மா திண்டுட்டு போனதுக்கு தான் நாங்கள் அடி வாங்குறோம். அவ்வளோ அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுவீங்க, கண்ணால் உங்களுக்கு கண்ணீர் வரும், சில ரத்த கண்ணீரும் வரும் சில நேரம். ரத்த கண்ணீரும் என்ன வரலாம் சில நேரம், அது அப்படித்தான் வரலாறு இருக்குது. அல்லாஹ் கதீர் தான். அல்லாஹ் எங்களை வச்சிருந்த இடம் வேற, முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருந்த இடம் என்ன வேற, ஆனா நாங்களே எங்களுக்கு அநியாயம் பண்ணி கொண்டோம் அவ்வளவு. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அல்லாஹ் கதீர் என்பதை எங்களுக்கு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ்.
1: தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
0: என்று சொல்லிட்டு முதலாவது. இரண்டாவது ஆயத்,
1: الذي خلق الموت والحياة.
0: உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தார். ஹயாத்த தந்தது யாரு? அல்லாஹ். ஹயாத் தந்தது யாரு? மௌத்த தரப்போறது யாரு? அல்லாஹ். ஏன் தந்தான்?
1: லியபிலுவக்கும்,
0: உங்களை சோதிப்பதற்கா, வாழ்றதுக்கு. இந்த ரெண்டு இந்த ஆயத்தில் எங்களுக்கு வாழ்க்கையுடைய அந்தரங்கம் விளைக்கும்.
1: லியபிலுவக்கும்,
0: உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை?
1: ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா,
0: உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார்? என்ன சோதனை? எப்படி அமல் செய்யும்? அஹ்ஸன் பேர் இருக்குதா? ஹுஸ்னான் பேர் இருக்குதா? அஹ்ஸன், ஹுஸ்னா, ஹஸ்னா எல்லாம் அழகு அழகு அழகு. ஹஸ்ஸான், ஹசன், ஹுசைன் எல்லாம் அழகு. முஹ்ஸின்,
1: அஹ்ஸனு அமலா,
0: அழகான அமல் என்ன? இக்லாஸ். அழகான அமல் என்ன? இக்லாஸ். வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்படாது. வலது கையால கொடுத்தா எந்த கைக்கு தெரியப்படாது? இப்ப மனைவிக்கு தெரியணுமா? இடது கைக்கே தெரியப்படாது. ஃபேஸ்புக் தெரியணுமா? சோசியல் மீடியாவுக்கு தெரியணுமா? அஹ்ஸனு அமலா, வலது கையால கொடுத்தீங்களா அதோட மறந்துருங்க கொடுத்தது. அஹ்ஸனு அமலா, தொழுதீங்களா பேணுதலா தொழுங்க, அஹ்ஸனு அமலா. ஹஜ் செஞ்சீங்களா அது மாதிரி செய்ய, ஹஜ் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது.
1: லியபிலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா.
0: இஜ்துமா செய்யறீங்க மாதாந்தம், அஹ்ஸனு அமல் இக்லாஸோட செய்ய, அல்லாஹ்வுக்காக செய்ய. குரூப் சேர்க்கிறதுக்கு வாடா, குரூப் சேர்க்கிறதுக்கு வாடா, பார்ட்டி சேர்க்கிறதுக்கு வாடா, குரானை படிக்க செய்யறதுக்கு அவ்வளவு. செலவழிங்க. ஏனண்டா தமிழ் ஜும்மாவும் இல்லை, இங்க தமிழ் ஜும்மாவும் இல்லை. நாங்க கரடால தமிழ் ஜும்மாவை சேர்த்து வச்சிருக்கோம், தொடங்கி வச்சிருக்கோம் தமிழ் ஜும்மா. ஏ தமிழ் ஜும்மா, ஜும்மாவாவது தமிழ்ல நடக்கணுமா இல்லையா? அவளுக்கு எவ்வளவு ஆசரிக்கும் விளங்குதே. கனடாவில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ் ஜும்மா, எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அல்லாஹ்வால். தியாகம் எல்லாம் கஷ்டம் தான், உலகத்தில் ஒன்றும் லேசா உருவாக்கல. அப்ப உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் லேசி. உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு சித்துமா சேருங்க, குர்ஆன படிங்க, அல்லாஹ்வுக்காக சேருங்க, அல்லாஹ்வுக்காக பிரிங்க, அவ்வளவு. அஹ்ஸனு அமலா அல்லாஹ் சொல்றான். ஏன் நீங்க இப்படி அமல் செய்யணும் தெரியுமா? இந்த முழு உலகம் ஏன் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்துல அல்லதி ஖லக ஸபஅ ஸமாவாத்தின் திபாகா. அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்றா, ஏழு வானத்தை தட்டு தட்டாக படைத்தார். எத்தனை வானம் இருக்குது? இன்னும் உலகம் வானத்துக்கிட்ட போகல, ஏழு வானம் இருக்குது. ஸபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹுடைய படைப்பிலே எந்த குறையும் நீ பார்க்கல. வானத்தில் ஏதாவது குறை இருக்குதா? எங்கேயாவது உடஞ்சி விழுது வாகனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வானம், தூண் இல்லாத வானம். மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஜிஇல் பஸர், திருப்பி திருப்பி பாரு. ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது வெடிப்பு இருக்குதான்னு பாரு வானத்தில். எங்கட அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்க அல்லாஹ். இன்றைக்கு அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன் தண்டை தண்டை சிலைய பின்பற்றி எவ்வளவு தைரியமா இருக்கிறான். எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்கல? ஏன் தைரியமா எங்களுக்கு இருக்கல தெரியுமா? நாங்க துண்டு துண்டா பிரிச்சிட்டோம். எங்களுக்குள்ள மனக்கசடு கூட ஒத்தன ஒத்தனு காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்களே, ஒரு மாட்டை, ஒரு புலி, ஒரு சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு என்ன செய்யுது? பார்த்துட்டு சிரிக்குமா, கொம்பால் அவனை கொத்துமா? பார்த்திருப்பீங்க எல்லாரும், ஒரு மாட்டை புலி பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு பார்த்துட்டு சிரிக்குமா, என்ன செய்யும் சொல்லுங்களேன். கொஞ்சம் கொம்பால கொத்துதான் இல்லையா? இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு மிஸ் இருக்கு. இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு துருக்கிக்கு, இதுதான் எங்கட நோய். நீ லட்சத்தை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு, நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம், நீ கொள்ளு, முஸ்லீம்களை கொள்ளு, நாங்க சிரிப்போம். எங்க அல்லாட உதவி இறங்கு. இந்த மாட்டுக்குள்ள ஒரு உணர்வு, பக்கத்து சோட்டானுக்கு இல்லாம போயிட்டு, ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களுக்குள்ள உணர்வு பக்கத்தை உள்ளவனுக்கு இல்லாம போயிட்டா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய குதிரத்துள்ள அல்லாஹ நம்பின நாங்க, அல்லாட உதவி அதுதான் எங்களுக்கு இறங்குது. இல்லை அவ்வளவு அந்த உணர்வு இழந்துட்டோம். அல்லாஹ் சொல்றான், சும்மர்ஜிஇல் பஸர கர்ரதைன் யன்கலிப் இலைகல் பஸரு காஸியன் வ ஹுவ ஹஸீர். திரும்ப திரும்ப பாரு இந்த வானத்தை, உன்ன பார்வதான் கேவலமாக திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் உன்னால் காணையில. அவ்வளவு பெரிய கமாலியத்தை அடைந்தவன் அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றார், எவ்வளவு டிசைன் பண்றாள் தெரியுமா? நான் வலக்கத் ஸய்யன்னஸ் ஸமாஅத் துன்யா பிமஸாபீஹ். துன்யாட வானத்தை பாருங்க, முதல் வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த முதல் வானத்தை நான் லைட்டுகளை கொண்டு, நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறேன். இரவைக்கு பாருங்க, யார் இதெல்லாம் கொள்ளுற? இவ்வளவு நட்சத்திரம் விழாம இருக்கிறேன் வானத்தில். அல்லாஹ் சொல்ற, நான் செஞ்சேன். அல்லாஹ் சொல்ற, நான் செஞ்சேன்.

ஷிஹாபுத்தீன் என்றால் மார்க்கத்துடைய எரி நட்சத்திரம். அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை வைத்து ஷைத்தானுக்கு எரியுது. ஷைத்தானுக்கு எரியத்தான் நட்சத்திரத்தை படைச்சிருக்கிறார். அவங்களுக்குள்ள தண்டனை தான் சயிரண்ட தண்டனை. இவ்வளவு அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நேர் அல்லாஹ் வார நரகத்தை பத்தி சொல்ற. எதை பத்தி சொல்ற? இப்ப நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்கும், ஆண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், யாரும் நரகம் போயிடப்படாது. சூரத்துல் முல்க நீங்க கருத்து விளங்கி ஓதினீங்கன்னா நரகம் போக மாட்டேங்குது. இந்த முயற்சியெல்லாம் அதுக்கு நல்லடைந்து எல்லாம் தேவையில்லை. இந்த பயான் வைக்கிறேன்னு சமூகத்தை பாதுகாக்க அவ்வளவுதான். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்ததை செய்யணும். ஒரு ஆள், ரெண்டு பேர், மூணு பேர் செய்யலாம். இதெல்லாம் சமூகத்தை பாதுகாக்கும். ஜும்மாவும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லையே, ஒரு பயானாவது ஒழுங்கா. போற போற இடங்கள்ல நீங்க பாருங்க, கனடாவில எல்லாம் குஜராத்திகள் வந்து பள்ளியை தொடங்கி உருதுல ஜும்மா. ஏன் இங்கிலீஷ்ல ஜும்மா ஓகலாம், பிரச்சனை இல்லை. சில பாசரிக்குது காது வரைக்கும் தான் போகும். சில பாசரிக்கு எது வரைக்கும் போகும்? சில பாசரிக்கு கல்பு வரைக்கும் போகும். கல்பு வரைக்கும் போற பாசை எது? தாய் பாச. என்ன பாசை? நீங்க மகனுக்கு இந்த தொச்சை படிச்சு கொடுத்துருக்கீங்க, எல்லாம் படிச்சு கொடுத்துருக்கீங்க, நல்லா பேசுறாரு மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட அன்பை தொச்சில விலகப்படுத்தியே தான், உங்களோட கவலையை டச்ல விளங்கப்படுத்தேலா, பேசுறதுக்கு ஏத தாய் பாசம் இல்லையே. இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ், ஆனா சரி, நோம்பு 27 மட்டும் இடத்துக்கு துவாக்கு தமிழ், எனக்கு துவா தமிழ் துவா எனக்கு, கடைசி 10 மட்டும் தமிழ்ல பயா எனக்கு. இங்கிலீஷ்ல துவா கேட்ட அழுக வருதில்லை. இங்கிலீஷ்ல துவா கேட்ட என்ன வருதில்லை? அழுக வருதில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய நரகம். அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்ல சொல்றான், உலகத்தை வாழ்றவங்களே காபிர்கள் எல்லாருக்கும் அதாபு ஜஹன்னம். அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அல்லாஹ் தாயோட இறக்கம் எங்க? உலகத்துல சகராத்திலேயும் இல்ல. அல்லாஹ் இறக்கம் முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல. முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் சகராத்திலேயும் அடிதான், யாரும் மறுக்கல. இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது, சுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க, அவ்வளவுதான். கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வேற மதத்துல சேர்த்து விட்டுறாதீங்க கல்யாணத்துக்காக. ஐரோப்பிய நாடுகள்ல, மத்த நாடுகள்ல உள்ள பிரச்சினா கல்யாணத்துக்காக மதம் மாறுற செஞ்சிடாதி. அல்லாஹ் பாதுகாப்போ. நரகம் எவ்வளோ கெஞ்சி மையத்து கிடைக்காது, கடைசியில் எவ்வளோ கெஞ்சி மையம் தரமாட்டா. கொண்டு போய் பத்த வச்சாட்டா பத்த வச்சது அடக்கிற லெபனான் மையத்தொண்டு போனோம். பெரிய முஸ்லீம் பெரியாக்கள் பார்த்தா பிள்ளைகள் போயிடுச்சு. அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் தண்டை செல்லமாக அலைவ செல்லம வளர்த்த அபு தாலிப் 8 முதல் 50 வரைக்கும் வளர்த்தவர் அபு தாலிபா இல்லையா? ஆனா அபு தாலிப் மௌத்தான காஃபிரா. நபி உங்களுக்கு அவ்வளவு கவல். அப்பாஸ் வந்து கேட்டார், ரதியல்லாஹு உங்களை வளர்த்தவரே, அல்லாஹ் அடுத்த ஷபா செய்யலாம் தானே? நபி அவங்க சொன்னாங்க, ஷபா செஞ்சேன், அல்லாஹ் நரகத்துடைய ஆக கடைசி தண்டனையை கொடுக்கிறதா சொல்லுங்க. அவ்வளவு நரகத்தோட்டு வெளியே வரையில அபு தாலிப் என்ன கடைசி தண்டனை? அல்லாஹ் நரகத்துடைய 2 செருப்பு அணிவிப்பான், செருப்பை போட்டதோட அபு தாலிபுடைய மூளை கொதிக்க தொடரும். நரகத்தோட்டு வெளியே வரையில உலகத்துல எங்கட வாப்பா, எங்கட தம்பி, எங்கட மகள், எங்கட மகன் இஸ்லாத்தோட்டு போயிட்டார், அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றார், وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمْ وَبِئْسَ الْمَصِيرُ. அடுத்த ஆயத், إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ. நரகத்துக்கு போறியா? நரகத்துல போடப்படுறதா? உடுப்பு

0: கொடுத்து நரகத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போவான் அல்ல, இல்ல நரகத்து போக விரும்ப மாட்டான் மனிதன். கால கைய கட்டி நரகத்தை கொண்டு போய் போடுறது அல்லாஹ் சொல்றான். சொல்றாங்களா நரகத்துல போடப்பட்டால் நரகம் சத்தம் போடுவான், கழுத சத்தம், நரகத்துடைய சத்தம் கத்திருக்கும் நரகம். நரகத்துடைய நெருப்பு கொதிச்சிட்டு இருக்கும், துகிதி போடுறதா வேறொரு கடல். சூரத்தில் முழுக்க அல்லாஹ் தெளிவுபடுத்த ஒவ்வொரு இனமும் ஓதி ஓதி விளங்குங்க. அவ்வளவு கோபத்தால நரகம் வெடிக்கும், கோபத்தால் நரகம் என்ன செய்யும், வெடிக்கும் நரகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகத்துல போய் மேசையில உட்கார்ந்திருக்கிற வேலை இல்லை நரகத்துல, டேபிள்ல உட்கார்ந்திருக்கிற உடம்புல ஜெயில மாதிரி டைமுக்கு சாப்பாடு வருமா நரகத்துல? அதாவதுதான் அதாவுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேப்பீங்க இறக்கம், இறக்கம் அல்லாஹ் அடுத்த எல்லாம் போய் இறக்கம் முடிச்சு வாழ்க்கையுடைய சந்தர்ப்பம் பர்சக ரெடியாக்க இல்லையே, பர்சக ரெடியாக்க இல்லையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இன்னைக்கு மவுத்தாகி தூஃபான் அல்லாஹ் அழிச்சு கிட்டத்தட்ட 5000 வருஷம், எத்தனாயிரம் வருஷம், 5000 வருஷமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவங்க செஞ்ச பாவத்தால் அல்லாஹ் மூழ்கடித்தான், நெருப்புல இருக்காங்க. இதான் நம்பிக்கைங்களை. எவ்வளவு மோசமான ஃபிரௌன், எங்க இருக்கான் ஃபிரௌன்? நெருப்புள்ளு கிடைக்கான் ஃபிரௌன் பர்சகல. அன்னாரு யுஅரதுன அலையா குதுவன் வஅஷியா அத்கிலு அல ஃபிரௌனா ஷத்தல் அதாப். நெருப்புள்ளு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் சகோதரர்களே. இந்த சூரா ஓதி பாருங்க, கருத்தை விளங்கி பாரு. இன்னைக்கு வந்ததுடைய பிரயோஜனம் அதுதான் கூட. இதோட முடிச்சுட்டு பேத்திராதீங்க, சொன்ன மாதிரி செய்ய பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் தகாது தமையஸு மினல் கைத், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜு ஸலஹும் ஹஸனதுஹா. குரூப் குரூப்பா தான் போறான் அது. எப்படி போறான் அல்லாஹ்? குரூப் குரூப்பா தான் அல்லாஹ் நரகத்துல போடுவார். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜு, ஒவ்வொரு கூட்டமாக போடப்படும் பொழுதெல்லாம் நரகத்துடைய வாயில மலக்குகள் இருப்பாங்க, மலக்குகள் கேட்பாங்களாம் அலம் யதிகும் நதீர். உலகத்துல வாழும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரலையா அவங்களுக்கு? அடே இந்த நரகத்தை பத்தி சொல்லி தரலையா அவங்களுக்கு? ஒத்தரும் சொல்லுவாங்களாம் فَكَذَّبْنَا وَقُلْنَا مَا نَزَّلَ اللَّهُ مِنْ شَيْءٍ. சொல்லுவாங்களா வந்தாங்க போய் பித்தோம் தபாரக்கல்லாஹ் ஓத சொன்னாங்க தான், அவர் அசர் பயாமணி போட்டு சொன்னோம் அவ்வளவு. எங்களுக்கு இருந்து தபாரக்கல்லாஹ் எல்லாம் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் உருவாகுது இப்ப நாஸ்தீகம். நாஸ்தீகம் என்ன? இந்த முஸ்லீம் பொடியமாருக்கு சிந்தனையில் ஒரு குழப்பம். அல்லாஹ் இருக்கானா? மவுத் இருக்குதா? கபர் இருக்குதா? நாஸ்தியத்தை உண்டாக்குறோம் சிந்தனை போய் பிச்சுட்டோம். மார்க்கத்தை உள்ளவங்களை பார்த்து சொல்றாங்க என்ன, நீங்க வழிகட்டில் இருக்கீங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியும் உலகம்? உலகம் தெரியா எங்களுக்கு, இஸ்லாம் தெரியும். கொஞ்சம் பேராவது சகோதரர்களே சிந்திங்க கொஞ்சம். வார வாரம் சும்மா நடக்கும் என்ன பிரச்சனை இல்லை, இல்லையே மாதத்துக்கு உண்டாவது ஒரு சூறாவ எடுத்து படிங்க, பேசுங்க, விலகும் உங்களும் கண் துறப்படும். கண் துறப்படலன்னு அணியா இவங்கட வாழ்த்து சொல்லுவாங்களாம். அப்ப நரகத்திலிருந்து சொல்லுவாங்களாம் சொல்லுவாங்களாம், உலகத்துல கொஞ்சம் பேசினதை கேட்டிருந்தா என்ன செஞ்சிருந்தா
1: என்ன செஞ்சிருந்தா? கேட்க நேரம் இல்லை. இப்ப நீங்க யோசிப்பீங்க, 30 ஆயத்தை ஆசை தோத போறாரா? எப்படிரா கேட்கிறது? எப்படி கேட்கிறது? கேட்கல, கேட்க விட மாட்டான் செய்வான். அதனாலதான் இந்த காலத்துல நடந்த அநியாயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? முழுதாக குருவான கேட்டாக்கள் மிக குறையும். நீ சூரா யாசீனியா வந்து ஒழுங்கா விளக்கத்தோட கேட்டிருக்கீங்களா? யாராவது கை தூக்கி காட்டுமா? ஒன்று ரெண்டு கிடையாது, இல்லை. சூரா கவுப இல்லை. சூரா குருவான கேட்டவங்க மிக குறையும். அங்க நரகத்துடைய நெருப்பு படும் பொழுது சொல்லுவாங்களாம், லவ் குன்னு கேட்டிருந்தா, போதுமா? இனி திரும்ப ஜெயமனுக்கு வாரன ஒரு வருஷமா என்ன செய்யும்? தண்ணி வந்தாங்க குடிப்போம், முடிச்சு ஒரு செய்யும். அடுத்த 11வது ஆயத்தை நோக்கி இப்ப, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஃஅதரஃபூ பிதம்பிஹிம் فَسُحْقًا لِأَصْحَابِ السَّعِيرِ إِنَّ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُمْ بِالْغَيْبِ لَهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ كَبِيرٌ وَأَسِرُّوا قَوْلَكُمْ

0: அல்லாஹ் சொல்றான் பதினோராவது ஆயத்துல என்ன தெரியுமா, நரகத்துக்கு போய் சயீர்ல போய் இருந்துட்டு ஒத்துக்கொள்ளுவாங்க. அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும், அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யும், உலகத்துல தௌபா செஞ்சா பரவாயில்லை, ஒரு முடிவு இல்லையா, முடிவு இல்லை, நரகத்தில் போடப்பட்டா நரகம் தான், அதுக்கு பிறகு வெளியே வார கதை ஒன்று இல்லை. தேவூதிகள் இந்த நசாராக்கள் முழு பேரும் வந்தார், எங்களுக்கு அவங்களை பார்த்து இறக்கம் வரும், எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருது அமைப்பு, அதான் கவலை, எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருதா, இறக்கம் யாருக்கு வரும், எங்களுக்கு தான், அவனை பார்த்து பாவமே சயிர்ல தூக்கி போட்ட அல்ல மூடின அல்ல. என்ன பெண்களுக்கு விளங்குது இல்லையா, நான் ஓதுறது லேடிஸ் அதாவது ஒரு பூனை ஒரு நாய் நெருப்புல பொசிஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய கடினமான உள்ளமா இருந்தாலும் என்ன செய்வான் போய் அதை வெல்ல பாதாது, அது நாய் வாய்பட்டா எழுதற கழுவணும் தெரியும், எல்லா இஸ்லாமும் தெரியும், ஆனா உயிர், ஆனா என்னது ஒரு உயிர். அது நன்றியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தூங்கல், உலகத்தில் சாப்பிடல, எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம், நரகவாசிகளே உங்களுக்கு நாசம் தான், நரகவாசிகளே உங்களுக்கு என்ன நாசம் தான். அவங்க கேட்கிறது என்ன தெரியுமா, நரகவாதிகள் அதாவது தாங்க இல்லாம ஒரு நாள் வேதனையை போறோம், ரெஸ்ட் அடிக்கும் தான், ஒரு நாள் அடி இல்லாம இருக்கும், எத்தனை நாள், ஒரு நாள் சொல்றாங்க, ஆயிரம் வருஷமா கத்துவாங்க. அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய காத கேட்காம வச்சுக்கா, அவ்வளவு பேர் அழுகையும் கேட்டா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் மௌத்தத்தா கேப்பா, வேற முயற்சி இல்லை, எங்க முயற்சி நரகத்தை விட்டு பர்சக்கில் போய் போர்னையில் எல்லாம் போட்டா எலும்பையில் கபருக்குள்ள போர்னையில் வச்சா எங்க எலும்புறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கபரை தாண்டி போறாங்க, கபர்ல வேதனை நடக்கு, பார்த்துட்டு சொன்னாங்க மா யுஅத்தபானி ஃபீ கபீர், பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு இல்லை, சின்ன பாவத்துக்கு. முதலாளர் பாவம் என்ன தெரியுமா, சிறுநீர் கழிச்சு கழுவல். ரெண்டாவது ஆளுற பாவம் என்ன தெரியுமா, மத்தவன பலாய கழுவி கோல் மூட்டு, எங்களோட மிச்சம் பேர் அந்த பழக்கம் விட்டுரும் வாணா, எங்களுக்கு கபர்ல போய் பர்சக்கல நிம்மதி அறிக்கணும். அவ்வளோ அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்ஹுகன்லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு ஆயத்தா சூரா முல்க்ல, ஒரே ஒரு ஆயத்தா சொர்க்கத்தை பத்தி, அடுத்த ஆயத்து இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மஃஃபிரது வஅஜ்ருன் கபீர், யாரு மறைவான முறையில் அல்லாவை பயப்படுவாங்களோ. இப்ப நாங்க ஒருத்தரும் அல்லாவை கண்டமா யாராவது பார்த்தீங்க, அல்லாஹ் பார்த்தீங்க நம்பிவார்.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம், நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம், நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்களோட நெஞ்சிகள் என்னத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அல்லாஹ் தெரியும். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், தெரியாத ஒன்று இல்லை. அல்லாஹ் إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ أَلَا يَعْلَمُ مَنْ خَلَقَ الله சொல்றா அவளை படைச்சவன் அறியலையா நீங்க? أَلَا يَعْلَمُ مَنْ خَلَقَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? லத்தீஃப். லத்தீஃப் என்றால் நுணுக்கமானவன் அல்லாஹ். خبير அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஒரு மரத்துல உள்ள இலை உழுவுறது அல்லாஹ்க்கு தெரியுமென்றா, பலஸ்தீன்ல உள்ள புள்ள ஷஹீதார் அல்லாஹ்க்கு தெரியாதா? ரத்தம் போடுறது அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் உருவாக்குவான் ஒரு காலத்தை, இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும். ஏற்கனவே அது எப்படி பேசுறதுன்னு தெரியாது, பேசலாம், அதெல்லாம் பேசிட்டு போகலாம், பேசுறதான பிரயோஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பிறகு, هو الذي جعل لكم الارض ذلولا அந்த அல்லாஹ் எப்படி பட்டவன் தெரியுமா? இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் அல்லாஹ். فامشوا في مناكبها பூமிக்கு மேல் நடந்து திரிங்க, சம்பாதிங்க. وقلوا من رزقه ரிஸ்க சாப்பிடுங்க. واليه النشور ஒரு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல நீ எழுப்ப போறீங்க, ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய புதரத்துள்ளவன் என்று அல்லாஹ் சொல்றார். இதுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை அல்லாஹ் நேரடியாக அழிச்சிருக்கான். அல்லாஹ் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா ஐ யக்ஸிப பிகுமுல் அர்து ஃபைதா ஹிய தமூர் மனிதர்களே, எவனுடைய ஆட்சி வானத்தில் இருக்குதோ அந்த அல்லாஹை விட்டு அச்சம் இல்லாம வாழ்றீங்களா? அல்லாஹ் சில நேரம் உங்களை பூமிக்குள்ள எடுத்துருவான். அப்படியே அல்லாஹ் பூமிக்குள்ள என்ன செஞ்சிருவான்?
2: காரூன் எடுத்தான்
1: காரூனுக்குள்ள மாதிரி காசு இல்லையடாப்பா எங்கள்கிட்ட. அப்படி அல்லா காரூனு பூமி உள்ளுக்கு எடுத்தான். எடுத்ததோடதான் யாருலா பாதுகாக்கும். அல்லா கே எடுத்துருவான். அல்லா எடுத்து காட்டினான். அல்லா சொல்றான் இந்த சூரத்துல் முல்க்ல என்ன, فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرُ அல்லது கல்லு மழை பொழியாது செய்யலா? இந்த ஜோர்தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊருக்கு அல்லாஹ் கல்லு மழையை பொழிய வைக்க இல்லையா? டெட்சின் விரிக்க இல்லையா? அதுக்கு பக்கத்துல அவ்வளவு பெரிய அதிகாரம் கிடைக்கு. அல்லாஹ் கேளுமா இல்லாதா? செஞ்சு காட்டோனா இல்லையா? இன்றைக்கு இரவு நாங்கள் எல்லாம் துவாக்க போய் அல்லாஹ் கல்லு மழையை பொழிய வை. அல்லாஹ் எங்கட துவாவை கபூல் செய்யறதா இறக்கப்படுறதா? எவ்வளவு இறக்கத்துடைய மாலை தீவில முழு பள்ளியிலையும் அஞ்சு நேரம் குழு நடக்கு. முழு பள்ளியிலையும் அஞ்சு நேரமும் குழு மாலையில. அந்த குணூத்து அவ்வளவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா இப்ப முழு எவுதியும் அழிச்சிருக்கணும். அல்லாஹ் அந்த குணூத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் அவ்வளவு இறக்க மாதிரிக்கானே. அடியானுக்கு சந்தர்ப்பம் கொடு, தௌபா செய்யும், இஸ்லாத்த விலங்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் கல்லு மழைய. அல்லாஹ் சொல்றான் இறக்கினா தான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் யார். யானை கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்லு போட்டானா? காபாவை அழிக்க வந்த அபிரஹாவுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்ல போட்டானா இல்லையா? அந்த அல்லாஹ் இருக்கான மௌத்தாயிட்டானா? இருக்கான மௌத்தாயிட்டானா? இருக்கார். அந்த குதிரத்தை விளங்குறதா சொல்லாம இருக்கு, கருத்து விளங்கி ஓகே பாருங்க. ஈமான் கூடும் கூட, கருத்தை விளங்கி ஓகே பாருங்க, ஈமான் கூடும்.
2: فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير.
1: இதுக்கு முன்னால எவ்வளவு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு என்ன நடந்து, ஆதுக்கு என்ன நடந்தது, தமூதுக்கு என்ன நடந்தது, அழிச்சு காட்டாத இல்லையா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு மூணு உதாரணம் சொல்றான். முதலாவது
2: அவலம் யரௌ இலல் தைர்,
1: பறவை பாருங்க, நீ அசரு பறவை பாருங்க, பறவைகளை பறக்கும், பறவை பறக்கும் பொழுது நீங்க பாத்திருக்கீங்களா, சஃப் சஃபா பறக்கும் பாத்திருக்கீங்களா, எப்படி பறக்கும், சஃப் சஃபா பறவை பறக்கும் பாத்திருக்கீங்களே, இது அல்லாஹ் குதிரத்து, அல்லாஹ் சொல்ற முழுக்க இதை சொல்ற,
2: அவலம் யரௌ இலல் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத் வயக்பிதுன மா யும்ஸிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான்.
1: இந்த பறவை கீழே உலாம பறக்குதே, கீழே உலாம பறக்குதே, யார் இதை கீழே உலாம பாதுகாக்குது, ரஹ்மான்.
2: இன்னஹு பிகுல்லி ஷைஇம் பஸீர்,
1: அந்த அல்லாஹ் முழு விடயத்தின் மீதும் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் எத்தனை லட்சம் பறவை பறக்கு, இதை பார்த்து விளங்கு, அல்லாஹ் சக்தியுடைய, அல்லாஹ் எல்லாம் செய்வான், கொஞ்சம் சபர், கொஞ்சம் பொறுமை. அடுத்து ஓதுங்க, அடுத்த பத்தாயிரம் ஓதுங்க.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அம்மன் ஹாதல் லதீ ஹுவ ஜுந்துல் லகும் யன்ஸுருகும் மின் தூனிர் ரஹ்மான்.

إن أمسك رزقا بل لجوا في عتو ونفور أفمن يمشي مكبا

0: الرحمن آمنا به وعليه توكلنا
1: فستعلمون

0: அல்லாஹ்னு சொல்லுங்க. என்ன கேள்வி அடையாளத்துல முடியுது, பதில் சொல்லணும். அல்லாஹ் விளங்கப்படுத்த. அல்லாஹ் இப்ப கேக்குறான், சரி உதவி செய்ய வேற யாரு இருக்கு? வேறொருத்தரும் இல்லையே, அல்லாட உதவிதான் எங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு, சாரி உதவி செய்யறவன் வேற நோக்கத்தான் உதவி பண்ணும். எங்களுக்கு யாரு உதவி தேவை? உலகத்துல வாழ்ற காபீர்கள் எல்லாமே ஏமாத்தத்துல வாழ்றாங்க. ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் இல்லை. கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு இவ்வளவு தைரியம் வேண்டாம். எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வரும்? உதவி இறங்க போகுது அவனுக்கா எங்களுக்கா? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான். எங்களுக்கு உதவி செய்யறதும் அல்லாதான், யாரு அல்லாதான். அல்லாஹ் சொல்றான் என்ன செஞ்ச அல்லாட்டா? மழை பெய்யாம விட்டுச்சு, புட்பூண்டுகள் முளைக்கல, என்ன நடக்கும்? அப்பதான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ். கஷ்டத்துல, துயரத்துல, சாப்பாடுல, பஞ்சம் ஒன்றும் இல்லை உலகத்தில். அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டல் இன்னும் யாரு தந்துட்டே இருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான் أَفَمَنْ يَمْشِي مُكِبًّا عَلَى وَجِهِ أَهْدَى. கியாமத்துடைய நாளையில இந்த காஃபிர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் முகத்தால நடப்பாங்க. எதா நடப்பாங்க? எதால ஆச்சரியம் அறிக்கிறா கேட்க போல, முகத்தால நடப்பாங்க. நாங்க காலால நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பாக்கல. ஏரியல் ஷெரோன் வருவா, முகத்தால் நடக்கும். எந்தெந்த விரோதி எல்லாம் எங்களுக்கு இருந்தானோ எப்படி வருவான்? முகத்தால் நடந்து வருவான் காஃபிர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், முகத்தால் நடக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க, காலால நடக்க வச்சு அல்லாஹ்க்கு முகத்தால் நடக்க வைக்கலாதா? அஃமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா அம்மன் யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நேரான பாதை நடப்போம். நாங்க சிறந்தவங்களா? அவங்க சிறந்தவங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சிறந்தவங்க. நீங்க நேரான பாதையில போறீங்க, நீங்க இஸ்லாத்துல போறீங்க, மார்க்கத்துல போறீங்க. நீங்க சிராத்தின் முஸ்தகீம். இப்ப அல்லாஹ் சொல்றா, நபியே சொல்லுங்க, குல் குல் ஹுவல்லதீ அன்ஷாகும். உங்களை உருவாக்கினது யார்? உலகத்தை உங்களை படைச்சது யார்? படைச்சது மட்டுமல்ல, மூணு உறுப்பு தந்திருக்கு, விசேடமான உறுப்பு. வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஃபிதா. மூணு உறுப்பு இருக்கு. முதலாவது காது. காது கேக்குதா? இதை விட பெரிய நியமத்தொண்டி காது கேட்கறதுக்கு தானே. செவிட்டு மனுஷன் போய் கேளுங்க, காதுடைய பொறுமதி. காது கேட்காதவங்க போய் கேட்டு பாருங்க. ரெண்டாவது கண் பார்வை. கண் பார்க்குதா? இதை விட பெரிய நியமத்தில் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்வை எடுக்கல. மூணாவது அஃஃபிதா, உள்ள புத்தி. யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாலு இந்த சூரா முழுக்க போதா கூட மாடி பாடமாக்கிறீங்க. சூரா முழுக்க பாடமாக்கணும்னு ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யுது? இண்டையிலிருந்து ஒரு மாதத்துக்கு மனைவி பிள்ளையில இருந்து வீட்டுல ஓதிவாங்க. ஒரு மாசத்துல பாடம் பண்ணு, அதுக்கப்புறம் வாரத்தை ஓடி ஓடி ஓதுறான், நடந்து நடந்து ஓதுறான் பாடம் வந்து. கருத்து விலங்கி ஓதுவீங்க மாஷா. அல்லாஹ் சொல்ற அந்த மூணு உறுப்பு சம் அப்சார் அஃஃஇதா தந்திருக்கிறேன், ஆனால் கலீலம் மா தஷ்குரூன். நன்றி செலுத்துறவங்க மிச்சம் குறைய பேர். நன்றி செலுத்துறவங்க என்ன? கலீலம் மா தஷ்குரூன். அடுத்து சொல்ற அல்லாஹ் நபிய சொல்லுங்க, குல் ஹுவல்லதீ தரஅகும் ஃபில் அர்த். அந்த அல்லாஹ் தான் இவங்களை பூமியில உருவாக்கினான். அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லும், அல்லாஹ் இல்லாத வேறொத்தம் செய்ய இல்லையதெல்லாம். பென்ஸ் கார் கம்பெனி ஒன்று சொல்லுது, உங்களோட பாசையில சொல்றா அவுடி கம்பெனி ஒன்று சொல்லுது, அவுடியை பத்தி சொல்றான், பென்ஸை பத்தி சொல்றான், சொல்றது உரிமையா இல்லையா? செஞ்சவன் தானே சொல்லணும், செய்யாத சொல்லிடுமா? சிஎன்ஆர் கார் காரார் போய் பென்ஸை பத்தி சொல்லிடுமா? இல்லையே. மனிதனை படைச்சிருந்து முதல் முதலா சொன்ன அல்லாஹ் மட்டும்தான், வேறொருத்தர் சொல்லலையே படைச்சது. இதை படைச்சவன் அவன் தானே, முஸ்லீம் மட்டுமா, காபிர எல்லாம். قل هو الذي أنذركم في الأرض وإليه تحشرون. ஒரு நாளைக்கு யார்ட போறோம், யார்ட போறோம்? அர்துல் மஹ்ஷர் உலகத்தில் பலஸ்தீன். ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்குது யோசிச்சு பார்ப்பீங்களே, சிலவங்களுக்கு தெரியா, முஸ்லீம்களுக்கே தெரியாது. இந்த உலகத்துல கடைசியாக மீதமாக இருக்கிற பூமி பலஸ்தீன் பூமி, அதெல்லாம் அழிஞ்சது. கியாமத்துடைய சின்ன அடையாளம் 130 சுற்றம் அடையாளம் இருக்கு, அதுல 129 நடந்துச்சு. ஒன்றிய தான் நடக்குது, மகதி மட்டும் தான் வரும். வரை இஸ்லாம் யார் வர வைக்குது? மத்தெல்லாம் நடந்துரு, அது மட்டும்தான் வர்றீங்க. கியாமத்துடைய பெரிய அடையாளம் 10 ஒன்று என்ன தெரியுமா? நெருப்பு கொண்டு வரும், நாருன். அந்த நெருப்பு திறத்தும் எல்லாமே, முழு உலகத்தில் உள்ள மக்களை திறத்தி கொண்டு எங்க விடும் தெரியுமா? எங்க? எங்களுக்கு முந்தியவே அவன் நடந்த பிடிச்சிட்டான். அவன் இதெல்லாம் நாங்க நம்பல, இதெல்லாம் எங்களுக்கு தபாரக்கல்ல ஓதுண்டாலே நம்பிக்கை இல்லை. பலஸ்தீன் மருந்து அறுத்து மனுஷரான நம்பிக்கை வருமா? அவன் பார்த்தா நீங்க எல்லாம் ஓடி வாரத்துக்கு வந்து நான் நிக்கிறேன், நாங்க நிக்கோம் அங்க வாங்க. ஏன்னா 1923 ஆண்டு அவன் அங்கடம் கேட்டு, ஏன் அங்கடம் கேட்டு? எவ்வளவு உலக தடம், எவ்வளவு காடு இருக்குது. ஏன் அவனுக்கு தெரியும் கடைசி பூமி அதுதான். தஜ்ஜால் வாரத்துக்கு முந்தைய ஏற்பாடுகளை செஞ்சிடும், அவனுக்கு தெரியும். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து போருந்தி தானே மேல மேராஜ், ஏன் அங்க வந்து போனார், ஏன் அங்க வந்து போய்வார், நேரடியா மக்கள் தேடுறான வானது. அவன் படிச்சு வச்சுட்டான் உண்டு என்னண்டா, உலகத்துடைய வானத்துல பூமிக்கு கிட்ட உள்ள வானம் பலஸ்தீனுடைய வானம். இதுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாரோ இல்லையா, இவங்க தான் கொல்ல போறோம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஓ, மேல ஏறணும் வேண்டா வானம் கிட்ட. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்குவார் திமிஷ்கில, வான பூமி கிட்ட? அப்ப யோசிச்சா அங்க இருந்து சேட்டலைட்டை பாவிச்சா முழுவதையும் கண்ட்ரோல் எடுக்கலாம். எங்களை விட குர்ஆன படிச்சு ஆனா அமல்ல இல்லை அவ்வளவு. என்னி மிக்க சகோதரர்களே, வஇலைஹி துஹ்ஷரூன் நபி அவர்கள் சொன்னாங்க, அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர் பலஸ்தீன். அதான் நீங்க கடைசி காலத்துடைய ஹதீஸ் எல்லாம் பாருங்க, தஜ்ஜால பாருங்க அங்கதான், யஜூஜ் மௌஜூஜ பாருங்க அங்கதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க அங்கதான், ஒரு கூட்டம் உறுதியா நிற்கும் ஈமான்ல அங்கதான், எல்லா ஆதிசம் அங்கதான், அங்கதான், அங்கதான் மஹ்ஷருடைய பூமி. அல்லாஹ் சொல்றான், அதற்கு பிறகு இதெல்லாம் சொன்னதோட காபிர்கள் கேட்கிறாங்களாம், வயகூலூன மதா ஹாதல் வஅத், சரி நீ எல்லாம் சொல்ற சரி, எப்ப இந்த உலகம் அழியும்? இன் குந்தும் சாதிகீன், நீ உண்மையா இருந்தா எப்ப அழியும்னு சொல்லுங்க. எச்சரிக்கடக்கும்ல நெருங்குவதை பார்த்த பொழுது விளங்கிடும் விளங்க போடுறாள் கியாமத் வரும். அவ்வளோ காபிர் முகம் கருத்துது, அவ்வளோ காபிர் முகம் என்ன செஞ்சிடும், அவன் முகம் கருக்குமன எங்கட முகம் என்ன செய்யும், சிரிக்கும். இனிதான் சந்தர்ப்பம் தெரியுமா, எல்லா முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வா, கதிரையை உட்கார வச்சு காலுக்கு மேல காலை போட்டு அவளோ காபையை பார்த்து நடந்து சிரிக்குது. அல்ல கதிரை போட்டு சிரிக்கும் நாள் வரும் இன்ஷா. அவ்வளோ காபையை பார்த்து சிரிப்போம் நாங்கள் தேவையா அவ்வளவு. அல்லாஹ் சொல்றான் இவட முகமெல்லாம் கருத்துரும். கருத்ததோட சொல்லப்படும் இதுதான் கேட்ட நாள். எப்ப வரும் கட்டிகளை கியாமத்து, எப்ப சொர்க்கம், எப்ப நரகம் இன்னைக்கு வந்திருப்பார். நபிய சொல்லுங்க அந்த நேரம் காபிர்கள் சொன்னாங்களா அல்லாஹ் முஸ்லீம்களை அழிச்சிரும். என்ன சொன்னாங்களா முஸ்லீங்கள் அல்லா என்ன செஞ்சிடணும் அழிச்சிடணும். அல்லா இறக்கினான் நபியை சொல்லுங்க முடிஞ்சிடும். சரி எங்களை அழிச்சிட்டான் அல்ல எங்களை பாதுகாத்துட்டான், உங்களை யாரப்பா பாதுகாக்கிற, உங்களை யாரும் பாதுகாக்கிற, உங்களை கண்ணு பாதுகாக்குமா, உங்களை சில பாதுகாக்குமா, யாரும் பாதுகாக்கிற உங்களை நம்புறோம். உங்களுக்கு விளங்கும் யாரு வழிகேட்டில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஆயத் முக்கியமான ஆயத் சூரத்துல் முல்க்கு அல்லாஹ் கேட்கிற நபியை கேளுங்க சொல்லுங்க இந்த தண்ணி உள்ளுக்கு போனா உங்களுக்கு மதுரமான தண்ணியை யார பார்த்தாரு, யாரும் தரையிலுமா தண்ணிய, அப்பதான் நாங்க என்ன பதில் சொல்லணும் அல்லாஹ் என்ன சொல்லணும், யார் தண்ணி தான் அது. இந்த ஆயத்தை ஓதி காட்டணும். கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம் நாங்க மண்வெட்டியால கோடாளியால கொத்தி கொத்தி தண்ணி எடுப்போம் எல்லாத்தையும் எதிரிக்கிறோம் தானே. அல்லாஹ் என்ன செய்தான், கண்ணில் உள்ள தண்ணி எடுத்துட்டான். எதை எடுத்துட்டான், கண்ணில் உள்ள தண்ணி எடுத்தா கண் என்ன செஞ்சிடும், கண் கூறும். உலகத்தில் எவ்வளவு பேர் யாரும் கண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா, கம்ப்யூட்டர் இந்த போன் பாவிச்சாங்கெல்லாம் கண்ணுக்கு தண்ணி ஊத்துரு இருக்குது உலகத்தில். இந்த கண்ணுடைய தண்ணி எல்லாம் எடுத்துட்டான் அவரு, அவ்வளவு பேரும் பொட்டி ஆயிட்டாங்க. ஆகவே சகோதரர்களே இந்த 30 ஆயத்தை யார் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ அல்லாஹ் பர்சஹுடைய கபருடைய வேதனையை விட்டல்லா பாதுகாப்பா. முயற்சி பண்ணுவோம் இவ்வளவு தூரம் வந்தீங்க மாஷா அல்லாஹ், பிரயோஜனமாகிட்டு போங்கன்றதுதான் இவ்வளவு தூரம். நீ என்றைக்கு அமல தொடங்கினீங்கடா இன்ஷா அல்லாஹ் மவுத் வரைக்கும் நீ ஓதுவீங்க.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை மாத்திக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்மு அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதெல்லாம் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். இணைந்திருங்கள்.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام، ان الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குரைஷி காஃபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீஃப், உஸ்ரத்து தகீஃப், தகீஃப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிஃபில். அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், எம்ருது தியாபல் கஅபா, இன் கான் அல்லாஹு அர்சலக், காபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜத அல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா, உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள், எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள், மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் இரத்தம் அடிந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅத இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த 2 மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபு தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், 3வது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் எல்லாம் நெருக்கமாகிறது, சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, காபாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால்

சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்த் என்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்த் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது. பிஅப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இரண்டாவது முறை, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. மூன்றாவது முறை, வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹ் யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டாவது ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது. இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா. இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம். அந்த மலக்கு என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார். ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார். என்னுடைய கல்பு கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. சும்மா ஹுஷிய ஈமானன் வ ஹிக்மா, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள். அவர்களுடைய வந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது. ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும்

0: அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர். எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வஹுவ தாபத்துன் அப்யம், வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேறு கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேறு கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலா ஸமாஇ துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன் ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல். ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும், தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால்தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம். அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம். அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன். அவர் இப்னு ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கதுஉத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம், கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பி சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில், இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் தஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்தனை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராகிய இல்லாவ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக்கு ருக்கூயிலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன்னபிய் ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே, ஸாலிஹான நபியே, வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம், இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல ஸும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது, யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிட்டஸ் நதியும். இந்த இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்ட
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூறுன் அன்ன அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், வலா யம்பகீ லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. யஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும், நூறு நாலா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ, பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹி ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மலை வெடித்தது, மூசா பஸ்மம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, என் ரப்பிடத்திலே சென்றேன். யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தி, மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ், குறைத்து கொடு. இப்படி 5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள், இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜகலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன். அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன். அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய் எம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள், முதல் படிப்பினை, இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இரண்டு முறை நடந்திருக்கிறது. ஒன்று, ஹலீமா சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மீது இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. இரண்டாவது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைத்து கேளுங்கள் நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்திலே அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன ஒரு தன்மை பாருங்கள், அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, இதை பத்தாது, இது இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ், ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்ற ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹியின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நான் தயார் இல்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நான் தயார் இல்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயார் இல்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு, எந்த இறைவனை வணங்குவதற்கு அஞ்சு நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும், போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா? படுத்து தொழு. படுத்தும் தொழ முடியவில்லையா? இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை! அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹிட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? ஐந்து நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள். யார் அவன்? ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலா வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹ்ரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாளாக. நான்காவது, இரண்டு ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த இரண்டையும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த இரண்டு ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஐந்தாவது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. ஆறாவது, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். ஏழாவது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது ஸஹீஹுடைய தரத்தில். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? ஹாஉலாஇ குத்தபாஉ உம்மத்திக், இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய கதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள். செய்ததை, சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாமா அஹ்மத் ஷாக்கி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது, ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிபிரில் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. இறுதியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்த் பிஃபிரவுன், இப்னத் பிஃபிரவுன், ஃபிரவுனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏனப்படி ஃபிரவுனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது, அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறிய அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரவுனுடைய மகள், பிஸ்மில்லாவா, ஃபிரவுன் தானே? சொன்னார்கள், ரப்பி வரப்புக்கி வரப்பு அபிக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே, சொல்லுங்கள். ஃபிரவுன் அழைத்தான், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ரப்பி வரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ், ஆம், அப்படியா, இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும். எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே, பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்துகொள். இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில்தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதிலிருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள், அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்துல தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நெசவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும், 1-2 பேரித்தம் பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039.
2: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com. You are listening to Muslim Vanoli.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன், அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சோதனையான காலகட்டத்திலும் கூட அவனது அருளை அதிகம் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அல்லாஹுனுடைய மார்க்க கல்வியை உளப்பூர்வமாக பெற வேண்டும் என்கிற அந்த உயரிய லட்சியத்தில் அறிவோம் அறிஞர்களை என்கிற ஒரு புதியதோர் தலைப்பின் கீழாக இந்த நேரலை தொடரை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு உரையாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பேசுகிற எனக்காக இருந்தாலும் கேட்கிற உங்களுக்காக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான விவரங்களை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த இந்த மார்க்கத்தின் கருவூலங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எடுத்து போய் சேர்த்த அந்த மாபெரும் அற்புதமான மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கப் போகிறோம். அதில் அறிவோம் அறிஞர்களே என்கிற இந்த தலைப்பில் இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவின் இமாம் என்று அழைக்கப்படுகிற அஹ்மதி முன் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்று குறிப்பைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இமாம் அஹ்மதி முன் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒரு பல்துறை வித்தகராக, பல துறைகளிலும் ஞானம் படைத்தவராக மஷா அல்லா விளங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பல்வேறு தியாகங்களை அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அந்த அறிஞருடைய வரலாற்றை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அஹ்மதி முன் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை உலமாக்கள் அவரை அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அதாவது ஃபஹுவ இந்தல் முஹத்திஸீன் இமாமுஹும், ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்தில் இமாம் அஹ்மதி முன் ஹம்பல் யார் என்று கேட்டால் தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவார்களாம். வைந்தல் ஃபுக்காஹா, ஃபக்கீஹுகளிடத்திலே, ஃபிக்கு துறை விற்பனர்களிடத்திலே போய் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் சையீதுஹும், எங்களுடைய முன்னோடி என்று சொல்வார்களாம். வைந்தல் ஹுஃபாத், ஹதீஸ்களையும் மனநமிட்ட இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களை எல்லாம் அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லுவோம். அவர்களை போன்ற அந்த மார்க்க மேதைகளிடத்திலே போய் கேட்டால் அமீருஹும், இவர் எங்களுடைய அமீர் என்று சொல்வார்களாம். வைந்த ஷுஜான், வீரர்களிடத்தில் போய் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் ராயிதுஹும், எங்களுடைய படையின் தளபதி என்று சொல்வார்களாம். வ இந்த ஸாபிதீன அலல் ஹக், சத்தியத்தில் உறுதியோடு நிற்கிறார்களே, சத்திய மார்க்கத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில் இரும்பை விட உறுதியாக இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் காயிதுஹும், எங்களுடைய ராஜா அவர் என்று சொல்லுவார்களாம். இப்படி ஹதீஸ்களை எடுத்தாலும் ஃபிக்குகளை எடுத்தாலும் மார்க்கத்தினுடைய கருவூலங்களாக, கலைகளாக என்னென்ன கலைகளெல்லாம் துறைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் அவர் முன்னோடியாக விளங்கிய காரணத்தினால்தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் இமாமு அஹ்லி சுன்னா என்று குறிப்பிடுகிறார்கள். அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது வரலாற்றின் குறிப்பை சுருக்கமாகத்தான் இன்ஷாலா நாம் அறியப் போகிறோம். ஒரு உரையில் அன்னார்களது வாழ்க்கை வரலாற்றை விவரமாக சொல்ல முடியாது தான். இன்ஷா அல்லாஹ் இங்கே நாம் பதிவு செய்யக்கூடிய கருத்து மேலதிகமாக நீங்கள் இமாம் அவர்களை பற்றி தேடி பிடித்து படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம். இமாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் இமாம் அவர்கள் பிறந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்த அந்த கால சூழ்நிலையை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 164 ஆண்டு பிறக்கிறார்கள், அதாவது 2வது நூற்றாண்டிலே பிறந்தவர். இமாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை, அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரை உலமாக்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் முக்கியமான ஒரு காலகட்டமாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, அதுவரைக்கும் மஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய புனித தன்மைகள் மிக சிறப்பான முறையிலே பாதுகாக்கப்பட்டது. மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் போதிக்கக்கூடிய பெரும் அறிஞர் பெருமக்களும் மார்க்க முன்னோடிகளும் விலகிய இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஆனால் இமாம் அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போதுதான் இஸ்லாமிய மார்க்கம் மக்கா மதீனா என்கிற நகரங்களை தாண்டி பல்வேறு இடங்களுக்கு இஸ்லாம் பல்கி பரவி அந்நிய மொழி பேசக்கூடியவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமான எண்ணிக்கையில் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இமாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேக்க தத்துவம், ரோமானிய தத்துவம், பாரசீக தத்துவம் எல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலமாக அது இருந்தது. அதாவது பாரசீக, ரோமானிய, கிரேக்க நூல்கள் எல்லாம், தத்துவக்கலை நூல்கள் எல்லாம் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் அந்த காலம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து பல்வேறு நூல்கள் ஏனைய கலைகளிலிருந்து, ஏனைய கலாச்சாரங்களிலிருந்து அல்லது நாகரிகங்களிலிருந்து அரபு சமுதாயத்திற்கு மத்தியில் இறக்குமதியாக்கப்பட்ட காரணத்தினால் பலரும் அந்த நூல்களை படித்து தாக்கம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த சூழ்நிலை இருந்தது. இதன் மூலம் என்ன ஆனது? பிதாத்துகளை பார்க்காத மக்களுக்கு மத்தியில், மார்க்கத்தின் புதுமையான விஷயங்களை பார்க்காத மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் என்கிற பெயரில் பல்வேறு விதமான பிதாத்துகள் பரவிய ஒரு காலகட்டமாக இமாம் அவர்களுடைய காலகட்டம் இருந்தது. அதே போன்று வழிகேடர்களுடைய வரலாறுகளை படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், வரலாற்றின் ஒரு கட்டம் இருந்தது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கடும் விரோதிகளாக காணப்பட்ட ஷியாக்களிலேயே மிக பெரிய பிரிவு என்று அறியப்படுகிற ராஃபுபாக்கள் ஆதிக்கம் செய்த காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி போன முஅத்தசிலாக்களுடைய அந்த தாக்கமும் மிக கடுமையாக இருந்த காலம் அந்த காலம். அது மாத்திரமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் பல்வேறு விதமான முறையிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் இதை நமக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் இமாம் முக்ரீசி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஒரு நூலில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லுகிற போது அற்புதமான முறையிலே சொல்கிறார். அதாவது அல் குதுபுல் ஃபல்சஃபா இன்தஷரத் மதாஹிபுல் ஃபலாசிஃபா ஃபின்னாஸ், இந்த தத்துவ கலைக்காரர்கள் எதையும் தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய தத்துவக்கலை நிபுணர்கள் பரவி இருந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று இஷ்தஹரத் மதாஹிபுல் ஃபிரக், பிரிவினைவாதிகள், பிரிவினை கொள்கைகள் அதிகமாக பரவிய காலமாகவும் அந்த காலம் இருந்தது. அல் கதரியா, அல் ஜஹமியா, அல் முஅ்தசிலா, அல் அஷரியா, அல் கராமியா, அல் ஹவாரிஜ், அல் ரவாஃபித், அல் கராமிதா, அல் பாத்தினியா, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்கள். எப்படி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள் இருக்கிறார்களா இல்லையா, ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, பல்வேறு விதமான புதிய புதிய பெயர்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான பெயர்களிலே எப்படி வழிகேடர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களோ அதே போன்ற வழிகேடர்கள் அன்றைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். இப்போ இவர்களெல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலம் இந்த காலம். எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் இந்த சிந்தனையால் தாக்கப்பட்டவர் அல்லது இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை அழைப்பவர் இருக்கிறார் அல்லது இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் அஹமத் இபுன் முஹம்மத் இபுன் ஹம்பல் என்று அறியப்படுகிறார்கள். அதாவது முரு என்கிற பிரதேசத்தில் இருந்து இமாம் அவர்களுடைய தாயார் இமாம் அவர்களை வயிற்றில் வைத்திருக்கும் போது, கர்ப்பமாக வைத்திருக்கும் போது ஒரு சில சூழ்நிலைகளுக்காக வேண்டி பக்தாத்திற்கு அவர்கள் குடியேறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹிஜ்ரி 164 ஆண்டு ரபியுலவுல் மாதம் பகதாத் என்கிற மாகாணத்தில் தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய தந்தையார் இமாம் அவர்களுக்கு 3 வயது இருக்கும் போது இறந்து விடுகிறார்கள். பிறகு இமாம் அவர்களுடைய தாயார் தான் இமாம் அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். அவர்களுடைய பாட்டனாருடைய பெயர் ஹம்பல் என்கிற காரணத்தினால் தான் அவர்களுடைய பாட்டனாருடைய பேரோடு இணைக்கப்பட்டு இவர்கள் பிரபல்யத்தை அடைகிறார்கள். நம்முடைய சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த மார்க்க மாமேதை மரியாதைக்குரிய அல்லாமா இபுல் உசைமின் ரஹிமஹுல்லா என்று சொல்லுகிறோமே, அவர்கள் கூட அவருடைய பாட்டனாருடைய பெயரை கொண்டு பிரபலமானவர் தான். அதாவது உஸ்மான் என்பது ரஹிமுல்லா அன்னாருடைய யாரு, இமாம் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார், அவர் உஸ்மான். அவரை போன்றே பல குணங்களும் பல பண்புகளும் இமாம் அவர்களிடத்தில் இருந்ததனால் இவர்களை உசைமீன், சின்ன உஸ்மான், சின்ன உஸ்மான் என்று அழைப்பார்கள். அரபு மொழியிலே அப்துல்லா என்றால் பெரிய அப்துல்லா, உபைதுல்லா என்றால் சின்ன அப்துல்லா என்ற அர்த்தம். அதே ஹசன் ஹுசைன் என்றும் பல்வேறு விதமாக அரபியில் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் உஸ்மான் உசைமீன். இப்போ அதே போன்று தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார் ஹம்பல் என்கிற அவருடைய பாட்டனாரோடு அவர்கள் இணைக்கப்பட்டு பாட்டனாருடைய பிரபல்யத்தின் காரணத்தினால் அந்த பெயரை கொண்டு இமாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, பிரபல்யம் அடைவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் அவர்கள் எல்லா மார்க்க மேதைகளைப் போலவே மஷாலா சிறு பிராயத்திலேயே கல்வியை தேட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹ் அல்அஸீம் கல்வியை தேடும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே பசரா, கூஃபா, ஷாம், ஜசீரா, மக்கா, மதீனா, யமன் போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு மார்க்க கல்வியை தேடி பிரயாணம் செய்யக்கூடியவராகவும் பல இடங்களில் சென்று மார்க்கத்தின் கருவூலங்களை தூய்மையான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரார்வம் கொண்ட பெருமகனாராய் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களின் பெயர் பட்டியலை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். சற்றேறக்குறைய 280 மேற்பட்ட ஆசிரியர்களிடத்தில் இமாம் அவர்கள் பாடம் முடித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, 280 ஆசிரியர்கள் என்றால் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வருடங்கள் கல்வி பணியில் தங்களுடைய ஆயுளை அவர்கள் கடத்தியிருப்பார்கள், எத்தனை பிரதேசங்களுக்கு அவர்கள் சென்றிருந்தால் இத்தனை ஆசிரியர்களிடத்திலே படித்திருக்க முடியும். அவர்களுடைய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்க பேர்களை நம்ம சொல்லணும்னா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர். அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனா, வக்கீ இப்னுல் ஜராஹ், யஹியா அல் கத்தான், யசீத் இப்னு ஹாரூன், இஸ்மாயில் இப்னு உலையா, ஹுஷைம் இப்னு பஷீர், அப்துல் ரசாக் இப்னு ஹம்மாம், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்த பெரிய மார்க்க மாமேதைகள், தாபியின்களுடைய வரிசைகளில் வரக்கூடியவர்கள். அப்போ இப்படிப்பட்ட பெரும்பான்மையான அதாவது மார்க்கத்தின் கருவூலங்களை உள்ளபடியே போதிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஆசிரியர்களிடத்திலே மாஷாலா கல்வி தேடக்கூடிய ஒரு பாக்கியம் இமாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இமாம் அவர்களுடைய ஆசிரியர்களை பார்த்துட்டு நம்ம இமாம் அவர்களுடைய மாணவர்களையும் பார்க்கணும். இமாம் அவர்களுக்கு ஆசிரியர்களே 280 பேர் இருந்திருந்தால் மாணவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள்? சுப்ஹான் அல்லாஹ் அல்அஸீம். இமாம் அவர்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இமாம் அவர்களுடைய மகனார்களாக இருந்த அப்துல்லா சாலிஹ், அந்த இரண்டு மகனார்களுமே இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணவர்களாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது உண்மையிலேயே பெரிய பாக்கியம். மிகப்பெரிய உலமாக்கள் மஷாலா, அந்த உலமாக்களுக்கு அடுத்தவர்களுடைய வாரிசுகள் அந்த கல்வி பணியில் இருப்பது என்பது அரிதிலும் அரிது. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மிகப்பெரிய உலமாக்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாத காரணத்தினால் அந்த கல்வி பணியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய முக்கியமான மாணவர்களில், முதற்கட்ட மாணவர்களில் அவர்களுடைய இரண்டு மக்கள் மஷாலா இடம்பெறுகிறார்கள். அதே போன்று இப்னு அம்மிஹி, அவருடைய சிறிய தகப்பனாரின் மகனாக இருக்கக்கூடிய ஹம்பல் இப்னு இஸ்ஹாக், அபு ஸுரா, இவர்களெல்லாம் இமாம் அஹமது ஹம்பலுடைய மாணவர்கள். இன்னும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், அதே போன்று இமாம் அபு தாவூத், இவர்கள் எல்லோரும் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு இமாமாக, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அறிஞர்களுடைய வரலாறுகளும் வாழ்க்கை குறிப்புகளும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டிய முறைப்படி சேராத காரணத்தினால்தான் மார்க்க அறிஞர்களுடைய முக்கியத்துவம் இன்றளவும் சமுதாயத்தில் புரியப்படாமல் விளங்கப்படாமல் இருக்கிறது. மார்க்க கல்வியின் மீது ஒரு தாகம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் வராமல் இருக்கிறது. எதுகை மோனையோடு, ஏற்ற இரக்கத்தோடு, உரத்த குரலோடு பேசுகிற பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் பெருமதியும் முக்கியத்துவமும் உள்ளபடியே மார்க்கத்தை தூய்மையாக அறிந்த அறிஞர்களுக்கு இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ அறிஞர்களுடைய முக்கியத்துவம் நமக்கு எப்போது தெரியும் என்றால் இது போன்ற அறிஞர்களுடைய வாழ்க்கையின் குறிப்பை, வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் நாம் படிக்கிற போதுதான், உணர்கிற போதுதான் என்ன செய்ய முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலேயே இமாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த மனன சக்தி. அல்லாஹ் அக்பர் இமாம் அவர்களுடைய மனன சக்தியை பற்றி பேசுவதற்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சுருக்கமாக இமாம்களுடைய வரலாறுகளை பார்ப்பதனால் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு செய்ததை போல் இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணாக்கர்களில் முதற்கட்ட மாணாக்கர்களில் அவர்களுடைய பிள்ளைகள் இடம்பெறுகிறார்கள். ஒரு மாணவரை விட ஒரு ஆசிரியர் என்ன செய்ய முடியாது, ரசிக்க முடியாது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளைகளை விட ஒரு கல்வி கற்பிக்கக்கூடிய, கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை பற்றிய அந்த ஒட்டுமொத்த விவரங்களையும் அல்லது அவரிடத்தில் காணப்படக்கூடிய திறமைகளையும் உள்வாங்கி ரசிக்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருக்கும் என்றால் மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பிள்ளைகள் கூட அவ்வப்போது சலித்து விடுவார்கள். ஆனால் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டதென்றால், ஒரு ரசனையான முறையில் அல்லது திறமையான முறையில் புதுமையான வகையில் பாடம் படிக்கக்கூடிய, படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டால், அல்லாஹுக்குவர் அந்த ஆசிரியர் அந்த மாணவர் காதலிக்கவே ஆரம்பித்து விடுவார், அவரை ரசிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ அந்த மாதிரி இமாம் அவர்களை பற்றி அவருடைய மகனார் சிலாஹித்து சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய தந்தை ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார். லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு. லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு. வெள்ளை தாளில் கருப்பு மையில் எதையெல்லாம் அவர் எழுதினாரோ எல்லாவற்றையும் அவர் மனனம் செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி லதீம். இமாம் அவர்களுடைய புத்தகங்களை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதில் சொல்ல வேண்டிய ஒரு புத்தகம் முஸ்னத் இமாம் அகமத், எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த ஒரு நூலில் மட்டும் சுமார் 30,000 மேற்பட்ட 40,000 வரைக்கும் ஹதீஸ்கள் இருக்கிற இந்த ஒரு கிதாபில் மட்டும். ஆனால் இமாம் அவர்களுடைய மகனார் சொல்லுகிறார், வெள்ளை தாளில் கருப்பு நிறத்தில் என் தந்தை எதை எழுதினாலும் அதை அவர் மனனம் செய்யாமல் இல்லை. இன்னொரு சம்பவம் பாருங்க. அதே போல அவருடைய மகனார் சொல்கிறார், ஒரு முறை என்னுடைய தந்தை என்னிடத்தில் சொன்னார், ஹுத் ஐய கிதாபின் ஷேத மின் குதுபி வகீ. வகீ என்பது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர்களில் ஒருவர், மிகப்பெரிய தாபிஈ, மார்க்க மாமேதை. அவர் எழுதிய நூற்களில் அளவர் மக்களுக்கு போதித்த மார்க்க விஷயங்களில் எதை வேண்டுமானாலும் எடுத்து, ஏதேனும் ஒரு செய்தியை என்னிடத்தில் நீ படித்து காட்டினால் அந்த செய்தியுடைய அறிவிப்பாளர்கள் பேரை நான் அப்படியே சொல்லுவேன், அறிவிப்பாளர்களுடைய பேரை நீ சொன்னா அந்த செய்தி என்னங்கிறத நான் சொல்லுவேன். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனன சக்தி. அல்லாஹு அக்பர். ஹதீஸில் இந்த இரண்டு ரொம்ப முக்கியம், ஒன்னு இஸ்னாத், இன்னொன்னு மத்தன். அதாவது ஹதீஸ்களுடைய வார்த்தைகள், ஹதீஸ்களுடைய வாக்கியங்கள். அடுத்தது என்னது, அந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையை தாங்கி நிற்கிற சங்கிலி தொடர். இதில் நீ அறிவிப்பாளருடைய பேரை சொன்னால் அவர்கள் அறிவித்த செய்திகளை நான் சொல்லுவேன், அறிவிக்கப்பட்ட செய்திகளை பற்றி என்னிடத்திலே கேட்டால் நான் அறிவிப்பாளர்களுடைய பேரை சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் மிக வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு கை தேர்ந்த, ஒரு ஆழ்ந்த, பிரமிக்கத்தக்க, பிரம்மாண்டமான மனன சக்தியை அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த குறிப்புகளை படிக்கும் போது எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஜுஹுதுல் இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்களுடைய உலகப்பட்டற்ற தன்மை, இது மாஷா அல்லாஹ் அறிஞர்களிடத்திலே இயற்கையாகவே காணப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் துறவரத்தை ஆர்வமூட்டுவதில்லை, துறவரம் மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை, அது தெளிவு. ஆனால் அதே வேளையில் அல்லாஹுவின் மீது ஒருவருக்கு அதிகமான முகப்பத் வந்துவிட்டால் அவர் உலகத்தினுடைய பொருட்களின் மீது அதிக ஆசையோடு இருக்க மாட்டார். அதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லத்தான் செய்கிறது. நபியே, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கண்டு உங்களுடைய கண்களை நீங்கள் விரித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கட்டளை இடுகிறான். ஆனால் இது யாருக்கு சாத்தியப்படும்? செல்வங்களை, செழிப்புகளை, பணக்காரத்தனமான வாழ்க்கையை, உல்லாசரகமான வாழ்க்கையை விரும்பாத மனம் இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு இருக்காது. ஆனால் உண்மையான அறிஞர்களுக்கு, தங்களுடைய இந்த உலகத்தை மறுமைக்காக அடகு வைத்து வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை வெறுமனே வாயளவில், வார்த்தை அளவில், தத்துவமாக மட்டும் சொல்லாமல் தங்கள் வாழ்க்கை அளவில் அவர்கள் கொள்கையாகவே கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது வக்கானல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யர்ஃபுது தஸல்லுஃப தஹ்த அதாபி சுல்தான். அதாவது ஆட்சியாளர்களுடைய நெருக்கத்தை அல்லது ஆட்சியாளர்கள் மூலம் பெறக்கூடிய அந்த செல்வாக்குகளை விரும்பாமலேயே இமாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான அன்பளிப்புகளை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ஹாக் இப்னு மூசா அல் அன்சாரி என்கிற அவர்களுடைய சமகாலத்து அறிஞர் ஒரு செய்தியை சொல்கிறார். தஃபா இலையல் மாமூனு மாலன். அன்றைக்கு ஆட்சி தலைவராக இருந்த மாமூன் என்னிடத்தில் சில பொருளாதாரத்தை கொடுத்தார், கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கிறார். கொடுத்த உடனே இவர் சொல்லுகிறார், யாரு இந்த இஸ்ஹாக் இப்னு மூசா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இக்ஸிமுஹு, அதாவது காசை கொடுத்து, இக்ஸிமுஹு அலா அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்களாக மார்க்க மேதைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், ஃபஇன் ஃபீஹிம் லாஃபன், அதாவது ஏன்னா அவங்கள நிறைய பேர் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. ஃபமா பக்கி அஹதுன் இல்லா அஹத் அஹத இல்லா அஹமத் இப்னு ஹம்பல் ஃபஇன்னஹு அபா, நான் அந்த அறிஞர்களிடத்திலே அவர் கொடுத்த காசை பங்கிட்டு கொடுத்தேன், எல்லோரும் அந்த பொருளாதாரத்தை வாங்கி கொண்டார்கள், இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் அவர்களை தவிர. அதுக்காக வாங்கினதை நம்ம குத்தம்னு சொல்ல முடியாது, ஹலாலான முறையில் யாராவது விரும்பி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்போது வாங்குவது மார்க்கப்படி தவறல்ல. இருந்தாலும் உலகத்தை பற்றிய இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பார்வை, உலகத்தின் மீது இமாம் அவர்களுக்கு இருந்த மோகம், உலகத்தின் மீது இமாம் அவர்களுக்கு இருந்த அந்த பற்றற்ற தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்னொரு உதாரணம் பாருங்க, இமாம் அவர்களுடைய மகனார் அறிவிக்கிறார், ஃபக்கத் கால சாலிஹ் இப்னு அஹமத், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய மகனார் சாலிஹ் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார், குல்துலி அஹமத், யாரு குல்துலி அபி, என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு முறை சொன்னேன், இன் அஹமத் தௌரகி உஅதி அல்ஃப தினார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இமாமுடைய பேரை சொல்லி, ஒரு அறிஞருடைய பேரை சொல்லி இவருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறார்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்குது, உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது நீங்கள் ஏன் அதை பெறுவதற்குண்டான வழிகளை பார்க்காமல் இருக்கிறீர்கள், முயற்சிக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டவுடனே இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா புனையா வரிசு குரானுடைய வசனத்தை, மகனே சூரத்து தாஹால வரக்கூடிய 131வது வசனம், மகனே உனது தந்தைக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை பொறுத்த, மகனே உனது தந்தைக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை பொறுத்தவரை

இது போன்ற விஷயங்களை கேட்கிற போது கொஞ்சம் மனது இலகு இறங்கி வருமா இல்லையா? பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோகமும் அந்த ஆசையும் அல்லது அந்த வேட்கையும் சில பேருக்கு இருக்கிற வெறித்தனமும் கொஞ்சம் அடங்குமா இல்லையா, குறையுமா இல்லையா? அதனால தான் உலமாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்கள். அடுத்த இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இமாமி அஹ்மத், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மார்க்க ஞானம். அதை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாம் அவர்கள் மார்க்கத்தில் புதுமைகளை வெறுத்தார், மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்படுவதை கண்டித்தார். ஆனால் மார்க்கத்தை மஷா அல்லாஹ் புதுமையான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தார். அவர்களுடைய காலத்தில் வேறு யாரும் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான புதிய கோணங்களில் மார்க்கத்தின் கருவூலங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பித்திருக்கிறார். அவருடைய கல்வி ஞானத்தை, அவருடைய ஞான திறவுகோலை அல்லது அவரிடத்தில் இருந்த அறிவு களஞ்சியத்தை அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாயினும் சரி அல்லது அவர்களுக்கு பிற்காலத்தில் வந்தவர்களாயினும் சரி, எல்லோரும் மஷா அல்லாஹ் அவரை அபரிமிதமாக பாராட்டி கருத்துக்கள் எழுதக்கூடிய அளவிற்கு, அற்புதமான முறையில் பாராட்டி கவிதைகள் படிக்கக்கூடிய அளவிற்கு இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன், அதாவது மா காலஹு ஷேஹுஹு அப்துர் ரசாக் இப்னு ஹம்மாம், அவருடைய ஆசிரியர், அவருக்கு யார், இமாம் அவர்கள் இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அவருடைய ஆசிரியர் இமாம் அப்துர் ரசாக் இப்னு ஹம்மாம் ரஹிமஹுல்லா சொல்வார். என்ன சொன்னாரு, மா ரஐது அஃபகஹா மின் அஹமத் இப்னு ஹம்பல், இமாம் அஹமத் இப்னு ஹம்பலை விட நான் மார்க்க ஞானம் உள்ள மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்ட எவரையும் கண்டதில்லை, வல அர்வா, அவரை விட இனிமையான திறமையான ஒருவரை நான் கண்டதில்லை. இதை விட ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் இமாம் அவர்களுக்கு இருப்பதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு கல்வி பணியில் இருக்கிற அல்லது பிரச்சார பணியில் இருக்கிற கல்வி போதிக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் இன்றைக்கு ஒரு ஆசிரியரிடத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அந்த அங்கீகாரம் தான் ஒரு மிக மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம். இப்படிதானே பொதுமக்கள் எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப புதுமையாக இருக்குது, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குது, யாரும் செய்யாத பல வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க, மஷா அல்லாஹ் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான செய்திகளை சொல்கிறீங்க, இப்படி யார் எவ்வளோ பேர் யார்கிட்ட சொன்னாலும் அது அல்ஹம்துலில்லாஹ், அதனால் அவருக்கு ஒரு தற்பெருமை வரக்கூடாது, மேலும் மேலும் அவருக்கு எல்லா கல்வி ஞானத்தை அதிகப்படுவது நம்ம துவா செய்யணுங்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு அந்த மாணவரை பாராட்டினார்னா, இப்படி எந்த ஒரு ஆசிரியரால் கல்வி வழங்கப்பட்டு இன்றைக்கு இவர் போதிக்கும் பணியில் வந்திருக்கிறாரோ அல்லது இவர் ஒரு அறிஞராக மக்களுக்கு மத்தியில் அறியப்படுகிறாரோ அல்லது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மக்களுக்கு மத்தியில் வளம் வருகிறாரோ, அந்த ஆசிரியர் அவரை கூப்பிட்டு பாராட்டி அல்லது ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்தா அதை விட பெரிய ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. கல்வி பணியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெற்ற தந்தைகளை, அதாவது தந்தையிடமிருந்து பாராட்டு பெறுவதை விட மிகப்பெரிய பாராட்டியது ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டு பெறுவது. அதனால் தான் கல்வி பணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் கல்வி தந்தை என்று அழைப்போம். கல்வி பணியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம், கல்வி தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அந்த மாதிரி இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய ஆழ்ந்த நுணுக்கமான மார்க்க ஞானத்திற்கு கட்டியம் கூறக்கூடிய விதத்திலே அவர்களுடைய ஆசிரியர் சொல்கிறார், அஹமதை போல, இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் அவர்களைப் போல நான் மார்க்க ஞானம் உள்ள எவரையும் கண்டதில்லை. அப்ப இதுவே போதும் இமாம் அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு ஞானம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆரம்பத்தில் ஓடிட்டு காட்டினேன், இமாம் அவர்களுடைய சிறப்பு கூறுகளில் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு கூறு, இமாம் அவர்கள் பல்துறை வித்தகராக இருந்தார். பல்துறை வித்தகர், நம்முடைய நாட்டின் அரசியல்வாதிகளைப் போல பல துறைகளையும் வித்தவர் அல்ல, பல்துறை வித்தகர். அப்படின்னா என்னது, என்னென்ன துறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் மஷா அல்லாஹ் பாண்டித்தியம் பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற ஆல்ரவுண்டராக இருந்தார். விளக்குதான் உங்களுக்கு. உதாரணமாக இப்போது மார்க்க பிரச்சார பணியில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை அல்லது திறமைகள்ங்கிறத விட துறைகளை நம்ம பட்டியல் போடலாம். எப்படி, பேசும் துறை, எழுத்தும் துறை, எழுதும் துறை, பாடம் நடத்தும் துறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் சில பேர் நன்றாக பாடம் நடத்துவார்கள், நன்றாக எழுதுவார்கள், ஆனால் அவர்களுக்கு சிறந்த முறையில் பேச வராது. சில பேர் நன்றாக பேசுவார்கள், அவர்களுக்கு எழுத வராது. சில பேருக்கு பேசவும் வரும் எழுதவும் வரும், ஆனால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த சொன்னால் அவர்களுக்கு பாடம் நடத்த வராது. அப்படிதானா? அல்லது ஒரு சிலர் ஹதீஸ்களில் ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள்,
அல்லது தப்சீரிலே ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்.

0: ஃபிக்ஹை பற்றி கேட்டால் அவரோ விவரமாக அவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஃபராயிது போன்ற அதாவது சொத்துரிமை சட்டங்களை பற்றி டக்குன்னு கேட்டால் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பத்தாது அல்லது போதாது, அல்லது அரபு மொழியில் பலகினர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு மஷாலா அரபு மொழியை பற்றி, இலக்கண இலக்கியத்தை பற்றி அக்குவர ஆணிவர தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் மார்க்கத்தின் சட்டங்களை குறித்து கேட்டால், இபாதத்துகளுடைய சட்டங்களை குறித்து கேட்டால், அல்லது வழிகட்டு பிரிவினர்களை பற்றிய விவரங்களை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அப்ப யார், எந்த ஒரு அறிஞர் மஷாலா எல்லா துறைகளை பற்றிய செய்திகளையும் எல்லா துறைகளை பற்றிய ஞானங்களையும் கல்விகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் பல்துறை வித்தகர் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விற்பன்னராக, பாண்டித்தியம் பெற்றவராக இமாம் மஹமது இப்னு ஹம்பல், இமாம் அஹ்லி சுன்னா இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். விளங்குதா? அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா மின் அய்மத்தில் ஜரஹுவத்தஈதீல், ஜரஹுவத்தஈதீல் என்கிற அந்த கலையின் இமாம்களில் ஒருவராகவும் அவர் அறியப்பட்டார். ஜரஹுவத்தஈதீல்னா என்னது? அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடரில் அந்த சங்கிலி தொடரில் இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்படுபவர், இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கையற்றவர், இவர் பலகீனமானவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஒரு சில ஹதீஸ்களுடைய அந்த விமர்சனங்களை பற்றி நீங்கள் இஸ்லாமிய நூல்களில் படிக்கும் போது நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்படி இந்த குறிப்பிட்ட இந்த நபர் பிற்காலத்தில் அவருக்கு புத்தி சுவாதீனம் ஏற்பட்டது, அல்லது பிற்காலத்தில் இவருக்கு மனநக்குறைவு ஏற்பட்டது, அல்லது இவருடைய கொள்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. இப்படிப்பட்ட ஆய்வில் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக, மிகப்பெரிய ஒரு தலைவராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணம் பாருங்க. ஹசன் இப்னு முஹம்மது அல் ஹல்லால் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார், அதாவது அப்துல் ரசாக் அஸ்னானி என்பவர் அறிவித்ததாக அவர் அறிவிக்கிறார். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய மேதைகள். இவங்க என்ன சொல்றாங்க? ரஹில இலைனா மினல் இராக் அர்பஅத்தும் மின் ருஸாயில் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்களில், அதாவது அன்றைக்கு இருந்த மாபெரும் அறிஞர்களில் நான்கு பேர் ஈராக்கில் இருந்து எங்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். நாலு இமாம்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஷாத் கூனி ரஹிமஹுல்லா, இன்னொன்று இபுனுல் முதைனி ரஹிமஹுல்லா, யஹியா இபுன் முயின் ரஹிமஹுல்லா, இமாம் மஹமது இபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா. இவங்க நாலு பேரும் ரொம்ப முக்கியமான பேரறிஞர்கள், மார்க்க மாமேதைகள். இவர்களிடத்தில் மஷாலா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு குறைக்கும் தப்சீர் நூல்களை படிக்கும் போது என்ன, இவர்களுடைய பெயர்களை எல்லாம் படிக்காமல் என்ன செய்ய முடியாது, அந்த குரானுடைய வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஆளுமைகள். அப்போ இந்த சனானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த நாலு பேர் வந்தாங்க, அதுல முதலாம் நபர் ஷாத் கூனி கான் அஹ்வது ஹும்லில் ஹதீஸ், அவர் வந்து ஹதீஸை அதிக மனனம் செய்தவராக இருந்தார். இரண்டாவது நபர் இப்னுல் முதைனி கான் ஆரிஃபுஹும் பிஇஹ்திலாஃபிஹி, அவர் அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி அதிகம் அறிந்தவராக இருந்தார். இது ஹதீஸில் உள்ள ஒரு உட்கலை. அடுத்து யாரு, யஹ்யா இப்னு முயீன், இவர் ஒரு தாபிஈ. இவர் யாரு, கான் அலமுஹும் பிர்ரிஜால், அந்த ரிஜால் ரிஜால்னா அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய ஞானம் அதிகம் உள்ளவராக இருந்தார். அப்போ மூணு பேர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க மாஸ்டராக இருந்தாங்க. ஆனால் அஹமது இப்னு ஹம்பல் கான் அஜ்மஉஹும் லிதாலிக குல்லிஹி, இந்த எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமான ஞானம் கொண்டவராக இருந்தார். தான் ஆல்ரவுண்டர். அவரால் மஷாலா ஹதீஸ்களை ஆரம்பித்து, குரானியக்களை ஆரம்பித்து, ஃபிக்குகளை ஆரம்பித்து, அரபு மொழி ஆரம்பித்து, வரலாற்றுகளை ஆரம்பித்து, அறிவிப்பாளர்களுடைய நல்லது கெட்டதை ஆரம்பித்து, எல்லா விஷயங்களையும் மஷாலா ஆழமாக கற்றுணரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவராகவும், மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை கொண்டவராகவும், அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாமாகவும் அவர்கள் இருந்ததனால்தான் கருத்து வேறுபாடு இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கிற அஹ்லு சுன்னா மன்ஹஜில் இருக்கிற எல்லோரும் இமாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இமாமு அஹ்லி சுன்னா என்று சொல்லுகிறார்கள். இப்போ சொல்லுங்க, அவர்களுடைய வரலாறு நம்ம படிக்கணுமா இல்லையா? அவர்களை பற்றிய விவரங்களை நம்ம சேகரித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்போ அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் நினைவு கூறினால் தானே இமாம் அவர்களுடைய பேர் சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யட்டும்னு துவா செய்ய முடியும். அப்போ ஆலிம்கள், அறிஞர்கள், இப்படியெல்லாம் மார்க்கத்திற்காக சேவையாற்றிய இமாம்கள், அவர்களுடைய தியாகங்களும், அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும், அவர்களுடைய கல்வி கருவூலங்களும், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற தடங்களும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் முறையான முறையில் போதிக்கப்படாத காரணத்தினால் தான் தர்க்கரீதியாக மார்க்கம் பேசுபவர்கள் பெரிய ஞானிகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள். உள்ளார்ந்த ரீதியில் மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி தேடி பிடித்து தோண்டி ஆராய்ந்து அறிவுபூர்வமாக நமக்கு மார்க்கத்தை சொன்னாங்களே, அந்த மாதிரியான இமாம்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யணும், அவசியமாக படிக்கணும். அடுத்து நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாக்களின் இமாம்கள் என்றவர் அறியப்படுவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட கல்வி ஞானம், மனநசக்தி, மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிற முறை, அல்லது அவர் பெற்றிருந்த ஆசிரியர்கள், அல்லது அவர் உருவாக்கிய மாணவர்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி சத்தியத்திற்காக மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இருந்தார். அதனால தான் இமாம் அவர்களை அவர்களுடைய கல்வி என்கிற அந்த ஒரு கோணத்தில் மட்டும் அவர்களை சுருக்கி விடாமல், எப்படி மார்க்கத்தை போதித்த ஒரு கல்வி ஞானம் கொண்டவர் என்கிற ரீதியில் மட்டும் அவரை சுருக்கி விடாமல் ஒட்டுமொத்த துறைகளுக்கும் இமாம் அவர்களை முன்னோடியாக காட்டுவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் சொல்கிறானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ். நபியே, அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரோதமாக இருப்பவர்களோடு அன்பு காட்ட மாட்டார்கள். வலவு கானு ஆபாஅஹும், அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அபின் அவ் அபினாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்துஹும், அல்லது அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு முரண்பட்டால் அவங்க அவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விருப்பத்தை காட்ட மாட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்டிப்பை காட்டி விடுவார்கள். ஆனால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயத்தை அவர்கள் ஏதேனும் செய்தால் முரண்பட்ட விஷயத்திலும் முரண்பட்டு தான் நின்றார்கள். அதனால் கடுமையான முறையில் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். உதாரணமாக ஹலீஃபா மாமூன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மூத்தசிலாக்கள் மிகவும் நெருக்கமான முறையில் அரசர்களுக்கு, ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டது. அவர்களுடைய அந்த தத்துவ ரீதியான தர்க்க ரீதியான போக்கு ஆட்சியாளர்களை வெகுவாக கவர்ந்து விட்டது. இப்படிதானே, பொதுவாகவே இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று என்னதான் நம்ம முக்கியம் முணங்கி எவ்வளவுதான் சத்தம் போட்டு சொன்னாலும் அது மக்களிடத்தில் எடுபடுவதை விட, அறிவியல் பூர்வமாக இது வருகிறது, விஞ்ஞான பூர்வமாக இது வருகிறது, ஜெர்மனியில் ஒரு டாக்டர் சொல்லிவிட்டால், அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது ரொம்ப வேகமாக போகும். அப்படிதானே, அது ரொம்ப வேகமாக போகும். அதாவது உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்னால் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடும் என்று சொல்வார்கள். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்துலயுமே பொய் இல்லை, ஆனா எல்லாமே மெய் இல்லை, அதான் உண்மை. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் பொய் இல்லாத மெய். நல்லா புரியுதா உங்களுக்கு? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பொய் கலக்காத மெய். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் என்கிற மார்க்கம் என்கிற வட்டத்திற்கு வெளியே எவ்வளவுதான் வந்தாலும் அது முழுக்க முழுக்க பொய்யே இல்லாவிட்டாலும் அது பொய் கலக்காத மெய் என்று சொல்லவே முடியாது. அப்படிதானே, முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே தீர்ப்பை மார்க்கம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா மார்க்கத்தில் இப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தால் அது மக்களிடத்தில் வெகுவாக ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது புதுமையான விஞ்ஞான மருத்துவ ரீதியான அது மக்களிடத்தில் பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா? அப்போ காலம் காலமாக மார்க்கம் என்கிற வட்டத்திற்குள் வாழ விரும்புவாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த மரபுகளை அந்த தூய்மையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்குள் தங்களை உட்புகுத்தி கொள்ளாதவர்களை பொறுத்த வரைக்கும் தத்துவம் தர்க்கம் தான் என்ன செய்ய முந்திக்கிட்டு வந்து நிற்கும். அதே போன்றுதான் அன்றைக்கு வந்த ஆட்சி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய காலத்தில் மூத்த சிலாக்கள் எதையும் தர்க்க ரீதியாக மார்க்கத்தின் விஷயங்களை அணுகுவதால் அவர்களுடைய விஷயம் ஆட்சியாளர்களை வெகுவாக என்ன செஞ்சிருச்சு, கவர்ந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சிஃபத்துகளில், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் நிறைய விஷயத்தை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. அவர்கள் மறுத்த சிஃபத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹுக்கு கலாம் இருக்கிறது, பேசும் அல்லாஹுக்கு பேசுதல் என்கிற அந்த சிஃபத்தை அவர்கள் மறுக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? குர்ஆன்னா அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஆனால் குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹுக்கு பேசும் தன்மை இருக்கிறது என்கிற சிஃபத்தை நம்பியதாக ஆகிவிடும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மூத்தசிலாக்கள், இந்த சிந்தனை உள்ளவர்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சல்ல, அது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் அக்பர் அன்றைக்கு அகீதா ரீதியாக மிகப்பெரிய அமளி துமளிகளை ஏற்படுத்தியது. தர்க்க ரீதியாக அவர்கள் தங்களுடைய வாதத்தை நிறுவிய காரணத்தினால் அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த சிந்தனை வெகுவாக கவர்ந்து விட்டது. எங்களுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதவுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார், குல்லு ஜதீதின் லதீதும்பார், எதெல்லாம் புதுசாக வருகிறதோ அதெல்லாம் மக்களிடத்தில் சுவையாகத்தான் இருக்கும் அப்படின்னு. இப்படிதானே, இன்றைக்கு பாருங்களேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மார்க்க பிரச்சாரங்கள் பண்றோம், இந்த சோதனையான ஒரு சூழ்நிலைகளில் கூட எப்படியாவது மார்க்க தெளிவு மக்களிடத்தில் போக வேண்டும் என்று பலரும் அவர்களுடைய முயற்சியால் ஆன்லைனில் இப்படி ஃபேஸ்புக் லைவ்ல எவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க. இது மக்களிடத்தில் அதிகமான முறையில் ரீச் ஆகிறதா, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்களை பேசுவது, சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களை பேசுவது, அல்லது சமையல் கலையை போதிப்பது, இது மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேருதா? அதான் எங்க ஷேக் சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீதுன், புதியதாக வருகின்ற எதுவும் சுவையாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி யாரும் சொல்லாத புதிய கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டதனால் அதை ஏற்றுக்கிட்டு அது பெரிய ஒரு ஞானமுள்ள ஒரு கருத்து மாதிரி அதுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க இமாம் அவர்கள் முடியாதுன்ட்டாங்க. குரானை படிப்பு என்று சொல்ல முடியாது. குரானை எப்படி படிப்புன்னு சொல்ல முடியும்? குரானை படைப்பு என்று சொன்னால் படைப்புகளுக்கு இருக்கிற எல்லா பலகீனங்களும் அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. குரானை படைப்பு என்று சொல்லிவிட்டால் அது வந்து அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற ஸ்தானத்திலிருந்து அது என்ன ஆயிடும்? இறங்கிவிடும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இவர்கள் சொன்னதனால் அது ஏற்றுக்க முடியாதுனவங்க ரொம்ப தெளிவாக இருந்துட்டான். இதுக்கு ஆட்சியாளர்களுக்கு அது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. பல உலமாக்கள், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பலரும், அதாவது வரலாற்று நூலிலே வருகிறது, ஃபில் வக்தி லதி தராஜா ஃபீஹி கதீரு மின் அஹ்லில் இல்மி அன் கவுலில் ஹக், ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து அநேகமானவர்கள் அன்றைக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாமல் அவர்கள் மறைத்தும் மறுத்தும் இருந்த நேரத்தில் ஸபத்தல் இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹு தஆலா ஃபி ஸாஹதி வஹ்தா, அந்த களத்தில் தனியாளாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் தன்னுடைய கருத்து கொள்கையில என்ன செஞ்சாங்க? உறுதியாக இருந்தார்கள். அதனால கடுமையான முறையில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். முதல்ல சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்படி இருந்து இமாம் அவர்கள் கருத்தை வாபஸ் வாங்கல. கோபப்பட்ட ஆட்சியாளர் இமாம் அவர்களை அடிப்பதற்கு கட்டளை போடுகிறார். அதே போன்று இமாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிறார். எந்த அளவிற்கு என்றால் ஃபதூரிபல் இமாம் அஹமது பி சியாத், சாட்டைகளை கொண்டு இமாம் அவர்கள் அடிக்கப்படுவாராம். ஹத்தா உகுபி அலை, மயக்கம் வரும் வரைக்கும் அடிக்கப்படுவாராம். வ அஹானஹு அஷத் அலி ஹானா, ரொம்ப மோசமான முறையில் மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். வஸ்தமர் ரஹபுசுஹு நஹ்வம் மின் தமானியத்தி வ இஷ்ரீன ஷஹ்ரா, சற்றேற குறைய 28 மாதங்கள் இந்த ஒற்றை கொள்கைக்காக இமாம் அவர்கள் அந்த வெங்காட்டு சிறையை கூட வெண்ணிலா அறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இஸ்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்திருக்கிறது. சகோதரர்களே, கஷ்டப்படாமல் இஸ்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வரவில்லை. இன்றைக்கி நம்ம சும்மா நம்ம வந்து விளங்காமல் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸுங்கிறோமே தவிர, என்ன குரானு என்ன ஹதீஸு, குரானையும் ஹதீஸையும் எப்படி புரிய வேண்டும், குரானும் ஹதீஸும் என்றால் என்ன, அதனுடைய வரையறைகள் என்ன? அப்போ இமாம்களுடைய அந்த தியாகங்கள் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து இமாம்களை மூன்றாவது மூலாதாரமாக ஆக்கிட்டாங்க, இந்த குராஃபிகள் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்று தப்பும் தவறுமாக விமர்சனம் பண்ணாதீர்கள். பேசக்கூடிய விஷயத்தில் நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி போடாதீங்க. முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா விஷயத்தையும் பாருங்கள். இமாம்களுடைய தியாகங்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது என்கிறதல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்ட என்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியமாட்டதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தச்சேலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமென்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஓது முறையும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஓது முறையும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஓது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாவே மிக அறிந்தவன். வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
3: بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس

الناس. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது, இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம்தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி ஆபுது,
அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள் கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டாரு, அவளோட அலா அவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்ல சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி அஅலமு மா லா தஅலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட
உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். இபிலீஸ் அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தில பேரை வச்சிருக்கிறோம் மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் நானா குஃபுர், மாறு செய்த. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் என்றே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறைய ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபுர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வேன்னு வந்த. கால மா மனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக,
அல்லா கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குள் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க தாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போனா நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்று. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானது, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுனா கொண்டெய்னருக்கு லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன்தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின் அந்த மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேரவனுக்கும் அந்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற, பெருமடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்திலிருந்தே தான் அப்படி.
அப்பட அப்பா எங்க அப்பா இப்ப தெரிச்சு பேத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானா? பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போகல, வெளியே போகல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய் தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபாசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு எல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கடை ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லாகூதன்னலவும் சிராத்தகல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன் கெடுத்து. இல்ல அக்கூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என் முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா, எனவே நாசமா போனவனே நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும் இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாமன் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் உண்டா? ஏன் குர்ஆனை ஓதும் போது தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆன் விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் சொல்லுவார். அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செஞ்ச யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரங்க பாருங்க, ஆம்பளையல் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும், பொம்பளையால் பூரு பூரு பாவம். அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு போயிருக்கிறேன். இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும். ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள், அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லா படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை எல்லாம் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லா கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்க, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜத் தொழணும் பரலு மாறி, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட வீட்டுல கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா வீட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம விட்டு வைத்து மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு போய்த்து இந்தியாவுக்கு, இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போய்த்து இவர் செல்றாரு, போ போ சரியா வரும். இனி எங்க சரிவார வளைஞ்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற
குல் ஆஊது பிரப்பின் நாஸ். நீங்க எல்லாத்தையும் பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு. மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடென்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவன் அவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம், உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதால் வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வரல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படியும் மீக்கும் சில நேரம் அப்படியும் மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விளைவி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு, முதல் நபி முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான் சொல்ல, ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான் இங்க வாங்கோ. மா நஹா குமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டின்னு என்ன தெரியும், உங்களுக்கு பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தா சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். அப்ப வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான், ஏய் மொனாதப்பான்னு கேட்டேன். என்ன கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்கணும் வெளியாருக்கு விக்கலாம்,
அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறுபடி வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன் என்ன கௌரவரி பலனும் கீழே தருவா. கௌரவரிக்கு இல்ல கியூவானா இவரை ஜப்பே கௌரவரிக்கு இல்ல கியூவானா இவரை ஜப்பே

போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல. வாங்கி கட்டின பிறகு பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழிவு. ரெண்டு பேர்த்தையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா ஆவிராமிக்கிறது. இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதா? மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல, மினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது. சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னால் சொன்னால் பாருங்க, சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏத்து போங்க, யாரும் செல்லி தர மாட்டார். நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கு. எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, உம்மா பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடமெல்லாம் ஓடுறவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன் சிராத்தக்கள் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முகம்மதே நீங்க ஏன் சதாவும் சைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லா மின சைத்தானின் ரஜீம், எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதில்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். சைத்தானுடைய குணம் உடனே அவுது பில்லா மின சைத்தானின் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள், அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானை இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள்.

0: இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலையை போட்டு அடிப்பண்டா, ஏன்னா உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லடா, என் கோலையை அடிப்பான்டா. அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் எனக்கு தான் ரசூலுல்லா பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டுல தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர், இந்த வருடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு 3க்கு 4 ஆவிட்டு இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆய் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷல் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாரு, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே சரி, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போயிட்டு வந்துடும் வாங்க. என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள். அதுல நம்பர் போடுவார்கள், 1, 2, 3 சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள். அது போயிட்டு அங்க சரியா 2 நம்பர்ல உழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, அந்த 2 நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் இதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை, ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். அல்லக்கும் வாப்போ, அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. எல்லாம் சொன்னான், அப்பதான் தலை தூக்குவீங்க. சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தானுடைய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான். 10-10 ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், ஒண்ட 10 குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லா சொல்கின்றான். சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பார்க்கறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனார். அப்பா உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாவட்டில் பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ண போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான். அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மன்னங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சுதான் அந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே 4 மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒரு தால பேய்த்து 2-3 செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உள்ளுடுமா. சில பேர் சொல்ல நட்சத்திரம் உள்ளுறது கண்ட என்ன கண்டா அவன் பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அது. ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இது சரியா இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா இஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன, எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம், அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டி காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான, அதாவது நற்குண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ நமது இந்த உரையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்க இயலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்க இயலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்க இயலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா ஒமாஹும்பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள் ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம், சக்கராண்டா என்ன போதை, சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன, ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும், உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க, அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலே ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவன், எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவன். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கும்னு ஒரு மூமினானவனாக இருந்தான். சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்க வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அது போல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம். பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது? எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவரோட கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா அவர் அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அவர் இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா, இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்தது தான். அதை நம்ம தனி தலைப்புல பேசி இருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும், நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள்ல வருது, இன்னாலு அலா உஜூஹி கௌமின் குலூபனா, சில மக்களை பார்த்து நாங்கள் பள்ளிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க வெளிப்படையா பழகுங்க, ஓபனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன, பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் இன்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாகுவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும் சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன, குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இதப்படி சொல்வார்கள். ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ற, கருத்தோ உணர்வோ, திருப்பி திரும்பி சொல்றேன், எனக்கு கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக், அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்ப சைக்கோலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா எப்பயும் கெட்டு பேத்திக்கிறீங்க, நான் டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்க இயலாது, சரியா? யார்கிட்டயும் பதில் சொல்ல இயலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்துல நான் ஏற்கனவே கெடு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. நான் அவனுக்கு ஒரு வார ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்தவன் தான் என்ன காரணம், நீ ஒரு வார ஆறுதலா இருந்துருது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு அது பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாது பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு? சாபாக்கள், ஜாகிலிய காலத்தில் அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது. அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்ற முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலீஸ் கருத்து, இபிலீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்தீங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், ஏன்னா அவனை மாற்றவே இல்லாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்டதியாக ஒருத்தட்டையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்டதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும். இது போன்ற உணர்வுகளும் அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும். ஸோ திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல, அவர் தெரிஞ்சவராக ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களே. அது ரெண்டாயிரம் அவர பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிருவோம் என்று ஒரு கட்டுப்படுத்திக் கொள்வோம் நிப்பார். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதான் பதிலை விட, சரியா? இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள், அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமோ பதில சொல்லாம ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ்ஜி செய்வாரு, எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும், இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளி மாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது, ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது, சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும் என்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியுவான். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபரா இருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம், இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம், அதுல இருப்போம். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவாக ஒரு ஆளவ இருக்கிறது வேற, ஒரு மௌலவியவ இருக்கிறது, ஒரு இமாமவ இருக்கிறது, ஒரு மதினவ இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு, வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம் கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்ல அங்க எலோபதி ஹோமியோபதி பஞ்சர் ஆயிரம் கருத்து மூலம் ஒருத்தர் ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார், அப்ப போகலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும், அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போ, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடு நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க, பெருசாக படிச்ச நினைக்க தேவையில்ல. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்கள் பதில் காணாமல் இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்போ இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள்லையும், எங்களை பத்தியும் அவங்கள்ட்டே பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்ட்ட என்ன செய்யும் பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியலாம் அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லுறீங்க. எல்லாவற்றுக்கும் முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே, ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்துல அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோடதான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்துல அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தரவாதம் இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச உத்தரவாதம் இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப் அறிஞ்சவனா இருக்கிறான். இப்போ முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலைக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய அடைய, ஒரு 60-70 என்று வயது அடைய அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்லாம் அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம். அந்த உணர்வு வந்து அவசரமா அவங்களை அள வைக்கும், அவசரமா அவங்களை புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் நாங்க பாத்திக்கிறோம். எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹத் யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க, இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறாண்டா, அதான் இன் தகூனு தலமூன ஃபஇன்னஹும் யலமூன கமா தலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூ. உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன வலி, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு யுத்தம் செய்த இறைவன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹு தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹு தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு ஒரு மனிதன் வேண்டாம் எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கண்டே இருக்கு, நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்ப முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ, அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்கள் சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது, புரிய வைக்கலாம. நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு வழங்கப்படுத்தலுமா, பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கு நம்ம வழங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்தலாம். விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் ஓரளவுக்கு, இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பா, நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான்.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதானுரிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.
4: அனுசரணை வழங்குவது
5: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خيرٍ فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: நீ எல்லாம் என்ன செய்வான, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்க சொல்றத அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு, ஒரு ரெண்டு வயசுல மூணு வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாயின அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உனைய நான் சின்ன வயசுலேயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோ ஒன்று எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல, அப்படியா சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நெஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறாரு என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வு உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம். அவங்க சின்ன வயசுல அவர் உம்ரா, யாராவது சொல்லுவாரு அவங்க எத்தனாவது உம்ராண்டி, அவன் 20 வயசுல உம்ரா செய்யறானே, பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான், அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சிட்டான், அவளு வயிற்றுல இருக்கவங்க நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு, பாப்பா. அவன் என்ன பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்ட என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா அவன் நினைப்பானே தவிர, நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்ம பாப்பா தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸியாக்கு, அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பது, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழப்பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்துல அல்லது இந்த சமூகத்துல அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்பி இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான், இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நாங்கள் துவால என்ன சொல்லுவோம், அதை மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாயே என் உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்தில் இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை, என்னை பற்றி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தனை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மை செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை நீங்க, ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள், அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க, அவ்வளவு விசாலமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொன்று பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அதாவது ஜெய்தெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள தலாக் பண்ண போறேன், அவங்களை என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன், தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய இடம், இது அரசு நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்னபின்னா ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார், என்ன, நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன் சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு பிறகு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூலாங்க என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களாக மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்கில் கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதின்னு முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகணும் கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க, தலாக் பண்ணாதீங்கன்னு சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன வெளி, அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள், அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த இருக்கிறான் ஒரு விஷயத்தை, அதை நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது, ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வத்துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹு முபதி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு அல்லாஹ் மறைச்சே விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலாவோட பயமே. ரசூலாங்கட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெய்து வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன, மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறுமண்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்ல என்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும், அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹு தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலா பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பானது சொல்றார். அல்லாஹ் அனுமதிச்சதுல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் சல்லா நவுது பில்லாமின், ரசூலாங்க சொல்றா இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சார், இவர் முடிச்சார் என்று பேர் வரும் என்பதற்காக, ஒத்தஹன்னாஸ், நீங்க என்னத்தை மறைச்சிங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹு ஹக்குவன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தாலா தான். நபிமார்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி பலம்மா கதா செய்தும் மின்ஹா வத்தரன் ஜவோஜினாக்கா, செய்து வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது முரூருல் கிராமா போற இடம், சங்கையா நகர்ந்து பேத்துரும் அந்த இடத்துல எல்லாம், அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தாலா நீங்க மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி இதுல கவனமாயிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வரார், அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்காரர், சரியா, வகி எழுதிட்டு அதுல வந்து முரம்பட்டு போனவர், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உஸ்மான் கூட நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அல்லாஹ்வின் தூதரே நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாராங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்ப பாதுகாப்பு கொடுக்க ரசூலுல்லாஹிக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது ஒரு நபித்தோழர் இவர் மரண தண்டனை கொடுக்கிறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான்ற எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அதான் முஸ்மர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க. கொண்டு வந்துட்டாங்க, அல்லாஹ்வை தூர நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன், நீங்க பாதுகாப்பு அளிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டான், நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன்னு சொல்லிட்டான். முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவரை என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே. எப்படி சொல்றாங்கடா, நீங்க ஒரு கண் சாட காட்டி இருந்தா நான் வெட்டியிருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகுமானதல்ல. கண் சாடை காட்டுவது கெட்ட பழக்கம், ஒரு துர்க்குணம், உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். அரபில் என்ன சொல்றாங்க, அது கண்ணுடைய துரோகம். உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்களே, அவர் உங்களை கெட்டவராக தான் என்ன செய்வார், நினைப்பார். அதனால கண் சாடையை மேக்சிமமா தவிர்ந்து கொண்டோம். கண் சாடைய மேக்சிமம் அது வந்து ஹாயினத்துல் ஆயுன் என்று கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. அப்ப எல்லா விஷயங்களையும் அது அடக்கமா இருந்தாலும் கண் சாடை கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படின்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறார். இதே ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பேசி கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் வரா, மறுபடியும் பேசி கண்டிக்கிறான். சிலருடைய இயல்பது சரியா பேசி கண்டிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சலாம் சொல்றது பேசுறது. சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வாருன்னா, நீங்க எல்லாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே, அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாப்பு தான் பேசுவார். அந்த இடத்துல நம்மளே தவறா நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா, எப்படி இருக்கீங்க, வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க, ஓண்டுருவாங்க சரியா, போக மாட்டாங்க உலகம் அப்படி என்ன, அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும். இப்படி இயற்கையான ஒரு நிலைமை. இது சிலர் என்ன சொல்றேன், நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டீ இல்ல வீட்டுக்கு போங்கட்டு விரட்டி விடுவேன், நான் நேரடியா பேசுறாள் தான், நீ வாலத்துக்கு தகுதி இல்லாத ஆள் தான் சரியா. மனிதன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும். மார்க்கத்துக்கு எந்த தடையுமே இல்லை, வீட்டுக்கு வாரீங்களா, சாப்பாடு தின்ட்டு போறீங்களான்னு வீட்டுல ஒண்ணு இல்லாட்டி சரி, அப்படி இருக்கணும். அப்படித்தான் ஒரு சாபி கூட்டிட்டு வரா, வந்தா வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படித்தானே. அப்ப அவன் என்ன செய்யற, விளக்கு அணைச்சு இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் என்றது மனிதனுக்கு நல்ல அகலாக்கான ஒரு பண்பாடு, அது அதெல்லாம் இல்லாமலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ரெண்டு மூணு நாலு முறைக்கு வராங்க, அவங்க போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை களைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்ன தாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ் அசௌகரியம், இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம், ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால, என்ன எப்படி நீங்க போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம் வைங்களேன், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார், உங்களை எங்கடா அனுப்புறது பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெக்கப்படுகிறார், அதனால வெட்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்தை வெட்கப்பட மாட்டான், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு ஗ைர முஸ்தனிஸீன லிஹதீத், பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்திராம உண்டா போயிருங்க என்றால், உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய்விடுங்க. நபிக்கு கட்டாயம், மற்றவர்களிடத்துல அதபு, மற்றவர்கள்ட்ட அதபு, சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே இருந்துறது அது வந்து ஒரு அதபு. உணர்வையும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒன்னு நினைக்காதீங்க, இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் விளங்க போறல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதுல என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஜைனப் பின் திஜாஷ், இதே அதாவது நபி தோழியை பத்தி, ஜைனப் பின் திஜாஷ பத்தி ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும், ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எதிரான மனப்போராட்டம் இருந்த அதி கூடுதலான மனைவியா இருந்தா ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம பாசர் ரசூலுல்லாஹ் மதினி. அப்ப குடும்பத்துக்குள்ள மைனி என்ற ஒரு புள்ளைய திருமணம் முடிச்சிருந்தா மத்தபடியும் என்ன செய்யும், அடுத்து நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும். என்ன குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் வந்து கான துசாமினி, ஆயிஷா வஹியல்லத்தி கான துசாமினி, என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஆயிஷா ராவுக்கு வந்த அவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் கேட்கிறாங்க, எப்படி ஆயிஷா ரதியல்லாஹு எப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளத்தில் ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கென்று ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்லீஸ் என்ன செய்வான்னா நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான். நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன்ன்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லனா இப்லீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டன் ஆயிருவேன். ஏன்னா நான் இப்போ எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூல்லாங்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூல்லாங்களுக்கு பாதுகாப்பு. ரசூல்லாங்க ஒரு நபி, அவர் அல்லாவுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர், அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இதுவாரது, எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். அதனால் சொல்லுவேன் அதை லெமினேட், ஒருத்தனுக்கு அவதூறு சொல்றதுக்கு ஒரு லெமினேட் பண்றேன்ற என்னன்னா அந்த டைம்ல வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஏத்துக்கொள்ளீங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாம் சொர்க்கத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம்னா ஆதம் அலைஹிஸ் ஸலாம் வர மாட்டார். அதனால என்னது மானஹா குமார் ரப்பு குமான் ஹாதிய சஜரா இல்லா தக்கூனா மலக்கைனே தக்கூனா மினல் ஹாலிதேன், அதாவது அல்லாஹு தஆலா தடுத்ததெல்லாம் நீங்க தின்னீங்கன்னா மலக்காயிருவீங்க. மலக்காரு நல்ல விஷயமா இல்லையா, அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. அதுக்கு தானே நம்ம அமல் செஞ்சுட்டிருக்கிறோம். இப்போ ஹுலூத் நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இப்லீஸ் ஆல்ரெடி இருந்தவர் என்றால இருந்து தஃப்சீர் கொடுத்தான். தஃப்சீர் இப்லீஸ் விளங்கிட்டா, அந்த இப்லீஸ் தஃப்சீரை கொடுத்தோடே ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அப்பே ஒரு சந்தேகம், இவன் கெட்டவன் தானே இவன் உண்மையை சொல்வானான்ற ஒரு சந்தேகம் வந்தது. உடனே என்ன சொன்ன, காசமஹுமா அல்லாவின் மீது ஆணையாக இன்னி இலக்குமா லமின் நாசஹீத், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் கூட என்று. இதுக்கு மேல அவருக்கு நம்பலாத ஒரு கட்டமன் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ எதிரியா இருந்தா கூட அவர் நம்பினார். இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து நமக்கு யாருக்கு பகைமையர்களா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தா இப்லீஸ் உங்கள்கிட்ட நேரடியெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய ஃபார்மேட்ல தான் உங்கள்ட்ட கொண்டு வந்து என்ன செய்ய தருவா, நீங்க அதெல்லாம் விட்டுருவோம் அவருக்கு நலவா கெடுதியாண்டு, கூடுமா கூடாதா, தேவையா தேவையில நின்றோன்னு. ஏன்னா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது, நல்லவர்கள் இஹ்லாஸா கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினை ஆகிக்கும் என்று இஹ்லாஸா எடுத்துருவான். இந்த மெத்தட்ல வாரத்தை நீ கவனமா இருக்கணும். ஆயிஷாரா சொல்றாங்க, அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வந்தாங்க ரசூலாங்க, என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்ட உடைய வகையில் திகான துசாமினி ஃபஅஸமஹல்லாஹு பில் வர, பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான். யாரு, ஜைனப். ஜைனப் அந்த இடத்துல இடமே கொடுக்கல, போட்டி இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உடனே சொன்னாங்க, இல்ல அவர்களை நான் தக்வா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன். இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல உள்ளத்துடைய அந்த உள்ளத்தில் இஹ்திலாஜ், என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர வந்து என்ன செஞ்சிடணும், தடுத்துடணும். எனவே அல்லாஹ்வுத்தலா அந்த உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவில் ஓடுது, ஏன் நம்ம பகைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான், உள்ளத்தில் சிந்தனைகள் ஓடத்தான் செய்யா, போட்டியானவராக இருக்கலாம், நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம். சில வேளை நமக்கு சிலர் சொல்லுவாங்க, இவரையும் அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டிருக்காரு, தொழில ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறது, ஒரே ஃப்ரெண்ட் ஒரே லைன்ல இருக்கிறனால சண்டை வருது, நீ வெளியிருக்கிறதால சண்டை வரல விளங்கிட்டா. அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்க என்ன செய்யலாம், மிரிக்கலாம். ஆனா வரவேண்டிய கட்டத்துல வெளிப்படுத்துற கட்டத்துல என்ன செஞ்சிடணும், அந்த பேணுதலை சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு அம்சம். அடுத்தது அதாவது இந்த நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லா பகுதியும் என்னடா, குணரீதியான விஷயங்கள்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு நம்ம வெளிப்படுத்தாத அல்லது உள்ளத்துல சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் உணர்வுகள், இது பேசுறதெல்லாம் வந்து அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்கள். உணர்வுண்டா தெரிஞ்சிருக்கு, அதாவது எல்லாம் வித்தியாசப்பட்டு கொள்ளணும். பண்பாடு வேற உணர்வு, உணர்வு என்ற சந்தோஷம், சந்தோஷம் என்றது தானா வாரது விளங்கிட்டா, சந்தோஷம் என்றது தானா வாரது, வேதனை கோபம் ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம், அதே போல கவலைகள், அது போல என்னது எதிர்காலத்தை பற்றிய அதீத யோசனைகள், இதெல்லாம் உண்டாகக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளுடைய அளவுகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அறிந்திருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அடுத்தது அது ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அடுத்தது

அந்த நேரத்தில் தேடி தேடி வந்து எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திட்டத்தை போட்டாங்களோ அது போல பின்யாமீனுடைய அந்த பையிலிருந்து அது எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டோடனே இவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும், அதாவது இந்த என்ன சொல்ற அந்த ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், மற்றவங்க சகோதரர்கள் தான், ஏனைய தாய் அந்த தாய்க்கு பிறந்தவர், அத மற்ற தாய்க்கு பிறந்தவர். அப்ப இத கண்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அநியாயம் அவங்க செஞ்ச புறவும் உணவு கொடுத்து கண்டிக்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டிருக்கிறாரு, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார், பல போராட்டங்களை மனசுல மறைச்சிக்கொண்டு உதவி செஞ்சிட்டிருக்கிறாரு. இத கண்ட உடனேயே இந்த டீமோட சிந்தனை இன்னும் மாறல. அதை கண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் சரக் ஃபக்கத் சரக அஹுன் லஹூ மின் கபல், இவரே களவெடுக்கிறாரண்டா, இவரது அண்ணனும் களவெடுத்து தான் இருப்பார் அப்படின்றான். இவங்க என்ன சொல்றாங்கடா, இவர் திருடுறார் என்று சொன்னா அவரும் திருடித்தான் இருப்பார், இவங்க தான் சின்ன வயசுல கொண்டு வந்து போட்டது எது கிணத்துல, அப்ப அதுக்கு முன்னால திருடிப்பார் என்று சொல்றாரு அதானே. அதாவது இவரே திருடுறாரு சொன்னா இதுக்கு முன்னாலே இவர் என்னது திருடித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்கிறார், ஏன்னா யூசுப் தான் அந்த சகோதரன், அவங்களுக்கு தெரியாது. அதை சொல்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உள்ளத்தில் எவ்வளோ பெரிய வேதனை வந்திருக்கணும். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார் சொல்லுவாங்க, லை அலா அஃவ துல்லின் பல் அஃவ ஹில்மின் சொல்லுவாங்க. அதாவது சிலர் மன்னிச்சுடுவாங்க, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன், ஏன்னா ஒன்றும் செய்யலை சரியா, அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன், அந்த மன்னரை மன்னிச்சிடுறேன், இந்த அமைச்சரை மன்னிச்சிடுறேன், அந்த பணக்காரனை மன்னிச்சிடுறேன்னா இவரால் ஒன்றுமே செய்யலை. இந்த மன்னிப்புக்கு சொல்லுவாங்க அஃவுதுல், மறுமையில அஃபுதுல்ல அல்லது மறுமையில அல்லாவுடைய ஹுக்கு. இந்த உலகத்துல அஃபுதுல்லண்டா இது ஒரு தாழ்ந்த மன்னிப்பு, உயர்ந்த மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இமாமுன் ஆதிலுக்கு பெருமதி கூட, நீதியான மன்னருக்கே பெருமதி கூடன்னா அவர் நீதி செலுத்த அமைக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. நீதியான ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு நீதியான அவருக்கே அந்த நிழல் கொடுக்கப்படல, அவர் நீதியான் செய்யறாரு, ஆனா அவர் நீதியா கட்டாயம் இருக்கணும், அவர் என்ன நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அதே போலதான் அஃபு ஹில்மண்டா, ஆட்சியில இருந்து அதிகாரத்தில இருந்து மன்னித்தல், மன்னிக்கிற இடத்துல இருந்து தண்டிக்கிறதுக்குரிய இடத்துல இருந்து மன்னித்தார். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு ஹலீம் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் கருணையாளன், நம்மளும் கருணையாளன், அல்லாஹ் கருணையாளன், அந்த கருணை அல்ல, நம்மகிட்ட கருணை இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை ஒப்பிடற்றது. ஏனென்றா அவன் தண்டிப்பதற்கான முழு செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்கிறான். அதனால அல்லாஹ்வு தஆலா ஹலீம். இந்த மாதிரி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகார புடியில நிக்கிறாங்க, அந்த டைம்ல சொல்றாங்க இன் சரக், இவர் திருடி இருந்தா ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபல், இதுக்கு முன்னால் அவரோட சகோதரன் திருடிப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதனை வந்த உடனே ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா, யூசுப் அதை மனசுக்குள்ள மறைத்து கொண்டார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, அப்படி சொன்ன அந்த வார்த்தையுடைய வேதனையை மறைத்து கொண்டார், வலம் யுப்திஹா வெளிப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லல, பேசாம இருந்தார். எதை வெளிப்படுத்தவில்லை தெரியுமா, அந்தும் ஷர்ரும் மக்கானம், நீங்கள் தகுதியால் கெட்டவர்கள் என்று மனசால சொன்னார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்கள் தகுதியால கெட்டவர்கள், அந்தும் ஷர்ரும் மக்கானம், இடத்தால கெட்டவர்கள் என்று யூசுப் என்ன செஞ்சாரு, மனசுக்குள்ளால சொல்லிக் கொண்டாரு. ஆனால் வலம் யுப்திஹா, அவர் வெளிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கான உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட ஒரு வேதனை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் வலம் யுப்திஹா வெளிப்படுத்தவில்லை என்றான். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல பட்ட வேதனை அல்லாஹ் வகையில சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே அளவுல என்ன, அதே அளவுல இதை புரிந்து கொண்டிருப்பானா இல்லையா, அதே அளவில் அல்லாஹ் தஆலா அனைவருடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொள்வானா இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம உள்ளத்தில் ஒரு இடத்துல வேதனை படுறோம், நொந்து கொள்றோம், அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார், அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறாங்க, விளங்கிட்டா, எடுத்து இவரை வித்துருவோம்னு பிளான் பண்றதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க மறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வ ஷரவுஹு பிதமனி பக்ஸ் தராஹிம மஅதூதா, அற்ப கிரயத்துக்கு விற்றார்கள்னு சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுல பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல இந்த வேதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மனசால் என்ன செஞ்சாரு, மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலம் யுபதியா வெளிப்படுத்தவில்லை அவரு, அந்தும் ஷர்ரும் மக்கானன், அப்ப வெளிப்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்டா, மவுத்து வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இதுக்கு பெரிய ஒரு பொறுமை வேணும், வெளிப்படுத்தவில்லை என்பதை மௌத்து வரைக்கும் வெளிப்படுத்தாமல், வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வை பற்றி அதீத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். படைச்ச ரப்பில் என எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவனாக இருக்கிறான், விளங்கிட்டா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணுமென்றது இது சொல்லுதா இல்லையா. ஏனென்றா யூசுப் வலம் யுபதியா வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்ததாக நீங்க யூசுஃபுக்கு என்ன செய்த தெரியுமான்னு அடுத்த ரவுண்ட்ல சொல்றாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், நாங்க இவருக்கு முன்னுக்காலதானே என்ன செஞ்சோம், இவரை திருடன் என்று என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்ப நம்ம

0: அநியாயக்காரர்கள் என்று சொன்னவர்னே அவர் சொல்லா லா தஸ்ரீபா அலைக்கும் உள்ளியோம், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் யஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பானாக என்று யூசுப் அலை இஸ்லாம் சொன்னார் பார்க்கிறோம். அப்ப அந்த நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம இவருக்கு பெரிய என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், திருடன் என்று சொல்லிட்டோம், எவ்வளோ இது செஞ்சிட்டோம். ஆனா யூசுப் அலை இஸ்லாம் என்றைக்கும் ஒரு நாள் அதை திருப்பி சொல்லல. என்ன காரணமா திருப்பி சொல்லலைன்னு சொன்னா, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது அல்லாஹ்வுடைய கூலிய, அல்லாஹு தாலா தனக்கு தந்த அந்தஸ்து. எந்த நஷ்ட சகோதரர்களும் கிடைச்சிட்டாங்க, எல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவர் பெரிய அந்தஸ்துல உலகத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இந்த சோதனை அவரை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சு சேர்த்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மூமின் பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது உள்ளத்துடைய அந்த உணர்வு சம்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டு. இது போல நிறைய நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யலாம், நபிமார்களுடைய வரலாற்றை மற்றவர்களுடைய வரலாற்றில் நாம் என்ன செய்யலாம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன அதாவது மறைக்க போராடிய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது ஒரு பகுதியை சொல்கிறேன். மூசா அலை இஸ்லாம் பேசிட்டு, மூசா அலை இஸ்லாம் வந்து கொலை செஞ்சுட்டு தானே போனார், கொலை செஞ்சுட்டு போகிற டைமில் அல்லாட்ட முறைப்படுறாரு, அல்லாஹு தாலா தஹ்வாவுக்கு நியமிக்கிறான். மூசா அலை இஸ்லாத்தை நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஃபிரவுனுக்கு தாவா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மூசா அலை இஸ்லாத்துக்கு முதலாவது ஞாபகம் வந்தது என்னன்னா, உலகத்தில் எவருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கொலை, அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன, ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது தானே, அந்த நபரே போய் என்ன யாருக்காக மூசா அலை இஸ்லாம் முந்தின நாள் என்ன அந்த கொலையை செஞ்சாரோ அவர் அடுத்த நாள் தன்னே தான் கொலை செய்வார்னு நினைச்சி தான் போய் சொன்னது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்க என்ன செய்திருக்கு, அவர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு பயப்படுறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படுறாரு, அல்லாஹு தாலாட்ட சொல்றாத நீ அந்த பேத்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ற டைம்ல, வலஹும் அலைய தம்புன் ஃபஅஹாஃபு அய் யக்துலு, யா அல்லாஹ் என்ன அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு குத்தம் செஞ்சுக்கிறேன், என்னை கொலை செய்து விடுவார்கள்னு பயப்படுகிறேன், என்னை அவங்க வந்து திருப்பி கொன்றுவாங்கன்னு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் அப்படின்றான். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்ற, உங்கள் ரெண்டு பேருக்கு பக்கத்திலே என்ன உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாதுன்றான். அப்படியா, என்ன சகோதரனையும் என்னோட சேர்த்து என்ன அனுப்பிறியா அல்லான்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் எதுக்கு மூசா அலை இஸ்லாம் பயந்தாங்களோ, ஃபிரௌன் வந்து மிக புத்திசாலியாக தான் நடந்தான், ஃபிரௌன் வந்து அடாவடித்தனத்தை ஃபஸ்ட்டு கையாளலை, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாலும் அதை பேச்சுவார்த்தை அது இதுன்னு வேற மாதிரி தான் கொண்டு போனான் ஃபிரௌன். அதனால சபையில வச்சு அவ மூசா அலை இஸ்லாத்த முதலாவது கெட்டவராக்கிறதுக்குரிய வேலையை தான் ஃபிரௌன் செஞ்சான். எதை மூசா அலை இஸ்லாம் பயந்து கொண்டிருந்தாங்களோ, ஆதாரம் இல்லாத செய்தியா இருந்ததால ஃபிரௌன் அந்த இடத்துல எடுத்து போடுறான். எப்படி ஃபஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வஅந்த மினல் காஃபிரீன், காஃபிர்களில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்க நிராகரிச்சுக்கின்ற பொழுது கொலையும் செஞ்சுட்டு போனீங்களே அப்படின்ட்டு ஃபிரௌன் கேட்கிறான். இந்த இடத்துல மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த ஆறுதலுக்கு பின்னால நினைச்சா மறைச்சிக்கலாம், மூசா ஜுர கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன் தான். இந்த இடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிறாரு, நான் செய்தேன் தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தின் உச்சகட்டம், அல்லாட்டத்தை அவருடைய முறைப்பாடெல்லாம் இருந்துச்சு, அல்லாஹ் தயார்படுத்திய பின்னால கடுமையான தைரியசாலியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஃபஅல்துஹா இதவ அன மின தாலி, அப்ப நான் வலிதவரியவனாக என்ன செய்தேன் இருந்தேன், தெரியாதவனாக இருந்தேன், வழிகள் எனக்கு தெரியாதவனாக, ஃபஃபரர்து மின்கும், உங்களை விட்டு நான் ஓடினேன், லம்மா ஹஃப்துக்கும், உங்களை பயந்து நான் ஓடினேன், உங்களுக்கு பயந்து நான் ஓடினேன், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்து நபிமார்களில் ஒருவராக அல்லாஹு தாலா என்னை ஆக்கினான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றார். அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சிருந்த ஒரு மனநிலையை, ஒரு குற்ற உணர்வை வெளிப்படுத்திடுறார். உலகத்திலேயே ஒரு குற்றவாளிக்குரிய மிகப்பெரிய ஆறுதலை தெரியுமா, ஒத்துக்கொள்றது. உலகத்துல மற்றவனுக்குரிய அதிகாரம் அங்கே குறைஞ்சிடும், நீ செஞ்சியான்னு கேட்கிற இடத்துல நான் செஞ்சந்தாண்டா அவமானம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கஷ்டங்கள் வரலாம், ஆனா ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நாக்கு இழந்துடும், அதிகாரமும் கீழே விழுந்துடும். அவன் தான் ஒத்துக்கிட்டானே, ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தானே உலகத்துல, எல்லாரும் குற்றவாளிகள், நான் குற்றவாளி இல்லைன்னு போராடுற நேரத்துல தான் மனிதனுடைய எதிர்ப்பு மனல் அப்படி கூட்டிக்கனே இருக்கும். ஒத்துக்கண்ணீங்கன்னு சொன்னான், கணவன் மனைவி சண்டை வருது, மனைவி நீ இப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு கணவன்ட்ட சொல்லிட்டு, கணவன் சொல்லிட்டு நான் செஞ்சேன்னா கணவனுக்கு நாக்கு இல்லாம போதா இல்லையா, செஞ்சான் பிளதாண்டதோட அவரோட இவர் எல்லா திறமையும் என்ன செஞ்சிருது நின்றுது. அப்ப திடீர்னு ஒத்துக்கண்ணா என்ன செஞ்சிடும், நின்றும். இது உலகத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கண்டார், ஃபிரௌன் பலகீனப்பட்டார். ஃபிரௌன் என்ன செஞ்சான், என்ன அதைவிட பெரிய குலகாரம், சரியா, நீ கொலைய பத்தி பேசுறியா என்றதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க சொல்ல வருது. இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்றான் என்பதற்கான ஒரு அல்லாஹு தாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துறான். அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்து கொள்கிறான், இது மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது வந்து இது உணர்வு சார்ந்த விஷயம். இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மைகளையே அந்த நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால், சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபுஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா. உங்க உள்ளத்துல உள்ளதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் வந்து கடுமையாக கவலைப்பட்டாங்க. நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட, பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்தில் மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் இது உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா, நம்ம வாயால் எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா, நிறைய குற்றவாளிகளாக நாங்கள் மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்கள் ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், ஆனால் இது எப்படி நாங்கள் செய்யறது, எங்களால் முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை கோபம் வர வார்த்தையில வரல, ரசூலுல்லாஹ் பதிலில் வழங்குது. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா, என்னது சமயனா வாசைனா, கேட்டோம் மாறு செய்தோம் சொல்ல போறீங்களா, அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, சமயனா வஅதனா குஃப்ரானக ரப்பனா, கதா கேட்டோம் கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது, அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குற. காரணம், அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு போகல, யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன உடன் அல்லாஹு தஆலா இந்த ரப்பனாலா துஆஹிதுனா இன்ன அந்த வசனத்தை நீங்க இப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்கள் எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க, எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிளவுற்றிருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடாது, குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள், அதை சுமத்திடாது, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லு. இந்த விஷயம் இறங்கிது. அதனாலதான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் நினை, இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா, அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீது நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டானே இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறான். அடுத்து என்னன்னா, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்துல தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனேயே இப்னு உமர் ரழியல்லாஹு அழுகிறாங்க. ரசூலான காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்புவோம் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுக்கு வருது. அப்ப உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவரும் என்ன செய்யறாரு சொல்றாரு, வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹிட்ட அபூ ஹுரைரா சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒரு கொஞ்சம் பேர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள், அல்லாவை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாவை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்துகொண்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு, அதை சொல்றது அதை சொல்றது அல்லாவை பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பானங்கள் வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதே, நாங்கள் அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்து வருது, ரசூலா கேட்டா அக்கது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா அப்படி, அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. ரசூலுல்லாஹி சொன்னா தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான், அதுதான் தெளிவான ஈமான். உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது, இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா, அது தாக்க சரியா ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன ரெண்டு இன்னொரு பகுதி சரியா, ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன், இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட நமது வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு ஆறுது. இரண்டாவது, உள்ளத்துடைய போராட்டங்களில் குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனால் அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலையோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில் இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, வறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு.
1: தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة من النار سرو بغلم بغلجيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கபல் லஃபீ தலாலின் முபீன். அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்திலிருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான். அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கம அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்குமுல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லீம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸுனி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸுனி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் சொல்லும்போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீ மிதிக்கிறது, உடம்புல ஊசி ஏற்றுறது தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்களில் ஒரு சாரார் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யறாங்க, தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலேயே இடையில பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு, அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சுக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழலில் இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு இவ்வளவும் சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு ஒரு நபி தொழர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க, ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. அவங்க விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க, இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்த இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்த சொன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்த சொன்னா, இன்னைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாம இந்த சுடுமணலை நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவச கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர். மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகதையாக புசைகள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான். அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேற லைக்கு, எங்கே இருக்குது? ஏன் அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புசைகளை போகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானதை எடுத்துருப்பாங்க. சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாகத்தான் இருக்குது. நபிகள் நான் சில ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தஅமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையே உறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. الله تعالى தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்றவங்கல்ல, வேதத்திலே பழைய வேதத்திலே இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ் சரியாக ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாசிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஜீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர்ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிற அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா மழை வட்டிருக்கார், மழை வட்டால் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச அம்மா அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும். என்ன அது ரொம்ப ஹார்ட்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபி தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உள்ளு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ன்றா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியை கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உள்ளு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் உள்ளு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்துருக்குது, உப்பு தண்ணியில் உள்ளு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர வழியை பார்த்து இதுக்கே இவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு இவருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஹு தஹூருன், அந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உள்ளு செய்யலாம். கடல் தண்ணி இருக்குது தானே, அது சுத்தம், நீங்கள் அதில் உள்ளு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன உப்பு தண்ணியில் உள்ளு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்னு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான். கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது. விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது, இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் கேட்பாரு. உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி, கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க. ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து, யார சொல்லா கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டயே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதுல உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதுல உளுந்தரிக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி, மனிஷா இல்லை யாருப்பா கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யார சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் மன்னிட்டு சொன்னால் இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை உழைக்கிட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து, என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிண்டிங்க பார்க்க இன்னொரு கோல், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசில் வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா, அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இதுதான். என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, லுக்கா இப்னு லுக்கா அந்த காவலியின் மகன், காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்றா, படும் மோசமான கொலைகாரனா இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படும் மோசமான கொலைகாரன், அவன்லாம் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்பவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செஞ்சல், இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படியும் கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசலை, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார்? ஒரு மாணவன் எப்படி நடந்திருப்பார்? அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா ஸல்லல்லாஹு மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பியை மீனிக்க வல கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறது தான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வல கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேயன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட்டு கிடையாது. நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையாக எப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமை அடித்ததில்லை. யுத்தம் கொண்டு போனால் தவிர, யுத்தம் கொண்டு போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்குமென்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க யார் சொல்லலாம் என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்கள் சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R reading method. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், SQ4R reading method. Sங்கிறது search, Qங்கிறது question, 4Rங்கிறது read, recite, relative, review. இந்த ஒரு மெதட் தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhDக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R reading method, அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும், நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியது ஆக்குவாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க அப்படின்னு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
4: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அற்புமானது வாங்க போலாம் கூட்டிட்டு போறாங்க. காட்சிப்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, ஒரு பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கங்கிறத நாங்கள் அந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார். நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறார். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுங்க, கரிபுஹு இலையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்துட்டு, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவியான்னு கேட்டான். இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்யறத விரும்புவியா? இல்லை என்றார். உன் சாச்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன்? நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் பண்ணால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான், நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்தன் மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்தன் மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சவன் போய் காய்ச்சிட்டு நிற்பார், அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில், அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்குவாரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரே அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லும் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்டே வழிபட்டுரும், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்கிட்ட வந்துடும். வெளியில் பர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா, ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கணும்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன கைருல்லி அஹ்லி, நான் என் மனைவிக்கு சிறந்தவர் தான். வேணும்னா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளவு அழகான ஒரு டெஃபினேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா, மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வதியங்கிறாங்க. ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா, அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்து இருந்தா முஸ்லீமா. அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பார், அங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும், அவரை ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார், சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பண்ணுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கணும், ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர், இப்போ கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுதுற நோன்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன், அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு நாவாலும் கூட பிரச்சனை வரக்கூடாதுண்டா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனை கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சிகரெட் விற்கிறவன் கம்பெனி நடத்துறவன் லேபல் ஒட்டுறவன் வீடு போயில கொடுக்கிறவன் வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும், இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேன்றது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும், அவனால சாவுறாங்கடா. 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க, ஒரு நாளைக்கு 70-75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவங்க முஸ்லீமா இருக்க முடியுமா? அவ்வளவு லேசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது, அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.
3: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி. முஸ்லீம் வானொலி.

0: அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குதுபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும், பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
1: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفية. وقال النبي صلى الله عليه وسلم: لا ينفع حذر من قدر ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل او كما قال عليه الصلاه والسلام. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அந்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ், இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துஆ. வானத்து அருட்கொடைகளை பெற்று தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள், அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்லுவாங்க, நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. லயன்ஃபா ஹதரும் மின் கதர், நீங்க என்னதான் நீங்க வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஆ மட்டும்தான் என்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை, வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய, பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துஆ செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்துல வேணும். நாம் என்ன துஆ செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துஆவே செய்யறதே கிடையாது.

0: நாம துவாங்கிறது பள்ளிக்கு வந்தா, தொழுகைக்கு வந்தா, ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம செய்யறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பத்தி தனி கிதாபே எழுதியிருக்கிறாங்க. அல் அத்கார் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுவாங்க. எங்கெங்க என்னென்ன சொல்லணும், அமலுல் யௌம் வல் லைலா அப்படின்னு கிதாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனா என்ன சொல்லணும், நீங்க அதையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ள போனா துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துவா, வெளியே வந்தா துவா, பள்ளிக்குள் வரும்போது வெளியே போகும்போது எங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்ன செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னா நம்ம துவாலாம் செய்யறது இல்லை. நாம துவான்னு நினைச்சுக்கிறது நமக்கு இன்னைக்கு ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேற எந்த நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிற அருமையான துவாங்கிறது அப்படி இல்ல. துவா என்பது எப்போதும் நாவுல சும்மா இருக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது துவா என்பது இருந்து கொண்டேதான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸ்ல ரப்பிகஃபிர்லி ரப்பிகஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, வாகனத்தில் போனா, காரில் போனா, சும்மா உட்கார்ந்தா, துவா தான், ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான் என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே, நாம கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் கம்மி, எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்துல சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்துல பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டி விட்டேன் என்று. அப்போ அபு லஹபு கேட்டான், அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னான், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்ற, அவர் அப்படியா துவா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அபூ லஹபுக்கு புரிந்து விட்டது, தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. இரவுல ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது, அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது, அவரையும் முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபு லஹபுடைய மகன் ஒரு போர்வையால போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபு ஜஹலுடைய அபு லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போதுதான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவு கொடுக்கிறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி. இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவி விடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கி கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. யாரெல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்போ எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவாதான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா தொழுகையில விசேஷமா துவாதான் செய்வாங்க, ஏம்மா இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. நம்முடைய துவாதான் எல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவாதான் எல்லா ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. நபிசல்லா சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர் அப்படின்னா, நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோம்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்சர், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபூ சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயிலை கொடுத்து எனக்கு கண்குளிச்சியை தருவாயாக. நல்ல துவாதான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண் குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா, தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சுருந்தார். பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க, மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா. எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம், ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும் போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது. இப்படி தான் தூக்கணும், கிபிலாவை நோக்கி உள்ளங்கை. எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். அப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம் இல்லைங்களா, முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம். இது தவறான முறை. இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். இப்போ உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மு ஹபீபா, நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட்ட கபருடைய வேதனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை, அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துன்யாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும், எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான், யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா, ஏன்னா அந்த சட்டை கிடச்சது அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர், அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு, சரி நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இப்போ இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது, மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? இந்த அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னா, அவர் எந்த பாவத்தை செய்யறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமா துவா தான் நம்முடைய வாழ்க்கையில, எவ்வளவு துவா செய்யறோமோ அவ்வளவு நன்மை. நாம வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கல்ல, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நாம் அல்லாட்டை யாசிக்கிற மக்கள். நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்டை 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: குர்ஆன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துஆ தான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்கினதுமே சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் வித்தர மாட்டாங்க. அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ திமாரினா, யல்லா எங்களுடைய இந்த பழங்களில் பரக்க செய்வாயாக, உபாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பரக்க செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுன்னத்து. ஒரு குழந்தை பிறந்தா நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. வாயில் பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுன்னத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும். நல்லோர்கள் வாயில பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில வைக்க சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலையும் துவா, ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான். அல்லாஹ் அதுல பரக்கத்து வச்சிருக்கிறான். குழந்தை பிறக்குதா, குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகள்ல தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக உலமாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹி இஸ்லாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும். சிறியதோ பெரியதோ, மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க. எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் முஸ்லீம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காம ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து 1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது, அங்கே அம்வாஸுங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோயுள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதா இல்லையா? மஷூரா தான் செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்ட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டி கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபிசுல் அஸ்லங்க அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியலை, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பிடலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதர் இல்லாஹி இலா கதர் இல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. உமர் அல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை, மார்க்க விஷயங்களாகட்டும், சில வணக்க வழிபாடுகள் ஆகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆலோசனை செய்வது தான் பணிவின் அடையாளம். சில பேர் யாருடைய கருத்தையும் மதிக்காம நான் சொல்கிறதா எல்லாமே, அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை தான் சந்திப்பாங்க, அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செய்யுமாறு குர்ஆனும் பெருமானாருக்கு ஏவுகிறது. அல்லாஹ் தன் நல்லடியார்களை பத்தி சொல்வான், அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்க எல்லா விஷயத்தையும் கலந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற மூணாவது விஷயம், இஸ்திஹாரா. சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாட்ட நல்லதை நாடுமாறு கேட்கறது. யாரெல்லாம் இந்த விஷயம், ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு பெண் மாப்பிள்ளை விஷயமோ, இது நல்லதா இல்லையான்னு தெரியல, நீ தான் முடிவெடுக்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று. அப்போ அந்த பெண் பேசுவதற்கு அரபியில் ஹித்பான்னு சொல்லுவாங்க. அது அபு அய்யூப் அல் அன்சாரிக்கு பெருமானார் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, அந்த பெண்ணை பேசி இருக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, அதை மறைவாக வைத்துக்கொள்னு சொன்னாங்க. சில நியமத்துகளை மறைக்கணும், எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல நபிஸ்லாம் சொன்னாங்க, இன்னலி அஹலின் நியாமி ஹுஸ்ஸாதன் ஃபாதரூஹும், அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய நியமத்துகளை வழங்குகிறானோ அவர்கள் மீது பொறாமைப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அந்த பொறாமைக்காரர்களால் அந்த நியமத்துகள் போயிடும், நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நியமத்துகளை எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது, நியமத்துகளை மறைக்கணும். நியமத்துகளை மறைச்சு தான் அல்லாஹ்வுடைய உதவி தேடணும், இந்த பொறாமைக்காரர்களால் நியமத்து போயிடும். இப்போ அபு அய்யூப் அன்சாரி ஒரு நல்ல பெண்ணை பேசியிருக்கிறாங்க போல் தெரியுது, சொன்னாங்க அந்த பெண் பேசிய விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, மறைச்சி வச்சுக்க. பிறகு அவருக்கு துவா துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய், அல்லாஹும்ம இன்னக தக்தீர், எல்லாம் உனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, ஒலா அக்தீர், எனக்கு சக்தி இல்லை, ஒத்தாலம் நீ தான் அறிவாய், ஒலா ஆலம் எனக்கு எதுவும் தெரியாது, இன்னக்க அந்த அல்லாமல் உயூப், மறைவான விஷயங்களை நீ தான் அறிவாய் என்று சொல்லிவிட்டு இப்படி கேட்குமாறு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி, யாரெல்லாம் இந்த பெண் பெயரை சொல்லி, இந்த பெண்ணுடைய விஷயத்தில் எனக்கு நன்மை இருந்தால் என்னுடைய தீனுக்கு, என்னுடைய உலக விஷயங்களுக்கு, என்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பெண் நன்மையானவளாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்கிற வழியை எனக்கு லேசாக்கு, இல்லையா அந்த பெண்ணை என்ன விட்டும் தூரமாக்கிடு. ஒரு சாதாரண பெண் மாப்பிள்ளை விஷயத்துக்கு கூட இஸ்திஹாரா. மனிதர்கள்ட்ட கேட்கலாம், நாலு பேர்கிட்ட கருத்து கேட்கலாம், தப்பில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாட்ட கேளு, யாரெல்லாம் இந்த பெண் எனக்கு பொருத்துமா இல்லையா உனக்கு தான் தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத நலவுகள் குறைகள் உனக்கு தெரியும், எனக்கு இவ சரியான பொருத்தமான ஜோடியாக இருந்தால் அவளை திருமணம் செய்கிறத லேசாக்கு, இல்லையா தூரமாக்கிடு. வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, உலக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் இஸ்திஹாரா செய்யுங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவா செஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஹிர்லி வஹ்தர்லி, யல்லா எனக்கு நன்மையை தேர்வு செஞ்சு அதை நன்மையாகவே ஆக்கு எப்போதுமே. ஹிர்லி வஹ்தர்லி ரெண்டே வாக்கியம்தான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவாவை செஞ்சுக்குவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திஹாரா முறையை கடுத்து கற்றுக் கொடுத்தாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சொல்லித்தர்ற மாதிரி, குர்ஆனை எப்படி சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு இஸ்திஹாராவுடைய முறையை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லா காரியத்துக்கும் இஸ்திஹாரா செய்கிறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, எப்போதும் நிம்மதி தான். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துகிற பழக்கம். நன்றி செலுத்தினால் எந்த நியமத்தும் கைவிட்டு போகாது. நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு படுத்துருச்சு வியாபாரம், நாம் உடனே பழியை அடுத்தவன் மேலே தூக்கி போட்டுட்டு யாரோ எனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிற ஒரே வார்த்தை சூனியம்தான். எல்லாருமே சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் செய்கிறவன் தான் அதிகம், அடுத்தவங்களாம் யாரும் சூனியம் செய்கிறது இல்லை, சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் வைக்கிறது. நம்ம செய்கிற பாவம் அது நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் நன்றி மறந்து நடந்தது நமக்கு நாமே செய்கிற சூனியம். அதனால் நம்ம செய்கிற தப்பு தான் நம்முடைய வியாபாரத்தை பாதிக்குது. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நினச்சி பார்க்கல, அதனால் இந்த வியாபாரம் நஷ்டமடைந்ததை தவிர அடுத்தவர்களுடைய சூனியம் அது இதன் பிறர் மீது பழி போடுவது பலவீனத்தினுடைய உச்சக்கட்ட அடையாளம். ஆக அருமையானவர்களே, நிம்மதியான வாழ்க்கை இந்த நாலு விஷயங்களில் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ்ட துவா கேளுங்க. நடந்து கொண்டு, படுத்து கொண்டு, ஓடிக்கொண்டு, அத்தனை நிலைகளிலும் துவா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது கூட நிற்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அமல். நாம் வாழுகிற இந்த காலம் அல்லாஹ்வின் பக்கம் மிக மிக தேவையுள்ள காலம். யாரையும் நாம் சார்ந்து நம்பி இருக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய அத்தனை நிலைகளும் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருக்குது. சாதகமாக யாரும் எதுவுமே கிடையாது, யார் மீதும் நீங்கள் பாரத்தை போட முடியாது, அப்படியான ஒரு காலகட்டம். எனவே துவாவில் எல்லா பிரச்சனைகளுக்குமான நிம்மதியும் அல்லாஹ் மனதுக்கு அமைதியும் கொடுக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நாலு நற்பேறுகளை நல்ல விஷயங்களை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
2: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லிம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimwanuli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى: الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள்,
2: இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார். மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய, பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள், அன்றைக்கு இருந்த வேதக்காரர்கள் வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறை மறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார்? ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறை மறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸா வஜல் வஹியை இறக்கினான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தன் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துணுக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல்லஹா, இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஹைர், ஒரு மனிதன் ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஐந்தையும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால் தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000 புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம். அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா, அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்தது அல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்குகிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம் அவர்கள் சொல்ல, அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம். அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1, ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரிபிலகும் மசலர் ரஜுலைன், இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறான். அந்த 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறானே, செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 தோட்டம் 2 தோட்டமாக மாறியது. திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் 1/3 மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி 1 ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி, உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம்.
3: அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ்,
2: அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி எது நடந்தது என்று சொல், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான், இல்லை ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன், அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான், இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா வதஹல ஜன்னதஹு வஹுவ வாலிமுல் நஃப்ஸி கால மா துன் அன் தபீத ஹாதிஹி அபதா வமா துன் ஸஅ. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறான், என்னுடைய உழைப்பால் என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை அல்லாஹுவை மகிமைப்படுத்து, மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா இன் தரணி அன அக்கல்ல மின் கமால வலதா, அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து, இல்லை எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்கிற, அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன், காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன், என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறான். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அலா உஹ்பிருக்கும் பி குனூஸில் ஜன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா, அல்லாஹுவின் தூதரே சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக்கொடுங்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், அறிவுரிக்குகிறதே மகத்துவம் மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமேயானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளி யார், ரொம்ப பெரிய அறிவாளி யார்,
3: இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லிக் கொடுத்தார், பதிலையும் சொல்லிக் கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி அல்ல நான் வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துவராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே, நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது, இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டே கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டே

ஹிதிர் கேட்க கூடாது என்பதாக அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதிர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன், நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதிர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால், முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம். கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமுல, அவர் என்ன செய்கிறாருன்னா உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு, போனாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்கள் எங்களுடைய மன்னர், இதோ இந்த பகுதி ஒரு இடத்த சுற்றி காட்டுறாங்க, இந்த காட்டை சுற்றி காட்டுறாங்க, இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது, இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க துல்கர்ணனுக்கு புரியலை, ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா, சைகையிலேயே பேசுறாங்க. அதற்கு முன்பாக துல்கர்ணனுக்கு முன்பாக எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனால் கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர், ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்ணன்ற சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்கள் தாரோம், அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள், எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது, அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும், அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க, அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க, கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்ணன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை, உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை, அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான், எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஆனா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்களை எல்லாம் இறக்கி செய்ய முடியாது.

0: நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டில் ஒரு பெரிய சுவரை கெட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது. இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குரான் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹ் ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளாக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரேகம் செய்வீர்களே ஆனால். இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், இதை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உடைய வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, துல்கர்னைனாக நாங்கள் இருக்க வேண்டும். பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் லஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது, இன்னா ஜஅல்னா மஅலல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம், இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழ் உள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண் கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம், அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார், ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள், ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இப்லீஸ், இபிலீசை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காலமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபத்தத்தகிதூனகு வதுர்ரியத்தகு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீசை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீசை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த வானவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஹலக்தனி மின்னார், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில். நல்லவனை போன்று, வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான். அவனினுடைய முகமூடி கலந்து விட்டது. வாழ்க்கையில நமக்கும் ஏற்படும். சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை, இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான். ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம், சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது, அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்றுப்போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்றுப்போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா, அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நன்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பீர்கள், அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒவ்வொரு
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரசாதி அவர்கள்.
1: அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறன், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன ஓதி ஓதி 24 மணி நேரம் ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. தொழில் இல்லாம குர்ஆன பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே, குர்ஆன பாடமாக்கினாங்க சம்பளமா. அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இவாத செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டா தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட ஹுதுபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபிர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன வாசிக்கிறாங்க, ஜும்மாக்களை கேட்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு, என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன ஆயத்து. குர்ஆன ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காருண்டா, உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்கார். என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யண்டு கடைசியாக வரும்பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன், ரெண்டா இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும், இதில் நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போவோம் சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்துர் ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கியாவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால நிறைஞ்சிருக்கு. فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்துக்கு. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலுமா அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் தொழல் பொய்ப்பிக்கிறாரா இல்லையா, இஸ்லாத்தை பின்பற்றல் சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு, அவ்வளவு. மார்க்கத்தை பின்பற்றல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, யா அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதுதான் சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார், பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்றா சொல்லியிருக்கான சகோதரர்களே. இந்த வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை, ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? ரஹ்மான்ல கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். சகோதரர்களே, எங்களோட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் உண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மகிஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்க்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா, இவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்த மனைவியுடைய எங்கள்கிட்ட மனைவி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர் உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல பிளைட்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளிமாரும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, ஃபயுஹது பின்னவாசி வல் அக்தாம். எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தாங்க. பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளவு சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வர, அரஹமுர் ராஹிமின் சொல்றது தான் இறக்கமுடைய உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காபிர்களை பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குதே இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அங்க போலீன்ல நரகத்துக்கு போற வேலை இவருக்கு போறோம், இவர் நரகம் இல்லை. இதுல சூரத்துர் ரஹ்மான்ல இருக்குது எல்லாம். யுஅரஃபு அல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனாலதானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், ஒரு மணித்தியால இன்பம், ரெண்டு மணித்தியால வேற அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராத குடிச்சுட்டாரு என்ன இன்பம்? ஆறு ரெண்டு எத்தனை மணித்தியால இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியால? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் பாதுகா, சாராயத்தை வாயில வச்சிடக்கூடாது. தௌபா செய்ய. சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட மனிதன் பாவம் செய்யறது, சரி தௌபா விட்டுவோம், நல்லவங்களை உளமாக்கூட போய் சேரு, நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான் பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலந்து அல்லாஹ் இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும். இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சே இதெல்லாம், நீங்க சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வபைன ஹமீமின் ஆன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பார். என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். என்ன மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னா பகுத்தா. எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா பகுத்தான்னு திடீரென்றுதான், திடீரென்றுதான் அவன் சக்கராத்துமான சும்மா படுக்கவள உயிர் போயிடு. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில். மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்த இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை, பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொருக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியார் நரகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொருக்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே எல்லாம் விட மாட்டோம். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என் மகனை பாதுகா. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லன்னு தனம். ஏன் இஸ்லாம் இல்லை? என்ன மிக்க சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தை உறுதியாக, மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே இணைத்த இல்லையே, விடுங்க துன்யா, கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தின ஒன்றிருக்கான். சல்லி பிரயோஜனம் அளிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல், கம்தரக்கும் ஜன்னாத்தி வாயூன் வஸ்ரூஇ வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கோடி கணக்கை விட்டுட்டு போயிட்டீங்க, துன்யாவுக்காக தொழுகை தியாகம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தூக்கம், சுபோ கெளம்பு. அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழும்பு. இல்ல இன்னைக்கு வின்டர் வாங்க, விண்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்களே, உத்தியாகம் செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். எல்லாம் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா 100%க்கு 100% பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க. 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோதுவாங்க. எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க. எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதது. நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கி நான் கூட்டாளிகள். 100 செலவா தோத நேரம், 5 தொலை நேரம் இல்ல செலவா தோது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனை வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு 100 ஃபகீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் சும்மாக்குவார். இன்னும் இருக்கிறார், வாழ்றான் உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறான். கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கி ஒருத்தர், ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம். 100,000 பேர் எடுக்கிறா, எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவோ செஞ்சுட்டு மௌத் ஆயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவரோட பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத் ஆயிட்டார். நபியோங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீக் என்றார். அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லித்தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லித்தந்த. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியா இடம் மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தா விளங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களோட கூட்டாளியால செய்யணுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனையும் சேர்ந்து ஆளுகிறார். உங்களுக்கு ஒன்று செய்ய டாக்டர் கையை விரிச்சிட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கியமாகும். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா பிறங்குமோ சொல்ல தெரியாது. அதா பிறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்க அதா விட மாட்டிக்கொள்ள கூடாது. அதா ஏன் வரும்? பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதா இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேய போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டார். பொய்ப்பிச்சாங்க, பொய்ப்பிச்சாங்க. ஆண் ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத. பெண் பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. இன்னைக்கு சொல்றாங்க, கே நல்லா வாழ்றான் அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படித்தான் செஞ்சான். 4 மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல, அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்பான். லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண் பெண்ண கண்ட இருக்கேன். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த நாடு மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டலுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாலும் தெரியாத மூஞ்செல்லாம் வருது. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما. إبراهيم عليه السلام السلام عليكم نقول لكم بنا. قال سلام قوم منكرون. أما نال بيرو كان ده إبراهيم عليه السلام وراء بالك مودي نللا بيرد ورد بام سافر يار ربا كم ده يار نه دري على نال بيرو ودني ودي بوي نسنجا ما ور مات توند أرثي بوريشي كوند بيجي نعمل منه கோடிய பொறுக்க இல்ல. ஒரு மாடு மாட்டை கொண்டது வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா, எப்படி விருந்தாளிய பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம். விருந்தாளி விருந்தாளிய பார்த்து சொல்லணும் அலா தாக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா. அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடம் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தான் சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை, மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க மாடு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொன்ன. யார், இசாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கிருக்கிற அவுட்டுள்ளு இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நாலு பேரு, கால ஃபமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன். சரி, எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ் எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார். இப்ப நாலு பேரும் போயிட்டாங்க. இப்ப எங்க போறாங்க, சத்தூமுக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியுந்தாலே நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும். அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால் உங்களுக்கு நல்ல டே ராவைக்கு நாலு பொடியமார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா. எப்படி அல்லாத வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவன் போயிட்டார். இந்த நாலு பேரையும் தன்னை கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாவது செஞ்சாங்கடா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார் வெளியிறங்க ஊர விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீ வெளியிறங்கணும் திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊர விட்டு வெளியிறங்குறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல்லு விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு, வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விடும், அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு விடுற சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டார். அவளோட தலையில ஒரு கல்லு, என்ன காஃபிராகும். சரி, கல்லு விழுந்தா செத்து முடிஞ்சுதானு. கல்லு விழுந்தா யார் மீய போறான், தலையில கல்லு விழுந்தா. கல்லு விழுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். என்ன காட்டுறதுக்கு, அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான், ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூறிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லாஹ் தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பரட்டி விட்டார். அந்த பெரட்டினதி அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்கள் அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்கள் பேசுறது எங்களை பாதுகாத்துக் கூடாது. சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரணும், செல்லு கேட்க மாட்டாங்க யார். பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்தில் ஓய்வு காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிடுச்சு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிரிய நசீபை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல்ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்கு உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். ஐந்து எழுத்துக்கள். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜக்கரியா. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்திலே வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான், உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாம் மிஃராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கு இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவித்துக் கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், ஹுத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு வேறொரு ஹுத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால், அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது தான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். قل لئن اجتمعت الانس والجن على ان ياتوا بمثل هذا القران لا ياتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. உங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் அல ஐயத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். லா யத்துன பிமிஸ்லி, சவாலையும் அல்லாஹ்வே கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வே கூறுகிறான். லா யத்துன பிமிஸ்லி, உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்து தான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ, அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படி ஆனது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை தவிர இதனுடைய விளக்கத்தையோ, இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அபுதஹு ஜக்கரியா. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்றுதான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது யா கௌம் என்று அழைப்பதற்கு. அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹி ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹி ஸலாம் நஜ்ஜாராக கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரான். நபியா கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில், இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்குமானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது நமக்கு இந்த வகுப்பில் தேவையில்லை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ராஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயிலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால் குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயிலாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்

அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். என்னிடத்திலிருந்ததை அங்கீகரித்துக் கொள்யா அல்லாஹ், இன்னக அந்த சமீஉல் அலீம், நீ செவியேற்க கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத், ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள், பெற்றெடுத்தாள் என்று. ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வைன்னி சம்மை துஹா மரியம், வைன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள். இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமான முறையில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து எம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்படையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான், இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானிர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான், பி கபூலின் ஹசன், அழகிய முறையில், வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்படுத்திக் கொண்டார். எப்படி பொறுப்படுத்திக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான், தாலிக மின் அம்பாயில் கைபி நூஹீஹி இலைக் வமா குன்த லதைஹிம் இத் யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம் வமா குன்த லதைஹிம் இத் யக்தஸிமூன். அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. வமா குன்த லதைஹிம், நீ அவர்களோடு இல்லை தூதரே, இது கூன அக்கொலாமகும், தங்களுடைய பேனாக்களை

0: கருதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது ஐயுகும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுக்க கூடிய விஷயத்தில் உமா குன்தல் அதைஹிம் இது யக்தசிமூன், அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன் ஹின்னா அவர்களுடைய ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ்தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது, அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம் மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்காக இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ், இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள், அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோளை ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை. நபியே, சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், அல் மிஹ்ராப் என்றால் முன்னால் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம், இது எங்கிருந்து உமக்கு வந்தது, இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள் இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பார். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய உறுதியில், அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் இந்த இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக்க சமீஉ துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். துஆஉ ஜக்கரியா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அருளை நீங்கள் நபியை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது. அவருடைய ரப் என்பது அல்லாஹ்வை தவிர வேறியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பை அழைத்த பொழுது அவர், அல்லது அல்லாஹுவை அழைத்த பொழுது அவர் என்று கூறாமல் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது என்று ஏன் கூறுகிறான் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும். என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் ஹஃபியா, ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார். இத் நாதா ரப்பஹு நிதா அன், நாதா நிதா அன், இரண்டு முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பதை எல்லாம் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்? அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இன்னாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, கஃபி என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்று அர்த்தம். நிதா அன் ஹஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஏன் மறைவாக அழைத்தார்? இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்ஸீரில். முதலாவதாக, அல்லாஹ் ரப்பே,
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அரசலஹு பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜ முனீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயனையும் பலனையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நிறைய விவரங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுவினுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக, ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்துவிட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றா இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது? இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும். ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள், 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழ்கிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும் போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார் அவர், ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் உடாம போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும், இவர் யாரு ஆலிம்சா வர்றார் அரபியில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இஸ்ஹால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு, டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பனர், ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து ரெண்டே வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால், ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கழித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்திக் கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா, இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா, இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா, இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள், அவரா ரொம்ப நல்ல மனுஷர் ஆனா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்கு, அவரா ரொம்ப நல்ல ஆளு ஆனா காசு விஷயத்துல கராரான ஆசாமி, அவரா ரொம்ப நல்ல ஆளு ஆனா ஓவரா பந்தா பண்ணுவாரு, அவரா கரெக்டான ஆளு தான் ஆனா கொஞ்சம் குடும்ப விஷயத்துல அப்படி இப்படித்தான் இருப்பாரு. இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்க செய்து, செவியை கொடுத்து கேட்க செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்க செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்க செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹுவிற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருங்க நம்மெல்லாம்? சாதாரணமானவர்களை நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாட புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் ஆயிரம் பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக ஆயிரம் பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களைப் போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும்.
1: அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறான், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கல இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு ஐந்தாறு நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மன்னரையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பதிரிகளே, பதிரை கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ பத்து பதினைந்து பதிரிகளில் கலந்து கொண்டதை போல, நம்ம எல்லாம் என்னவோ பத்து முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஹுஃபாத்தன் ஓராத்தன் ஓர்லா, செருப்பணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது? ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள்? உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில் மன்றத்தில் மஹ்ஷரில் அல்லாஹிற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள் அவயங்கள் மறைவிடங்கள் புலப்படுவது வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள் அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்திருக்கு, மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? 3 முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே, ஒரே கேள்வி 3 முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இணைவான அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும் அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லா, ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது, மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹு பேசுகிறான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர் மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான். அல்லாஹுவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் முடிவேற்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன்னார் தில்கா வஜ்ஹிஹி, அவன் அவனுக்கு முன்னால் பார்ப்பான் அங்கே நரகத்தை என்று எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்தில் இருந்து ஒரு பேரித்தம்பட கொட்டையளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும், விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான், பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன், அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா, அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி, யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான், யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம், நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது, தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாத அளவிற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா, வலா யுஸ்லிமு ரப்புகா அஹதா, நபியே உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக உற்சாகமாக ஊதாரித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
0: 24 மணி நேரமும்
4: You are listening to
0: முஸ்லிம் வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை, மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டுவதற்காக, அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம், அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும், வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம், அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம், எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும், எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும், மீண்டும் எழுப்பி நிப்பாட்டப்படுவதற்காகவும், மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பு, எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடகை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே, காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ, எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாகி உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான, அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட், லா நமக்கு நன்றாகவே தெரியும், என்ன குற்றம் செய்தாலும் எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ, அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும் பெரும் பாவிகளும் பெரும் பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்துத்தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10:46 அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசுதாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதுஆ நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் நூஹ் நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹ் நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பற்றி இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹ் நபி இடத்திலே கேட்கிறான், உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மது. யார்? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முகமது நபி மட்டுமல்ல, அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யுமரூன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். இப்படி லா யஸூனல்லாஹம்மா அமரஹும் எஃப் அலூனமா யுமரூன், அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள். அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அல்லாவை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை எந்த விசாரணை? இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதை விடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹுவிடத்திலே அந்த வழக்கை வலுவில் சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹுவிடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்து கல்லி மூணா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்த ஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மம் வடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்? உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கனல்லாஹுல்லதி அன்தக்குள்ள ஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பல பலவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ரூன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானனிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மினத் துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகூல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இன்றைக்கு என்னிடம் இருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்துகொள். இப்படி அல்லாவிடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்து கொண்டான், மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே இன்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே

என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான். அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது. மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்துவிடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ, அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால், அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால், அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து சில்சாலஹா வாஹரஜத்தில் அருது அஃகாலஹா என்று வருகிறது. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுருனம அஹ்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்ட போது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரித்துக்குண்ட அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, முகல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ, மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லா யுகாதிரு ஸகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால்,
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட தனி

0: இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது, ரப்பனா ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதையா வலில் முஃமினீனா யௌம யகூமுல் ஹிஸாப், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள், என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சம் வர வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதை போல், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு, உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நமக்கு விசாரணை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக, காரணம் இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீத் மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெரிக்கப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய, ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
4: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை, எங்க வீட்டுல அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த கல்பு பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை. பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பார், ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்பட அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறது, எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும். அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லயின் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமானதை போட்டு, லயின் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம், பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேன போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம். பிஸ்மில்லான்னு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லான்னு நுழைகிறோம், அந்த பிஸ்மில்லாக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், லயின் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னக்கும், இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்துங்க. அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது, எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
1: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால் பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான். தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம் ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான். ஆமாம், தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம், யாராவது யோசிப்பார்களாம், புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட் கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமாக வாழலாம், சாதாரணமாக இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டால் இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னால் இங்கே என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமாக போயிடுவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டால் அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோன்னா பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்ன்பாங்க, அது வேணுமெண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும்? ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு. அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டு. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு, வாயால காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார்ன்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊரில் உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாகவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க. இவரே ஊரில் பெரிய ஆளாகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா அப்படி என்ன, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்லை இல்லை இவருக்கு என்னமோ தெரியுது, ஏ பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்க நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவர், அந்த சொன்னவர் ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்க வரமாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தாபம் பண்றாரு, 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10 மௌத்தாபம் பண்றாரு, இன்னொரு 3 இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருமா, அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின போற பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 இருக்குது, 3.5 மூணரை நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பா இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார். பிப்ரவரி மாசம் 10 அவர் சொல்றாரு 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே தானே, யாரும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமிக்குள்ள வரும்ண்டார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99, உங்க கல்பு என்ன சொல்லும்ண்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத் ஆகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத் ஆகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயில் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லா பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ். எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துல் சாலிஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ், நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கென்று எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு, காலையில இஸ்லாம் மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலி இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் உடைங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தார். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் ஹத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள். சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம், பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹு அக்பர். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் என்று தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமுல் ஜும்மா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுது காட்டுங்க பார்ப்போம், இல்ல காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத், இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம், டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டர் பார்த்து இஷாண்டுவீங்க. சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபான் வாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருன்னு, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்கிறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல, சரிப்பா எத்தியோப்பியில இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது, ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ்வை சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, இது என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா, மருமையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா, அதெல்லாம் பாக்குறான் விட்டுருங்க, இது பிள்ளைன்னு சொன்னா அது அப்ப பாப்போமே, மருமைய அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம், அது வருமா, டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மத்தத நினைக்கிறேன் அபூதாவுதுல அஹமதுல வருகுது, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஹிஜ்ர ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர நான் ஹிஜ்ரல போய் நிக்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்ன பிடிச்சிட்டாங்க, எதுக்கு பிடிச்சா, கையும் காலுமா மாட்டிட்டார், எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரிலே நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம், ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா, அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா, அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள் சஹியான சனதோட வர செய்தி, என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம், கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி, எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தஸுக்கு, எத்தனை கலவன் கேட்டான், நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனங்கள் கேட்டா சொல்லுவானா, அது ரசூலுல்லாஹ் போனது நைட்ல, அதே அவர் மனுஷன் என்னவா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாகு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினான், அவர் பைத்துல் மக்தஸை எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார். நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம். வல்லாஹி நான் சொல்கிறேன், என்னுடைய உணர்வை வல்லாஹி, இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு. அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்துத்தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் பை வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு, அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புல்லாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார் தலாயிலு நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்ன எல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சரியான செய்திகள், சரியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும், உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒன்னு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா, மவுத் ஆகிற டேட்டு தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம், இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்குறேன், அல்லாஹ் நான் மறைச்சிட்டான். ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள், மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள், பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா, இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம், அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்க டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள், வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹி சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள், நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன், துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ் மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க, ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லா பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லா, பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லா, எக்கச்சக்கமாக ரசூலுல்லா சொன்னார்களே, அந்த ரசூலுல்லா சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லா. வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும்படி ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்ற ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத், இந்த கண்ணு பார்க்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாவுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத், ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் என் பேரை சொல்லுவான், என் பேரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்திலே நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடுன, நான் சஜிதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவிலே இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய, இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும், ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், ஆறுகளோடு இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோட வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார், ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, ஷஹீஹுல் முஸ்லிம் திருமிதி, இந்த ரெண்டிலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபி என்று கேட்குறாங்க. அல்லாஹுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க, வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு, கையெல்லாம் குஷ்டமாக இருக்கு, சில பேருடைய பரவாக்காலன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க, அவர் ஹாஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்கள், அவர் பெரிய பேர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்கள், அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். ஒரு மோமீன் சஜிதாவில் நிற்கிறார், அவர் பார்க்க இயலாத முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்ன கல அலா ஹுலுக்கின் அலீம், அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார், அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், ஜுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் என்ன சொல்ல வர்றார், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே, பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே, பெண்களை தரலையா ரசூலல்லாஹ்? சொல்லாம ரசூலல்லாஹ் எப்படி கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு? மன குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்புல அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை? வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரிய ஒரு 32 வயசு கண்ணிக்கும் ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பன் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துடும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கன்னா. அவர் போறார் ஆசை ஆசையோடு. இவ்வளோ ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால், உலகத்தில் அந்த ஆசையை ஹலால் ஆக்குவதுக்கு, ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கி கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிறார், அஸ்ஸலாம் அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க, கல்யாணம் பேச உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம் திருமதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹரிஷை படித்தால் விளங்கு. நீண்ட ஹரிஷ் இல்லைன்ட்டா. அவர் ரசூலாட்ட வந்த, யா ரசூலல்லாஹ் இயலான்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹரிஷை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால் அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நான் போகிறேன் ஜுலைபி என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேலை சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால், சில தினார்களுக்கு ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலல்லாஹ்? வீட்டுக்குள்ள போறாரு, மாப்பிள்ளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏழாட்டி, கொஞ்சம் இருங்க, வைஃபோட பேசிட்டு வரோம். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார். கணவனும் மனைவியும் பேசுறார்கள், எவ்வளவெல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியால் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜுலைபீப்புக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது, புள்ள தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பாமார்கள் அழுகிறார்கள், சில உமாமார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தையும் விட்டு மாற்றும் அது அன்பர்களோடு ஓடி அவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா, உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதான் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகராவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிபோயிருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும், வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கணும். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கணும்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நா வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நா வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபீப் சுதாகரித்து கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யார் மரணித்தாங்க? ஐன ஜுலைபீப். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு, ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபீப் மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது? கத்தல ஜுலைபீப், கத்தல சபஅத்து மினல், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில, ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார், அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு வாப்பிட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க சுபஹான் அல்லாஹ் அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்லும் போக்கில் எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவில் நாங்க பார்த்தோம் பஷார் அல்அசாதுடைய இந்த வார்ல ஒரு அப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்கள். அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்கள். இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபிய ரலியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபீப். பெருமான செல்லாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் ஹத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அதை இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபீப் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபீப் எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லேன். ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரதியல்லாஹு ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிவான. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهுடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்திலே எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குகிறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இளைய ராஜ், ரசூலுல்லாவுக்கு எப்படி, அந்த கல்பு எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கின்ற பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உங்கள் வாப்பா மௌத்தி ரசூலுல்லாவுக்கு எப்படி? அவங்க கேட்குற கேள்வி என்ன, அந்நபி அவுலா பில் மூமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்வது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க, ஒரு பெண்ணை காட்டுகிறேன் ஜசீரத்துல் அரபு, முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க, ஒரு பெண்ணை காட்டுகிறேன் ஜசீரத்துல் அரபுல,

0: வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்கிறேன், அவரிடம் கேட்கிறார் ரபியா இப்னு காபில் அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு என்ன வேணும். சஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா, துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம் அல்லாஹ்வுடைய யாரில், அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் என்ன கேட்டார் யா ரசூலுல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமையமாக கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது, வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல, அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிற ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும், ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார் ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னன்னு கேட்டார், அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா ஆண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள், வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள், முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையான் ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான், வல்லாஹியா ரசூலுல்லாஹ், வல்லாஹியா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி இது என் நிலைமை யா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யா ரசூலுல்லாஹ். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யா ரசூலுல்லாஹ், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா, இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யா ரசூலுல்லாஹ். இவர் யார், ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யா ரசூலுல்லாஹ். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யா ரசூலுல்லாஹ் அது முடியும். ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா என்ன ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மூமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிட புரிவானா.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா, விசேட தொகுப்பு.

0: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்போ வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டிடமெல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்லாமியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணமடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ் ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அவடபுள்ள, அந்த புள்ள அவடபுள்ள கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்கள் யோசிங்க, நீங்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாற்றியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்குதஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டுல வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க. சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதிலே 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபசத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபலா ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அஹ்மதில 4536 செய்தி, சத்தஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்துஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது. அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூல்லா சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான. நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூல்லா சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
1: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்த காசர் மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸுன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா நேரடியாக உலா விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சையெல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஸுல்ஸிலத்தில் அர்லுஸ்ஸில்ஜாலஹா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். அந்த நாளில் மனிதன், இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம். சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹினுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹினுடைய ஹராம் ஹலால்களை, விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது நண்பர்களே. பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வில் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிறவரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்திய அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 உங்களோடு வரும், 2 திரும்பிவிடும், 1 உங்களோடு நின்றுவிடும். 3 எது? 1 உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு, அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதருக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன விஷயத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என் மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயங்களை பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான பயங்கரமான மோசமான உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991-992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்த மருந்து என்ன கேட்பார்கள்? வந்த மருந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார்? மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம், நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70 இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும், இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மண்ணறை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய், உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார், மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதைவிட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது, மூன்றாவது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மண்ணறையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த உடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில், பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே. சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் ஊழாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து அறாம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விஷமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீன மசூது நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உகது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உகது போரில் இறந்து போய்விட்டார். உகது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹுனோ, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உகது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால்

அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ, அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலிருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மண்ணறையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ்? யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை

0: பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்பர்களே, ஆகவேதான் அல்லாஹும அவுதுபிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே, அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியாலா, கபரை விசாலமாக்கி கொடுத்தாலா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை நல்லமல் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாலா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாலா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
3: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ان الله يفعل ما يشاء ويخلق ما يشاء ويختار ما يشاء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனி முறை இருக்கிறது. யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானங்களை படைத்தான். அந்த ஏழு வானங்களில் அல்லாஹ் ஏழாவது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஹ்மூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஹ்மூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஹ்மூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கதர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான். அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உத்யலின் நாஸ், மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? காபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பி பக்கத்தம் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாதை அமைத்தான். மக்காவுடைய இன்னொரு பெயர் இந்த மக்காவில் இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம். அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ, செல்வத்தாலும் உடலாலும், அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். ஒமன் கஃபர் ஃபஇன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன். அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது. அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது. அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அஹ்லில் அர்த், லகைரி வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்த்தில்லா, நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி எது? நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள், வலௌல அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா கரஸ்து, உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன். உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம். ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம கலக ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்லல் யஹதின் கபலி வலா தஹில்லுல் யஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள். அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புற்புண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான். அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ஜாலிகு வமை யுஅஸ்ஸிம் ஷஆஇர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கு இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லை பகுதியில் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இரையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இரையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிகைர். என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த மஅத்தமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, ஃபஇதா தய்யஉ தாலிக ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலக்கு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான்? அரஃபாவில். அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ, அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வழிகாட்டல் அல்ல, நம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம். தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம். மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கு என்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். தவாஃபிற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வத் வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அஸாபன்னார். ஹஜ்ஜுல் அஸ்வதை பார்க்கும் போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்னுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜ்ஜுல் காபாவை தொட்டால், காபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை. தீமை எது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி, எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும்பிறான் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லாஹ் தும்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாஹ்வின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா? தவறுதான். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக பார்த்து சொன்னார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் இவர் வந்து கேட்கிறார், நான் மதீனாவில் இருந்து உம்ராவிற்கு செல்ல போகிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இஹ்ராமை அணிவது. இஹ்ராம் என்பது இது அல்ல, ஆடை அணிவதல்ல, வாயால் லப்பைக்கு உம்ரத் என்று நியத்து வைப்பதுதான் இஹ்ராம் உடைய நிலை. இந்த நிலையை நான் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கபரிலிருந்து. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். அவர் சொன்ன என்ன ஃபித்னா இருக்கிறது? சில மைல் தூரம் துல் ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை மஸ்ஜித் நபவி, அதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே. சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபல்யஹ்தர் அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. இப்ப குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும் போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீர்வான். அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீர்வான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை, நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? நமக்கு தான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான், அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லியிருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ளக் கூடாது. லா தஷுத்து ரிஹால் இல்லா மின் சலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக. அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள் இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம். அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால்? குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாது லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாது லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்மை அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்மை அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் இது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அஃதல் மின் மீஅத்தி அல்ஃபி ஸலாஹ், ஒரு லட்ச நன்மைகளுக்குரியது. சலாத்துன் ஃபி மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது ஒரு லட்ச நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட ஒரு லட்ச நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத்தை எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான், ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக. ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுக முடிஞ்சதுக்கு பிறகா? உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். முஃமின்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபரதான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழமுடைய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம்ங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லீம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத் ஸகீகா خلاص خلاص ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத் உஸ்பூஅன், யானி ஏழு சுற்றுகள், ஒரு சுற்று ஏழு. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஏழு முறை சுற்றி வருகிறாரோ, கணக்கிட்டு கானக இத்க ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு எட்டு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத் மிஸ்லுஸ் ஸலா, மிஸ்லுஸ் ஸலா. தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்லா அன்னக்கும் தத்தகல்லமூன ஃபி, அதை அதில் என்ன வேறுபாடு நீங்கள் அதில் பேசலாம், ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலா யதகல்லமன்ன இல்லா பிஹைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும்போது தொழுவது அதிகம், அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்ல தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா, தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால் தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகை அதிகமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். இப்ப தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபர்தான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம் மீது சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது. எம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீடு, சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம். எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். புனிய லஹு பிஹின்ன பைதுன் ஃபில் ஜன்னா. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத். அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் خَيْرٌ مِنَ الدُّنْيَا مَا فِيهَا, துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னத்துல போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2. எத்தனை ஆச்சு? 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆறும். ஃபரதான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது கியாமுல்லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான். அது சுன்னாதான், மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்துவிட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிக்யாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபஇன்னஹு தப்புஸ் ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல் லைலை தொழாத வரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை. கியாமுல்லைலை தொழாத வரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு, சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல்லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார், காணு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லாஹ் லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதரை போன்று இருக்காது. யார் அவன், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபித்தோருக்கு சொன்னார்கள். கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 5 வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை 5 வக்திற்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. மன் ஷஹீத் அல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத். யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை. உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை 5 வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, 5 வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறார். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர். அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ, மாஷூரி பிலகு, எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன், இந்த 7 நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய உலகிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேளியாக, நாம் ஏதோ பொடுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி, அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஃபரதான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அழிக்கும். தவாஃப் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜ்ஜத் கியாமுல்லைல் ஒரு நாளைக்கு கியாமுல்லைலை குறைந்தபட்சம் 2 ரக்அத் தொழுங்கள் போதும். 2 ரக்அத் தொழுங்கள், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் 8 முழுமைப்படுத்துங்கள். ஆனால் 2 ரக்அத் தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, கால் இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்பு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால், முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகு இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில் இழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு கியாமுலையில் இழ முடியாது என்றால் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுலையில் ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனா அது சிறந்ததல்ல, யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே, எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் 5 வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்அத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்து விட்டு ஆயத்தில் குருசி ஓதி சுண்ணாவான முறையில் வலதுகரம் திரும்பி வலது கன்னத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுண்ணாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com கிழக்கிழக்கின் வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
0: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதிலலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزًا عظيمًا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், வல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், வ ஸமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின் நபியே, அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணன் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ருயுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹ் நிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே, நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்கின்றோம் என்றால், அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம் கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டில் இருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் வாருங்கள், ஓ மக்களே என்னிடம் வாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் கலங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பு சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீஸில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும் ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபி ளலாலி முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகிறார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன் மினல் கௌம் மினல் கௌமில் ஹாஸிரீன். யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃலத் கால யா கௌமி இன்னி பரீஇம் மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது
4: என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹியல்லதி ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமியெல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறது. வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ் எங்களிடம் இருந்து அதாவது கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார். ஊர் முழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கன உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம் ஒரு ஆள் அவ்வளவுதான், அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்ட அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை, அந்த நுன்ருத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு, அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நுன்ருத்திடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நும்ருத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ உமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேன், என்னை பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் பார்த்து திரும்பிச் சொன்னான் நானும்

உணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலர்களிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது லக்கீதன்ன அசனாமுக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லக்கீதன்ன அசனாமுக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால். இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்துவிட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவரிடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்துவிட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்து விடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்துவிட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்து விட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்தது என்று மன்னன் கேட்க, அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக் கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதைப் போல் ஒரு பதில் சொன்னார்கள். இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே, அதனிடம் கேளுங்களேன். மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே, அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அவர்கள் எல்லாம் வெட்கித்து தலை குனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள். ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான், ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது.

0: தவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரி கட்டப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு. இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே, அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கி விடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கி கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்குனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது, அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயது தான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யா அல்லா எனக்கு ஒரு குழந்தைத்தான், எனக்கு ஒரு வாரிசைத்தா யா அல்லா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்லூ அலஹி மாயாத்திகி, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும். யுசக்கி அம்புசிகம், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லா என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது, உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 86வது வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார், மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனி வர்க்கங்கள் இல்லை. புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம். அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறது. இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்து விடும், ஊர் ஒற்றுமை குலைந்து விடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எரிந்து விடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுபஹான தலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். இந்த இப்ராஹிம் நபியிலும் ஒல்லதீன மாஹு, அவரோடு இருந்தவர்களிலும். அந்த ஒல்லதீன மாஹு என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை. நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள். இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலு லிகௌமிஹிம் இன்னா புரஆஉ மின்கும். அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது? உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒம்மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து உல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை தெளிவாகிவிட்டது. அந்த சாட மாடையா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன செய்கிறது? சாச்சாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம். நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார் இன்றைக்கு தாவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فاخرج.

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في

0: واتبعت صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.